0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: இன்று சக ஆண்டு 1948 பாத்ரபத 17 நாள் பராபவடம் ஆவணி மாதம் 22 நாள் 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 தேதி செவ்வாய்க்கிழமை. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது நிலையத்தின் காலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இனி கேட்கலாம் மங்கள இசை.

நல்லது நடக்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுபவர்கள் தீமை உண்டாகும் போது மட்டும் துன்பப்பட்டு நொந்து போவது ஏன்? குறள் எண் 379 அதிகாரம் ஊழ்.

நல்லது நடக்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுபவர்கள் தீமை உண்டாகும் போது மட்டும் துன்பப்பட்டு நொந்து போவது ஏன்? குறள் எண் 379 அதிகாரம் ஊழ்.

இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேர்முமாய் காலை 6 மணிக்கு காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். இதனை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். காலை 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, அதனுள் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தி, கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிகண்டன் அவர்கள் தரும் தகவல்கள். அதாவது எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். காலை 6:00 அறிவோம் ஆயிரம், 7:10 அறிவோம் ஆயிரம், 7:10 மதுரை தென்றல். காலை 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ குழந்தைகளின் நலம் குறித்து தகவல்கள் தருகிறார் சித்த மருத்துவர் சே கீர்த்திகா தேவி அவர்கள் பகுதி 8. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குபவர் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 7:35 மதுரை தென்றல், காலை 8:00 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்தியால் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 8:30 மதுரை தென்றல். காலை 9:00 அரங்கிசை சயித்ரா சாய்ராம் பாட்டு ஆர் சதீஷ்குமார் அவரின் வயலின், நெல்லை டி கண்ணன் அவரின் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்களின் மூர்சிங். காலை 10:00 எனக்கு பிடித்த பாடல், 11:00 மதுரை தென்றல், நண்பகல் 12:00 நிகழ்ச்சியின் நேரமும், மதியம் 12:05 ஆங்கிலத்தில் செய்தியில் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 12:10 இசை மேடை உடையாளூர் கல்யாணராமன் அவர்கள் பாடியுள்ள துதிப்பாடல்கள். 12:40 தமிழ் செய்தியில் செய்தியாக கேட்கலாம். 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 எண்ணுயிர் தோழி தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகம் பகுதி நிறைவு. இது ஒரு நிறைவு பகுதியாக உள்ளது, அதனை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 3:55 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மதியம் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 2:15 மதுரை தென்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி கராவலம்ப ஸ்தோத்திரம் பகுதி 1 உரை வழங்குபவர் டாக்டர் ஆர் துர்காதேவி அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 ஒலிபரப்பு நிறைவு பெறும். மாலை 5:27 மீண்டும் ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1869 kHz இனிதே ஆரம்பமாகும். மாலை 5:30 மதுரை தென்றல், மாலை 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்தியில் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6:10 ஒரு பட பாடல்களாக ஹேராம் திரைப்படத்தில் இருந்து. மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். மாலை 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள். இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி குமார் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். 2வதாக உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை

ஐ உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். இதனை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:05 மதுரை தென்ற 8:30 இதுவரை நான் ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் எஸ் கஸ்தூரி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல். 9:30 அறிவியல் நேரம் எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ விருதுநகர் செந்திக்குமாரன் நாடார். அதாவது இந்நிகழ்ச்சி விருதுநகர் செந்திக்குமாரன் நாடார் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்களுடன் நேர்முகம் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். 10:00 நட்சத்திர கீதங்கள். 11:00 நிகழ்ச்சியும் நேர்மும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக. 11:10 ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறும். இதுவரை கேட்டோம் இன்றைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை. நிகழ்ச்சியும் நேர்மும் ஆய்வு

0: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு. என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
2: இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள். அதனையும் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

0: தான் உருவாகி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கோட்பாட்டை முன் வச்சார். வெறும் கோட்பாடாக முன்வைக்காமல் அவர் 5 ஆண்டுகள் HMS பீகிள் என்ற கப்பலில் ஒரு நெடிய பயணம் மேற்கொண்டார். அந்த பயணத்தில் அவர் கடற்கரைகளில் பல்வேறு தீவுகளில் இருந்த உயிரினங்களை வந்து சேகரித்து அவற்றின் உடல் அமைப்பையும் பண்புகளையும் உடலில் இருந்த எச்ச உறுப்புகளையுமே வந்து அவர் வந்து ரொம்ப நுட்பமாக பட்டியலிட்டார். முதல் முறை உயிரினங்கள் பரிணாம வளர்ச்சி மூலமாகத்தான் வெவ்வேறு உயிரினங்களாக வெவ்வேறு சிற்றினங்களாக மாறிக்கிட்டு இருக்கின்ற ஒரு அற்புத கண்டுபிடிப்பை முன் வச்சார். ஆனால் அதை முழுமையாக ஏற்றுக்கொள்வதில் ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஜீன் அப்படின்ற நம்மளுடைய மரபணு எப்படி வேற ஒரு உயிரினத்திலிருந்து நமக்கு வந்திருக்க முடியும்? இப்போ பொதுவான பேச்சு இருக்கு இல்லையா, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான். ஆனால் உண்மையில் அது அப்படி இல்லை. ஒரு ஜோக்காக சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து 24-25 வருஷமாக தினசரி ஜூவுக்கு போயிருக்காரு. போயிட்டு டார்வினுடைய பரிணாம வளர்ச்சி கொள்கையே தப்பு, ஏன்னா நான் டெய்லி அங்கே போய் குரங்குகளை பார்த்துக்கிட்டே வரேன், ஒன்று கூட மனுஷனாக மாறல அப்படின்னு சொல்லி ஒரு விளையாட்டாக ஒரு நகைச்சுவை இருக்குது. பரிணாம வளர்ச்சின்றது மிக மெதுவாக நடைபெறும் ஒரு மாற்றம். இப்போ ஒரு குழந்தையின் முகம் 65 வயசில் எப்படி ஒன்று போலவே இருக்காது, ஆனால் இருவரும் ஒரே ஆள் தான் அப்படின்ற வேறுபாடு இருக்கு இல்லையா. எந்த புள்ளியில் குழந்தை வந்து இளைஞனாக மாறினா, இளைஞன் எந்த புள்ளியில் ஒரு முதியவனாக மாறுறாரு அப்படின்ற ஒரு புள்ளியை நீங்கள் சுட்டி காட்டவே முடியாது. அதுபோல் ஒரு மேஜிக் போல் ஒரு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றலை. பல்வேறு வகை குரங்கினங்களும் பல்வேறு வகை மனித இனங்களும் இந்த பூமியில் இருந்தன. இவை எல்லாமே ஒரு பொது மூதாதையரிடமிருந்து தோன்றியவை, நேரடியாக குரங்கிலிருந்து நம்ம வரல. சரி, என்ன அப்படின்னா, மரபு கடத்தும் பண்பு எப்படி நடக்குதுன்ற கேள்வி. அதுக்கு ஐரோப்பா முழுவதும் தீவிர ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஃப்ரான்ஸில் லாமார்க் அப்படின்னு ஒரு அறிஞர் இருந்தார். ஒரு மிருகம் வந்து உயரத்தில் இருக்கும் உணவை எக்கி எக்கி உண்பதற்காக முயல்கிறது. பல நூற்றாண்டுகளாக தலைமுறைகளாக முயலும்போது அதோட கழுத்து நீட்சி அடைகிறது, பிறகு அதுதான் ஒட்டகச்சிவிங்கியாக மாறுச்சு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். அதாவது டார்வினை மறுக்கலை அவர். அதே நேரத்தில் ஆஸ்திரியாவில் ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, கிரிகோர் ஜோகன் மெண்டல் அப்படின்றவர் பட்டாணிகளை வந்து இனக்கலப்பு செய்கிறாரு. அதில் ஓங்கு பண்பு எப்படி தலைமுறைகளுக்கு கடத்தப்படுது, ஒடுங்கு பண்பு எப்படி மறைஞ்சிருந்து மீண்டும் அடுத்த தலைமுறைகளில் வெளிப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்முன்ன நிறுவுறாரு. கணித ரீதியாக அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது படிப்படியாக வந்து ஜெனட்டிக்ஸ்ன்ற ஒரு துறையை உருவாக்குச்சு. இப்போ இந்த சிந்தனைகளில் ஒரு 2 விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது சில கண்டுபிடிப்புகளை இப்போ நிகழ்த்தியிருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணும்னா, கனடாவில் ஒரு ஃபிஷ் பாட் இருக்குது, கை ஊன்றி நடக்கும் மீன். அதை வந்து 2004 கண்டுபிடிச்சிருக்காங்க. அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அந்த மீன் முழுக்க உடலமைப்பாலும் செயல்களாலும் மீனாக தான் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அதோடைய முகம், அதோடைய கண்கள் வந்து முதலையை போல மேல் நோக்கி இருக்குது. மூணாவது, அதோட கைகள் இருக்குது, அதுக்கு ரிஸ்ட் ஜாயிண்ட் இருக்குது, மணிக்கட்டு இருக்குது. இப்போ இந்த மூணும் இருக்கிறதுனால இந்த உயிரினம் தான் முதல்ல கடலிலிருந்து தரைக்கு வந்திருப்பதற்கான ஒரு இணைப்பாக இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு பரிணாம கொள்கையை உறுதி செய்யும் ஒரு தகவலாக இது வந்து நம்ம கிடச்சிருக்கு. இன்னொன்று ரிவர்ஸும் ட்ரூ தான். என்ன அப்படின்னா, பாலூட்டிகள் தரையில் தான் இருந்திருக்கணும். திமிங்கலமும் ஒரு பாலூட்டி, அது எப்படி கடலுக்குள்ளே போச்சு அப்படின்னா, திமிங்கலம் ஏதோ ஒரு விதத்தில் தரையிலிருந்து கடலுக்கு போய் உயிர் வாழும் தகவமைப்பை பெற்ற ஒரு உயிரினம். அதை நிரூபிப்பதற்கான இந்த நெஞ்செலும்புகள் எச்ச உறுப்புகளாக அது உள்ளே இருக்குது. ஸோ இது போல் பல்வேறு அற்புதங்களையும் பல்வேறு அறிவியல் சிந்தனைகளையும் நமக்கு தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொள்கையாக பரிணாம கொள்கையும் அதன் இணைப்பாக மரபு கொள்கையும் இருக்குது. இதையெல்லாம் நம்ம கவனித்து அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் கோ கமலக்கண்ணன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி.

0: ஆகாஷ் வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கோ கமலக்கண்ணன் அவர்கள்.
1: அறிவியல்ல பரிணாம வளர்ச்சி கொள்கை வந்து மிக முக்கியமான ஒரு கொள்கை. அது இன்னும் போதிய அளவு கவனிக்கப்படாமலும் நம்மால் புரிந்து கொள்ளப்படாமலும் இருக்கு அப்படின்ற எண்ணம் எனக்கு உண்டு. டார்வின் முதல்ல உயிரினங்கள் வந்து படைக்கப்பட்டது அல்ல, அவை வந்து படிநிலைகளாக வேறு வேறு உயிரினங்களிலிருந்து பரிணாம வளர்ச்சி மூலம்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணையலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு.
2: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
3: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோ.

0: आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9 கோடியே 50 லட்சம் பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: ஆகாஷ்வாணி மாரி மத்தியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் பக்தி மாலை. இறையருள் பெறுவோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக

0: நேரம் காலை 6:35. இனி தொடர்வது.
1: அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, நுண்கீரை வளர்ப்பு பயிற்சி மதுரை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண்மை அறிவியல் நிலையத்திலிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு.

0: நுண்கீரை வளர்ப்பு பயிற்சி 9/9/2026 அன்று ஒரு நாள் பயிற்சியாக நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் நுண்கீரைகள் வளர்க்கும் தொழில்நுட்பங்கள், விதை நேர்த்தி செய்யும் முறைகள், நுண்கீரைகளை பாதுகாக்க பேக்கிங் செய்யும் முறைகள், சந்தைப்படுத்துதல் போன்றவை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இப்பயிற்சியில் பங்கு பெற்று பயன்பெற விருப்பம் உள்ளவர்கள் 99/65/28/87/60 மற்றொரு எண் 93/43/63/68/97 என்ற எண்ணில் முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையம் தெரிவிக்கின்றது. ஆடுகளின் இனப்பெருக்க திறனை பாதிக்கும் முதன்மையான கருப்பை நோய்களும் அதனை தவிர்க்கும் வழிமுறைகளும். பெட்டை ஆடுகள் பருவமடைந்த பின்பு 21 நாட்களுக்கு ஒரு முறை சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்தும். பெட்டை ஆடுகள் சினை தருணத்தில் 2 முதல் 3 நாட்கள் இருக்கும். சினை முட்டையானது சினைப்பருவம் ஆரம்பித்து 30 முதல் 36 மணி நேரம் கழித்து சூலகத்தில் இருந்து வெளிப்படும். ஒரு சில பெட்டை ஆடுகள் சினைப்பருவத்தில் இருந்தாலும் சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்தாமல் ஊமை சினைப்பருவத்தில் இருக்கும். சினை தருணத்திற்கு வந்த ஆடுகள் அடிக்கடி வாலை ஆட்டிக்கொண்டே இருக்கும். அமைதி இழந்து காணப்படும். அங்கும் இங்கும் அலைந்து கொண்டே இருக்கும். சரியாக தீவனம் உட்கொள்ளாமல் கத்தி கொண்டே இருக்கும். பிறப்புறுப்பு வீக்கமாகவும் சிவந்தும் காணப்படும். சினை தருணத்தில் இல்லாத ஆடுகளின் பிறப்புறுப்பில் உள்ள சுருக்கங்கள் சினை தருணத்தில் உள்ள ஆடுகளில் மறைந்து காணப்படும். ஆடுகளின் பிறப்புறுப்பிலிருந்து கண்ணாடி போன்ற வளவளப்பான திரவம் காணப்படும். இதனால் பிறப்புறுப்பை சுற்றியும் வாலை சுற்றியும் ஈரமாக காணப்படும். மற்ற ஆடுகளின் மீது தாவிக்கொண்டும் மற்ற ஆடுகள் தன் மீது தாவுவதை அனுமதித்துக் கொண்டும் இருக்கும். எல்லா ஆடுகளும் மேற்கொண்ட சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்துவது இல்லை. சில ஆடுகள் சினைப்பருவத்தில் இருக்கும், ஆனால் அறிகுறிகளை வெளிப்படுத்தாது. இத்தகைய பெட்டை ஆடுகளை ஆணுறுப்பு மறைக்கப்பட்ட கிடாரிகளின் மூலமே போலி கிடாய்களின் உதவியை கொண்டு கண்டுபிடிக்கலாம். வெள்ளாடு வளர்ப்பவர்கள் வெள்ளாடு பருவத்திற்கு வரும் காலத்தையும் அதன் பருவ அறிகுறிகளையும் உறை விந்துவை கையாளும் முறைகளையும் கருவூட்டல் செய்யும் முறைகளையும் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் ஆகும். ஆடு வளர்ப்போர் தங்கள் ஆடுகள் சினைப்பருவ அறிகுறிகளை வெளிப்படுத்துகின்றனவா என்று நன்றாக கண்காணிக்க வேண்டும். பொதுவாக ஆடுகளில் மலட்டுத்தன்மை போன்ற இனப்பெருக்க பிரச்சினைகள் பெரிதாக கவனிக்கப்படுவது இல்லை. அதனால் ஆடுகளை வளர்ப்போர் அவற்றின் இனப்பெருக்க மேலாண்மைக்கு பெரும்பாலும் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை என்பதே நிதர்சனமான உண்மை நிலையாகும். மேலும் இதுபோன்ற சமயங்களில் பண்ணையாளர்கள் நோய்களை தவிர்க்கும் முறைகள், அவை பரவாமல் தடுக்கும் முறைகள் குறித்த விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கின்றனர். இந்திய ஆட்டினங்களில் ஏற்படும் கருப்பை நோய்களில் 3 முதல் 5 விழுக்காடு கருப்பை உற்சவு அலர்ச்சியினால் ஏற்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இத்தகைய அலர்ச்சியினால் கருப்பை உற்சவின் தன்மை சேதமடைந்து இளங்கருவினை தன்னுள் நிலைநிறுத்திக் கொள்ள முடியாத நிலை ஏற்படும். ஆகவே ஆடுகள் சினையாகாமல் மலட்டுத்தன்மையுடன் காணப்படும். பொதுவாக ஆடுகள் 19 முதல் 21 நாட்கள் இடைவெளியில் சினைப்பருவத்திற்கு வந்து செல்லும். அப்பருவத்தில் யோனியிலிருந்து வெளிப்படும் திரவம் முட்டையின் வெள்ளைக்கரு போன்று நிறமற்று காணப்படும். ஆனால் கருப்பை உற்சவு அலர்ச்சியினால் பாதிக்கப்பட்ட ஆடுகளில் இப்பருவ சுழற்சியின் கால அளவு குறைந்து காணப்பட வாய்ப்பு உள்ளது. மேலும் யோனியிலிருந்து வெளிப்படும் திரவமானது அரிசி கஞ்சி போன்று வெள்ளை நிறத்தில் காணப்படும். இதுபோன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் கால்நடை மருத்துவரை உடன் அணுகி அதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆரம்ப நிலையிலேயே சிகிச்சை செய்யும் பொழுது ஆடுகள் இவ்வளர்ச்சியிலிருந்து விரைந்து குணமடைந்துவிடும். சிகிச்சை அளிக்காத பட்சத்தில் கருப்பை முழுவதும் அலர்ச்சியால் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். சில சமயங்களில் கருப்பை உற்சவு அலர்ச்சியானது வீரியம் குறைந்த நிலையில் காணப்படும். அத்தகைய ஆடுகளில் எந்தவித புற அறிகுறிகள் இல்லாமலும் பருவ சுழற்சியினால் மாற்றம் இல்லாமல் சீரான இடைவெளியில் சினைப்பருவத்திற்கு வந்து செல்லும். ஆனால் கருத்தரிக்காது. இதுபோன்ற தொடர் கருவுறா நிலையை கவனித்து கால்நடை மருத்துவரிடம் விளக்கினால் அதற்கான தீர்வுகள் எளிதில் கிடைக்கும். இன்று ஒரு செய்தி. இன்றைய இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: 500 கோழிக்கு 2 ஃபேன் அந்த மாதிரி கணக்கு பண்ணி போட்டிருக்கேன். அது போடும்போது உங்களுக்கு கூலிங் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் மேலே போடுறத விட சைடு ஃபேன் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு வெயில் நேரத்தில் ஒரு 12 மணி 1 மணிக்கு மேலே மேடம் இந்த அக்னி நட்சத்திரம் இந்த மாதிரி வருதுல்ல, அந்த நேரத்தில் வந்து உள்ள கோழிக்கு தண்ணி ப்ரெஷர் பண்ணிவிட்டு பூ மாதிரி செதற மாதிரி பைப் போட்டு போட்டிருக்கேன். அந்த மோட்டரை போட்டு பன் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த கூலிங் லேசாக பனி மாதிரி விழுந்துகிட்டே இருக்கும். பனி மாதிரி விழுகும்போது ஃபேனு ஓடும்போது அதுக்கு வந்து வெக்க அவ்வளோ தெரியாது, வெயில் அவ்வளோ தெரியாது. இல்லை அப்படி போடாமல் விட்டோம்னா வெயிலுக்கு நிறைய சாக தெரியும்.
2: அப்போ இந்த காற்றோட்டம் அதே சமயம் அந்த குளிர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் தென்னந்தோப்பு இந்த தோப்பு பகுதிகளில் அமைஞ்சது அப்படின்னா ரொம்ப சிறந்தது.
1: ஹில்ஸ்லேயும் அமைஞ்சோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் மேடம். மலை சைடில் போட்டிருந்தோம்னா வண்டி போக்குவரத்துக்கு வந்து மலை சைடு மலை மேலே போட்டிருந்தோம் இன்னும் சூப்பராக இருக்கும்.
2: இப்போ நீங்கள் வந்து கோழி குஞ்சா வாங்கி இது பண்ணுறீங்களா இல்லை இன்குபேட்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நீங்களே உருவாக்குவீங்களா?
1: நாங்கள் வந்து வெளியே வாங்கி தான் மேடம் பண்ணுறோம். வெளியே வாங்கினா எங்களுக்கு வந்து எப்படின்னா சத்தி கோழி சத்தி சிக்கன் இருக்குது, சிவன சிக்கன் இருக்குது,

0: பியூர் சிக்கன் இருக்குது. இப்போ நான் இறக்குனது சூன சிக்கனில் இறக்குறேன். சூன சிக்கனில் இறக்குனா வந்து அவங்க வந்து எப்படின்னா, அவங்க வந்து கோழி குஞ்சு கொண்டாந்து அவங்க இங்கு பேட்டில் வச்சு பொறிச்சி எங்களுக்கு கோழி குஞ்சாக தான் கொண்டாந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து இறங்குதான் இன்றைக்கி ஒன்றா நாள் நம்ம இடத்துல வந்து தான் தண்ணியே சாப்பிடும். அது வரைக்கும் அவங்க பொறிச்ச சோறு அப்படியே ஏற்றிடுவாங்க. இங்கு பேட்டில் வச்சு பொறிச்ச சோறு ட்ரே மாதிரி வச்சு ஏற்றிடுவாங்க. ஏற்றி கொண்டா நம்ம பண்ணையில் கொண்டாந்து ஒரு வட்டத்துக்கு 500 குஞ்சு கணக்கு பண்ணி இறக்கிடுவாங்க. கோழி குஞ்சு வர்றதுக்கு முன்னாடி 6 வட்டம் போட்டு கீழே வந்து ரவுண்டு கீழே மஞ்சி போடணும் மேடம். மஞ்சி போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே பேப்பர் உரிப்போம். நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர் உரிச்சு அந்த வட்டத்துக்குள்ளே நியூஸ் பேப்பர் மேலே தான் கோழி குஞ்சு விடுவோம். முத முத ஃபஸ்ட்டு அந்த ஒரு நாள் விட்டு மறுநாள் வந்து நியூஸ் பேப்பர் மேலே எடுத்துருவோம். எடுத்துகிட்டு தீவனம் தட்டு வச்சுருவோம், உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுருவோம். மஞ்சள் தான் தெரியும் அந்த குஞ்சு ஒரு நாள் தான். அந்த மஞ்சி இருக்கிற ஹீட்டு ஓவராக இருக்கும். கோழி குஞ்சு வந்து ஹீட்டு தேவை, 14 நாளைக்கு ஹீட்டு கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ எப்படின்னா, இப்போ நாட்டுக்கோழி வளர்க்குறோம்னா நாட்டுக்கோழி வந்து குஞ்சு பொறிச்சோன்னு பார்த்துருக்கீங்களா, தாயோட ரெக்கைகளை போய் அணைச்சிக்கணும் குஞ்சு. அந்த குஞ்சு எதுக்கு தாயோட ரெக்கை அணைக்கிதுன்னா, அந்த குஞ்சு வந்து ஒரு 7 நாளைக்கு வந்து குஞ்சுக்குள்ளே வந்து மஞ்சக்கரு இருக்கும். அப்படியே ஹீட்டு கொடுக்க கொடுக்க என்ன செய்யணும், மஞ்சக்கரு கலையும். அப்போ தான் கோழியோடைய வந்து வளர்ச்சி அதிகமாகும். இப்போ இந்த மஞ்சக்கரு இருந்து குஞ்சு செத்துடும். இதுக்காக நான் ஹீட்டு இந்த பல்பு 200 வாட்ஸ் பல்ப் போடுறோம் ஒரு வட்டத்துக்குள்ளே. ஒவ்வொரு நாளும் செய்ய செய்ய செய்யணும் அந்த வட்டத்தை பெருசு பண்ணிக்கிட்டே வருவோம் மேடம். பெருசு பண்ணிட்டு வந்து ஒரு 14 நாள் ஆயிடுச்சு வச்சிங்களேன், வட்டத்தை நேர் பண்ணி விட்டுரும். தகரத்தை நேர் பண்ணிட்டு அதில் ஃப்ரீயாக தெரியும். அப்போ ஆட்டோமேட்டிக் 14 நாளைக்கு மேலே டிங்கர் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி மேலேருந்து வர்ற மாதிரி அதுவாக கொத்தி குடிக்கிற மாதிரி தண்ணியை வச்சுருவோம் மேடம்.
1: ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து நீங்க வாங்கி தான் இந்த கோழிகளை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப கோழி தீவனம் அப்படின்னு சொல்லும் போது எப்படி வெளியில வாங்கிப்பீங்களா இல்ல நீங்களே தயாரிக்கிற மாதிரி இருக்குமா?
0: அவங்களே வந்து அதுக்குள்ள தீவனம், அதுக்குள்ள என்ன டானிக் இது பூரா அவங்க கொடுத்துருவாங்க. அவங்களே கொடுத்துருவாங்க. 30-40 நாளைக்கு என்னென்ன தேவையோ அது போய் கொடுத்துருவாங்க மேடம். அதான் ரெகுலர் வந்து சூப்பர்வைசர் வந்து பார்க்க வருவார். அந்த கோழியை வந்து ஏதாச்சும் ஒரு கோழி செத்துச்சு, அந்த கோழியை வந்து என்ன எதுனால செத்துருக்கு அப்படின்னு சொல்லி பிரித்து பார்ப்பாங்க. சளி இருந்துச்சுன்னா தனியாக சளி தெரியும். தொண்டை நரம்பில் வந்து சளியை பிரித்து பார்ப்பாங்க. சளி இருக்கு சார், அதுக்கு வந்து இந்த டானிக்கை கொடுங்க சார்னு சொல்லி சொல்லுவாங்க. இல்லை வெள்ளைப்பூ அடித்து கொடுத்துங்க சார்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெள்ளைப்பூ அடிச்சு டானிக்கையோட நாங்கள் வந்து என்ன செய்வோம், நாட்டு மருந்து மாதிரி வெள்ளைப்பூடு இந்த ஓமோலி இருக்குல்ல சார், ஓமோலி இதெல்லாம் வந்து ஒன்றா போட்டு இடித்து அந்த சாரை வந்து நாங்கள் தண்ணியில் கலந்து விடுவோம். அப்போ தண்ணியில் கலக்கும் போது வெள்ளைப்பூடை வந்து அதிகமாக கொடுக்கும்போது என்ன காட்டமாயிடும். காட்டம் இருந்தால் சளி இருந்தால் குறைஞ்சிரும். இங்கிலீஷ் மருந்தோட நாட்டு மருந்து நாங்கள் அதிகமாக நாங்கள் சேர்த்துக்கிறது கூட கூட. இப்போ ஒரு கோழிக்கு வளர்ப்பு கூலி வந்து 2 ரூபா 3 ரூபா 10 ரூபா வரைக்கும் கொடுத்துருப்பாங்க மேடம். வரலாம் அதுக்குள்ளே வளர்க்கணும் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நாங்கள் அதுக்கு மேலே போனாதே நம்மகிட்ட வந்து இந்த 6-50லையும் பிடிப்பாங்க. மினிமம் எங்களுக்கு 6-50 எவ்வளோ வளர்த்தாலும் வைக்காதான் கோழி வெயிட் 7 நாள் எங்களுக்கு 6-50 கொடுத்துடணும் கிலோவுக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு கோழி வந்து 2 கிலோ வரும் மேடம் மினிமம். 2 கிலோனா 6-50னா 13 ரூபா அந்த மாதிரி கிடைக்கும் ஒரு கோழிக்கு. இதே இது நம்ம வந்து சொன்ன எஃப்சிஆரோட கம்மி பண்ணி வளர்த்துட்டோம்னா 10 ரூபா வரைக்கும் வாங்கலாம். 6-50 வந்து 10 ரூபா வரைக்கும் வாங்கலாம் கிலோவுக்கு. அப்போ ஒரு கோழிக்கு 20 ரூபா வந்துடும் ஒரு கிலோவுக்கு 2 கிலோவுக்கு அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி வந்தால் நம்ம பெனிஃபிட் மேடம். அப்படி நம்ம வந்து எப்படின்னா இடையில வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஐட்டம் வந்து சேர்த்து போடுறோம்ல, இந்த எக்ஸ்ட்ரா அதை சேர்க்கறதுனால நமக்கு வந்து அது கொஞ்சம் அதிகம் லாபம் கிடைக்கும்.
2: இன்றைய இன்று ஒரு செய்தியில் இதுவரை கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவேறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களிலிருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில்

தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை இன்று மும்பையில் தொடங்கி வைக்கிறார். உலகின் மிகப்பெரிய வருடாந்திர நிதி தொழில்நுட்ப மாநாடுகளில் ஒன்றான இது வரும் 11ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. 2020ஆம் ஆண்டு முதல் இந்த மாநாட்டில் கொள்கை வகுப்பாளர்கள், ஒழுங்குமுறை அமைப்புகள், மத்திய வங்கிகள், நிதி நிறுவனங்கள், நிதி தொழில்நுட்ப நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், கல்வியாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று நிதி தொழில்நுட்பங்கள் குறித்து விவாதிக்கின்றனர். நவீன தொழில்நுட்பங்கள் அனைவரையும் உள்ளடக்கிய நிதி சேவைகள் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டு இம்மாநாடு நடைபெறுகிறது. நிதித்துறையில் செயற்கை நுண்ணறிவு, குவாண்டம் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்டவை குறித்து இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவுக்கான கால இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தற்போது சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோக நிலைமை மேம்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். நிலுவையில் உள்ள சிலிண்டர் முன்பதிவுகளின் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்துள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இதையடுத்து இந்த கட்டுப்பாட்டை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இனி நகர்ப்புறம், கிராமப்புறம் என்ற வேறுபாடின்றி அனைத்து வீட்டு உபயோக எல்பிஜி நுகர்வோரும் 25 நாட்களுக்கு ஒருமுறை சிலிண்டர் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக மேற்காசிய சூழல் காரணமாக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டதை அடுத்து நகர்ப்புறங்களில் 25 நாட்களுக்கு ஒருமுறையும் கிராமப்புறங்களில் 45 நாட்களுக்கு ஒருமுறையும் முன்பதிவு செய்யும் நடைமுறை கொண்டுவரப்பட்டது. தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு கூறியுள்ளார். தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு சட்டப்பேரவையில் பதிலளித்து பேசிய அவர், கடந்த 3 மாதங்களில் எந்த முறைகேடுமின்றி 335 புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், 1760 தொழிற்சாலைகளுக்கு புதுப்பித்தல் சான்றுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சுற்றுச்சூழல் துறையின் பயன்பாட்டிற்கு இனி மின்சார வாகனங்கள் மட்டுமே வாங்கப்படும் என்று டாக்டர் ராஜு கூறினார். அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் பட்டப்படிப்பு 2ஆம் கட்ட மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் 15ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2 அரசு கல்லூரிகள் மற்றும் 10 அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் மொத்தம் 578 காலி இடங்கள் உள்ளதாக கூறியுள்ளார். தகுதியுடைய விண்ணப்பதாரர்கள் www.tngasa.in என்ற இணையதளத்தின் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்றும் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். வருஷநாடு பகுதியில் நடைபெற்ற மக்கள் சபை கூட்டத்தில் நேற்று அவர் கலந்து கொண்டு கிராம மக்களுடன் கலந்துரையாடினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். 2006ஆம் ஆண்டு வன உரிமை சட்டத்தை அப்போதைய காங்கிரஸ் அரசு கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்தார். 2009ஆம் ஆண்டில் இப்பகுதியை சரணாலயமாக அறிவிக்கும் முன்பு அப்போது ஆட்சியில் இருந்த மத்திய மாநில அரசுகள் இது தொடர்பான உண்மை நிலையை தெரிவித்திருந்தால் இந்த பிரச்சினை ஏற்பட்டிருக்காது என்று அவர் கூறினார். அதிகாரம் அளிக்கப்பட்ட குழுவால் ஆக்கிரமிப்பாளர்கள் என அடையாளம் காணப்பட்ட 118 அரசு ஊழியர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை எனவும், அதே சமயம் பல தலைமுறைகளாக மேகமலையில் வாழ்ந்து வரும் மலைவாழ் மக்களை அப்புறப்படுத்துவதில் பிஜேபிக்கு உடன்பாடு இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக இப்பகுதி மக்களுடன் சென்று மத்திய வனத்துறை அமைச்சரை சந்தித்து தீர்வு காண முயற்சி செய்யப்படும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். சட்டமன்ற ஜனநாயக மாண்புகளை காக்கும் பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு கூடுதலாக உள்ளது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பேரவையில் எதிர்க்கட்சிகளின் குரலுக்கு செவிசாய்த்து உரிய முறையில் பதில் அளிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். பெண்களை இழிவுபடுத்தும் விதத்தில் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலை

0: திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் பவனி நேற்றிரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் அண்டை மாநிலங்களிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாகை மாவட்டம் வேளாங்கண்ணி பேராலயத்தின் ஆண்டு திருவிழா வழக்கமான உற்சாகத்துடன் கடந்த மாதம் 29ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார திருத்தேர் பவனி இரவு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி முன்னதாக பேராலய கலையரங்கில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் மாதா இறை மன்றாட்டு ஜபம், திவ்ய நற்கருணை ஆசிரியம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பேராலய முகப்பில் வண்ண வண்ண விளக்குகளினால் மலர் அலங்காரத்துடன் மாதா சப்பர திருத்தேர் கொண்டுவரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ஜபம் செய்து பங்கு தந்தையர்கள் புனித நீர் தெளித்தனர். தொடர்ந்து அங்கிருந்து அலங்கார திருத்தேர் பவனி பாரம்பரிய முறைப்படி இன்னிசை வாத்தியங்கள் முழங்க மாதா மன்றாட்டு ஜபங்களுடனும் பாடல்களுடனும் வேளாங்கண்ணி கடைத்தெரு, கடற்கரை, ஆரிநாட்டு தெரு உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக வழக்கமான உற்சாகத்தில் நடைபெறுது. பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல மாவட்டங்களிலிருந்தும் வந்திருந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் திருத்தேர் பவனியில் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.
0: தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தமிழகத்தின் உட்பகுதிகளின் சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவு பரவலாக கனமழை பெய்தது. இருவரிச் செய்திகள். எகிப்தில் இன்று தொடங்கும் சர்வதேச விமான சாகச நிகழ்வில் இந்திய விமானப்படையின் சாரங் ஹெலிகாப்டர் சாகச குழு பங்கேற்கிறது. இந்தியா பங்களாதேஷ் இடையே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ரயில் சேவையை மீண்டும் தொடங்குவது குறித்து இருநாட்டு அதிகாரிகளுக்கும் இடையேயான ஆலோசனைக் கூட்டம் டாக்காவில் இன்று நடைபெறுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் மணிப்பூர் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இலங்கை செல்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இளம் தலைவர்கள் உரையாடல் குறித்த வினாடி வினா போட்டியில் தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டுமென்று அம்மாவட்ட மைபாரத் அமைப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் கொன்னையார் பகுதியில் இன்று மக்கள் தொடர்பு திட்ட முகாம் நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திரு மதுபாலன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஆசனூர் அருகேயுள்ள நெடுஞ்சாலை பகுதியில் யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகள் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் எச்சரிக்கையுடன் பயணிக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் பிராட்டியூர் அருகே வாய்க்காலில் காணப்பட்ட 8 அடி நீல முதலையை தீயணைப்புத்துறையினர் மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். சென்னை அடையாறு மண்டலம் 178வது வார்டு பகுதியில் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் குடிநீர் வசதி தொடர்பாக மாநில அமைச்சர் திரு குமார் பொதுமக்களிடம் குறைகளை நேற்று கேட்டறிந்தார். திருப்பதி திருக்குடை ஊர்வலத்தையொட்டி சென்னையில் நாளை பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இப்போட்டியில் இந்தியாவின் தருண் மன்னேப்பள்ளி, ரவுனக் சௌஹான், அஷ்மிதா சாலிகா, மால்விகா பன்சூத் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஜூனியர் பிரிவில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 1-6, 6-4, 10-1 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் எமரி காம்ஸ் ஒலிவியா ரேயாஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி உலகளாவிய நிதி தொழில்நுட்ப மாநாட்டை மும்பையில் இன்று தொடங்கி வைக்கிறார். கிராமப்புறங்களிலும் சமையல் எரிவாயு சிலிண்டர் முன்பதிவு இடைவெளி 45 நாட்களில் இருந்து 25 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். தமிழகத்தில் தொழிற்சாலைகளுக்கு வெளிப்படைத்தன்மையுடன் சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கப்படுவதாக அத்துறைக்கான மாநில அமைச்சர் டாக்டர் ராஜு தெரிவித்துள்ளார். மேகமலை வருஷநாடு பகுதியில் மக்களை பாதுகாக்க மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு பிஜேபி ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் காலை 6:55. இனி தொடர்வது
3: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர். உமாதேவி அவர்கள்.
4: ஒரு நாட்டின் சமுதாய பொருளாதார அறிவியல் வளர்ச்சியில் ஆற்றல் வளங்களுக்கு முக்கிய பங்கு உண்டு. இன்று ஆற்றலின் தேவை வளர்ந்து கொண்டே வருகிறது. மரபு சார்ந்த ஆற்றல் வளங்கள் எல்லாம் புதுப்பிக்க

0: இயலாத ஆற்றலாகவே உள்ளது. மனித இனம் புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளங்களை பெருக்குவதிலும் இருக்கும் வளங்களை சிக்கனமாக உபயோகித்து பராமரிப்பதிலும் ஈடுபட்டுள்ளது. ஆற்றல் வளம் சூழலுடன் மிகுந்த நெருங்கிய தொடர்பில் உள்ளது. ஆதி மனிதன் தான் உண்ணும் உணவிலிருந்து ஆற்றலை பெற்றுக்கொண்டான். நெருப்பின் உபயோகத்தை கண்டுபிடித்ததன் மூலம் வெளியிலிருந்து ஆற்றலை பெறத் தொடங்கினான். ஆரம்பத்தில் நெருப்பானது வெப்பமும் ஒளியும் தருவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டது. பின்னர் காற்று மற்றும் ஓடும் தண்ணீரின் ஆற்றலை உபயோகிக்க கற்றுக்கொண்டான். இது இயக்க ஆற்றலாகும். காற்றாலை மற்றும் நீர் சக்கரங்களை இயக்க காற்று மற்றும் நீரின் இயக்க ஆற்றல் பயன்படுத்தப்பட்டது. மனிதன் வெப்ப ஆற்றலை இயந்திர ஆற்றலாக மாற்ற அறிந்தவுடன் தொழில் புரட்சி ஏற்பட்டு பல மாற்றங்கள் நிகழ்ந்தது. தற்போது ஆற்றல் தேவை அதிகமாக உள்ளது. உற்பத்தி திறன் அதிக அளவு தேவைப்படுகிறது. மரபுசாரா எரிபொருள்களான நிலக்கரி, இயற்கை வாயு, பெட்ரோலியம் ஆகியவற்றிற்கு மூல காரணம் சூரிய ஆற்றலே ஆகும். உலகில் உற்பத்தி செய்யப்படும் ஆற்றலுக்கு இவையே பெரும்பாலும் மூலதனமாக உள்ளது. இவ்வகை எரிபொருட்கள் பூமிக்குள் மக்கிப்போன தாவரம் மற்றும் அழிந்து போன உயிரினங்கள் ஆகியவற்றிலிருந்து உருவானது. ஆனால் இவை புதுப்பிக்க இயலாத ஆற்றலாகும். புதுப்பிக்கக்கூடிய அல்லது மரபுசாரா ஆற்றல் பயன்பாடை தற்போது அதிகமாக பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகிறது. நீராற்றல், சூரிய ஆற்றல், காற்றாற்றல், ஜியோதெர்மல் ஆற்றல் போன்றவை இவ்வகை ஆற்றல் ஆகும். சூரிய ஆற்றல் என்பது சூரிய கதிர்வீச்சில் இருந்து நேரடியாக கிடைக்கின்ற ஆற்றலாகும். இது தாவரங்களின் ஒளிச்சேர்க்கைக்கும் வெப்பம் மற்றும் மின்னாற்றல் உற்பத்திக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரிசா மாநிலத்தில் 1.12 லட்சத்திற்கும் அதிகமான ரூஃப்டாப் சூரிய மின்சக்தி நிறுவல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆண்டுக்கு 300 நாட்களுக்கு மேலாக சூரிய ஒளி மற்றும் 1 சதுர மீட்டருக்கு சராசரியாக 5.3 கிலோவாட் ஹவர் கதிர்வீச்சுடன் இந்த மாநிலம் மத்திய அரசு உதவியுடன் வீட்டு மின்சார செலவுகளை 0%க்கு குறைத்துள்ளது. மாடித்தள நிறுவல்கள் சுமார் 31% அதிகரித்துள்ளது. இதன் மூலம் வீடுகள் தூய்மையான ஆற்றல் மையங்களாக மாறுவதோடு மட்டுமன்றி மின்சார செலவும் மிச்சமாகிறது. இதன் மூலம் சுமார் 200 GW மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வு தொடர்ந்து ஏற்படுத்தப்பட வேண்டும். நமது இந்தியாவிற்கு இந்த தூய்மையான மாசற்ற புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உற்பத்தி தடையில்லாமல் கிடைக்கக்கூடியது ஆகும். காற்றின் ஆற்றல் ஆரம்பத்தில் தண்ணீரை இறைக்கவும் பின்னர் இயந்திரங்களை இயக்கவும் பயன்பட்டது. காற்றாலைகள் காற்றின் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்ற பயன்படுகின்றன. 56 GW மின் உற்பத்தி திறன் கொண்டதாக நமது காற்றாலைகள் உள்ளன. நமது நாடு காற்றாலை உற்பத்தி திறனில் உலகின் 4வது இடத்தில் உள்ளது. கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களும் அதிக காற்றாலை மின் உற்பத்தியை தருகின்றன. இந்தியா தனது 7600 கிலோமீட்டர் நீளமுள்ள பரந்த கடற்கரையை பயன்படுத்தி காற்றாலை மின் உற்பத்தியை அதிகரிக்க தொழில்நுட்ப விரிவாக்கம் செய்து வருகிறது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முப்பந்தல் காற்றாலை ஆற்றலின் முன்னோடியாக திகழ்கிறது. மேலும் திருநெல்வேலி, கயத்தார், திருப்பூர் போன்ற பகுதிகளில் உள்ள காற்றாலைகளும் மாநிலத்தின் மின் தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவுகின்றன. தற்போது பெட்ரோலிய தேவை பெருகி வரும் காலத்தில் நம் நாட்டில் முதன்முறையாக ஹைட்ரஜனை எரிபொருளாக கொண்டு இயக்கும் ரயில் சேவை துவக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாம் டீசல் தேவையை குறைத்தும் சூழல் மாசை கட்டுப்படுத்தியும் தூய்மையான இந்தியாவை உருவாக்க முயலுவோம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்கினார் ஆர். உமாதேவி.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு நாளும் சில எதிர்பார்ப்பு

எதிர்பார்ப்புகளில் ஆரம்பிக்கிறது, ஆனால் சில அனுபவத்தில் முடியுது. இதுதாங்க வாழ்க்கை. ஆக நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து வாழ்ந்தோன்னா இந்த நாள் மட்டும் இல்லைங்க, எல்லா நாளும் இனிய நாளாக அமையும்ன்ற சிந்தனை வரிகளோட எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்கிறது உங்கள் சுந்தரி. நேரம் 7:01, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில். இனி கேட்கலாம் அறிவும் ஆயிரம். இன்னைக்கு அறிவும் ஆயிரம் நிகழ்ச்சியில பிரதம மந்திரியோடைய விஸ்வகர்மா திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? கைவினைஞர்கள் மற்றும் கைவினை தொழிலாளர்கள் திறனை மேம்படுத்தி அவங்களுடைய தொழில் மற்றும் வருமானத்தை உயர்த்துவதற்காக மத்திய அரசு செயல்படுத்தும் திட்டம் தாங்க இந்த விஸ்வகர்மா திட்டம். இந்த திட்டத்துடைய முக்கிய அம்சம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அதாவது பாரம்பரிய தொழில் செய்கிற கைவினைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்படுதுங்க. பயிற்சி காலத்தில் தினசரி உதவித்தொகை வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் தேவையான நவீன கருவிகள் வாங்க உதவி வழங்கப்படுது. தகுதியான பயனாளிகளுக்கு கடன் வசதி வழங்கப்படுது. தயாரிப்புகளை சந்தைப்படுத்தவும் டிஜிட்டல் பரிவர்த்தனையை ஊக்குவிக்கவும் ஆதரவு வழங்கப்படுது. இப்போ சொன்ன இந்த அம்சங்கள் எல்லாமே பிரதம மந்திரியுடைய விஸ்வகர்மா திட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்ற தகவலோட ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா? உன்னால் முடியும் தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரலில்.

0: காலையில மணி 7 ஆயிருச்சு. பாரு, வீட்டுல இருக்க வழியும் நான் தான் பாக்கணும், வெளியே இருக்க வழியும் நான் தான் பாக்கணும். சரி, குப்பைய கூட்டிட்டு வந்து சமைக்கிற வேலைய பாப்போம்.
1: சாந்தாக்கா, நீங்க ஃபேன் சொன்னாங்க, நீங்க எப்படி பண்ணலாம்?
2: தலிவரு,
1: வீட்டுல இருக்க குப்பைய ரோட்ல கொட்டினா வீடு சுத்தமாகும், அதே கொஞ்சம் தள்ளி குப்பை தொட்டிலே கொட்டினா இந்த குப்பமே சுத்தமாகும்.
0: நான் மட்டுமா குப்பைய தொட்டிக்கு வெளியே கொட்டுறேன்? ஊரே தொட்டிக்கு வெளியே தான் கொட்டுது.
3: ஏமா, அந்த தம்பி சொல்றதும் கரெக்ட் தானேமா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப வெளிய குப்பைய போடுறீங்க, அது காத்துல அங்கிட்டு இங்கிட்டு பறக்குது, வண்டி ஓட்டுறவங்க முகத்துல எல்லாம் போய் படுது, இது பார்த்தாதுன்னு எல்லாரோட வீடு கடை வாசல்னு போய் விழுகுது. அது மட்டுமா, ஆடு மாடு எல்லாம் சாப்பாடுன்னு நினைச்சு நீங்க போடுற குப்பையில இருக்க பிளாஸ்டிக் எல்லாம் சாப்பிடுது. இதுக்கெல்லாம் ஒரே வழி, குப்பைய கரெக்டா குப்பை தொட்டியில போடுறது. அதான் நம்ம அரசாங்கமே மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு தொட்டியை தனித்தனியா பிரிச்சே வச்சிருக்காங்களே, அதுல போடுறதுக்கு உங்களுக்கு என்னமா சிரமம்?
0: சரிமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், இனிமேலாச்சும் நம்ம எல்லாம் மாறலாம்.
4: சாலைகளில் குப்பைகளை போடாமல் மக்கும் குப்பை மக்காத குப்பை என பிரித்து குப்பை தொட்டியில் போட்டு பழகுவோம்.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: அழகன் திரைப்படத்தில் இருந்த பாடல் ஒழித்து முடித்த நேரம் 7:13.
1: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெட்ஸில் இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டுவில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஷில்லாங்கில் மேகாலய மக்களும் அம்மாநில அரசும் இணைந்து அவருக்கு அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். மேகாலயாவின் செழுமையான கலாச்சார பாரம்பரியம், இயற்கை அழகு ஆகியவற்றை அவர் எடுத்துரைத்தார். வளர்ச்சி என்பது அனைவரையும் உள்ளடக்கியதாக

இருக்க வேண்டுமென்றும் சமூகத்தில் யாரும் பின்தங்கிவிடக்கூடாது என்றும் அவர் குறிப்பிட்டார். போக்குவரத்து, தொலைத்தொடர்பு உள்ளிட்டவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்த குடியரசுத் துணைத் தலைவர், தொலைதூர கிராமங்களை நகரங்களுடன் இணைக்க அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் வடகிழக்கு பகுதியில் பிரதமரின் கிராம சாலைகள் திட்டத்தின் கீழ் 47,000 கோடி ரூபாய் செலவில் 46,000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளும் சமமாக வளர்ச்சியடைய வேண்டியது அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியின் போது 1,011 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 திட்டங்களுக்கு திரு சி பி ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் வதோதராவில் நடைபெறும் நிகழ்ச்சியில் நிறைவடைந்த திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் புதிய திட்டப் பணிகளுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். மேற்கு மண்டல சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடத்தின் 3 முக்கிய பிரிவுகளை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 326 வழித்தட கிலோமீட்டர் நீளம் கொண்ட இவை 20,700 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ளன. 4 சரக்கு ரயில்களின் சேவைகளையும் பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அத்துடன் தாண்டா வதோதரா இடையே புதிய பயணிகள் ரயில் சேவையையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். ஜோபத் தாண்டா புதிய ரயில் பாதை திட்டத்தை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். 329 கிலோமீட்டர் தூரத்திற்கு 9,700 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட உள்ள 3 ரயில்வே திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். 1,780 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார். 2,600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குஜராத் மாநில அரசு செயல்படுத்தும் பல்வேறு திட்டங்களுக்கும் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டுவதுடன் நிறைவடைந்த திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். கோவாவின் பனாஜியில் நடைபெற்ற மேற்கு மண்டல கவுன்சிலின் 28வது கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மேற்கு மண்டலம் நாட்டின் மிகப்பெரிய பொருளாதார, தொழில் மற்றும் நிதி மையமாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதி, துறைமுகங்கள், புத்தொழில் நிறுவனங்கள், சுற்றுலா, கடல்சார் பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் மேற்கு மண்டலம் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகிறது என்று அவர் கூறினார். தற்போது மண்டல கவுன்சில் கூட்டங்கள் நடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாகவும் இவற்றில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். 2004 ஆண்டுக்கும் 2014 ஆண்டுக்கும் இடையேயான காலகட்டத்தில் 25 கூட்டங்கள் மட்டுமே நடைபெற்றதாகவும் 2014 ஆண்டுக்கு பிறகு மொத்தம் 71 கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இக்கூட்டங்களில் 1,893 விவகாரங்கள் விவாதிக்கப்பட்டு அவற்றில் 1,445 விவகாரங்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் இது இக்கூட்டங்களின் செயல்திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பங்களில் சுயசார்பை எட்டும் இலக்குடன் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தில்லியில் தனியார் தொலைக்காட்சி ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், முப்படைகளின் திறன்கள் தொடர்ந்து மேம்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். அச்சுறுத்தல்களுக்கு உறுதியுடன் பதிலடி கொடுக்கும் சுதந்திரம் பாதுகாப்பு படைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் கூறினார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள லக்சம்பர்க் நாட்டின் துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டல் புதுதில்லியில் நேற்று வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலை சந்தித்தார். இந்த சந்திப்பின் போது சரக்கு போக்குவரத்து, செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், விண்வெளித்துறை, நிதி சேவைகள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இந்தியா லக்சம்பர்க் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியா லக்சம்பர்க் இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லக்சம்பர்க் துணை பிரதமர் தில்லியில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடனும் ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்த சந்திப்பின் போது பேச்சு நடத்தப்பட்டதாகவும் இந்த ஒப்பந்தத்தால் இரு நாடுகளுக்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. செயல்திறன் சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் உள்ளிட்ட பொதுத்துறை வங்கி ஊழியர் சங்கத்தினரின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். நேற்று வங்கி ஊழியர் சங்கத்தின் பிரதிநிதிகளுடனான ஆலோசனையின் போது அவர் இதனை தெரிவித்தார். அனைவருக்கும் சிறந்த சுகாதார சேவைகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். கிழக்கு தைமூரில் நேற்று நடைபெற்ற உலக சுகாதார அமைப்பின் மண்டல குழு கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். பிற நாடுகளுடன் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை

0: வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் திரு ஜே பி நட்டா கூறினார். தலைநகர் தில்லியில் காற்று மாசை கட்டுப்படுத்த மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். காற்று மாசை கட்டுப்படுத்துவது குறித்து தேசிய தலைநகர் பகுதியில் உள்ள 63 நகரங்களின் உள்ளாட்சி பிரதிநிதிகளுடன் நேற்று அவர் ஆலோசனை நடத்தினார். காற்று மாசை கட்டுப்படுத்துவதில் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகளுக்கும் முக்கிய பங்கு உள்ளதாக திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். உலக இயன்முறை மருத்துவ தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. பிசியோதெரபி எனப்படும் இயன்முறை மருத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் 1996 முதல் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதம் 8 தேதி இந்நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்த தினத்தின் இந்த ஆண்டு கருப்பொருள் குறித்தும் பக்கவாதத்தை தடுப்பது குறித்தும் சென்னையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவக் கல்லூரி முதல்வர் திரு ஆண்டனி லியோ ஆசிர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: செப்டம்பர் 8 தேதி உலக இயன்முறை மருத்துவ தினம். கருப்பொருள் இருதய நோய் மற்றும் பக்கவாதம், அதில் பிசியோதெரபியின் பங்கு. இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தின் காரணிகளையும் அதன் தடுப்பதற்கான வழிமுறைகளும். உடல் பருமன், நீரழிவு நோய், கொலஸ்ட்ரால், இரத்த கொழுப்பு, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், மன அழுத்தம், ஆரோக்கியமற்ற உணர்வு, உயர் இரத்த அழுத்தம், நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, புகைப்பிடித்தல், மது அருந்துவதை தவிர்க்கவும், யோகா, தியானம், வழக்கமான மருத்துவ பரிசோதனைகள், இதை அனைத்தையும் செய்தால் இருதய நோய் மற்றும் பக்கவாதத்தை தவிர்த்து விடலாம்.
0: சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. எழுத்தறிவின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் 1966 முதல் ஆண்டுதோறும் இதே நாளில் இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. மக்கள் பூமி மற்றும் வளத்திற்கான எழுத்தறிவு என்ற கருப்பொருளுடன் புதுதில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி பங்கேற்க உள்ளார். நாட்டின் பெரிய துறைமுகங்களின் சரக்கு கையாளும் திறன் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் தூத்துக்குடி துறைமுகம் நேற்று முன்தினம் ஒரே நாளில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகமான சரக்குகளை கையாண்டு சாதனை படைத்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகளை கையாண்டு வரலாற்று சாதனை படைத்துள்ளது. இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 35 லட்சம் டன் சரக்குகள் கையாண்டுள்ளது. இது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 9.36% வளர்ச்சியாகும். இந்த நிலையில் ஒரே நாளில் 62466 டன் நிலக்கரி, 49000 டன் அணுமின் நிலக்கரி, 20671 டன் சுண்ணாம்புக்கள், 10188 டன் கந்தக அமிலம், 67 டன் காற்றாலை இறகுகள் மற்றும் 66971 டன் சரக்கு பெட்டகங்கள் என மொத்தம் 217332 மெட்ரிக் டன் சரக்குகள் ஒரே நாளில் கையாளப்பட்டு ஒரு மைல்கல் சாதனையை நிகழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன்.
0: உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜகான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 17 மற்றும் 15 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. வரும் 13 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வடகிழக்கு மாநிலங்களின் உட்கட்டமைப்பு வசதிகள் கடந்த 10 ஆண்டுகளில் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத்தில் இன்று 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். வளர்ச்சிக்கும் பொது நலனுக்கும் மண்டல கவுன்சில்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க்குடன் வர்த்தக பொருளாதார உறவுகள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டி சீனாவின் செங்டூவில் இன்று தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 7:25:52. இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ குழந்தைகளின் நலம் குறித்து தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள்.
4: தாய்ப்பால் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். அதுல குறிப்பா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தாய்ப்பால் கொடுக்கும்போது தாயினுடைய பொசிஷன் வந்து ரொம்ப முக்கியம்.

0: முக்கியம். ஒரு தாய் வந்து ஒரு கரெக்டான பொசிஷன்ல இருந்து குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது மட்டும்தான் குழந்தைக்கும் பாலானது வந்து போதுமான அளவு முழுமையா வந்து கிடைக்கும். அதே மாதிரி தாய்க்கும் சில உபாதைகள் வந்து ஏற்படாம வந்து நம்ம வந்து தடுக்க முடியும். அதுல முக்கியமா நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய பொசிஷன் வந்துட்டு இருக்கு. கிரெடில் பொசிஷன் வாங்க, ஃபுட்பால் பொசிஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறைய பொசிஷன் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு இருந்தாலும் ரொம்ப கரெக்டா ஆப்டா குழந்தைக்கும் தாய்க்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன் அப்படின்னா நம்ம வந்து உட்கார்ந்து மடியில குழந்தைய வச்சு தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பொசிஷன் தான். அந்த மாதிரி கொடுக்கும் போது குழந்தையும் போதுமான அளவு தாய்ப்பால் வந்து எடுத்துக்க முடியும், தாய்க்கும் உபாதைகள் வந்து வராது. இது வந்து நம்ம கம்ஃபர்டபுளான ஒரு சேர்ல தாயினுடைய ஸ்பைன் ஆனது நேர இருக்கிற மாதிரி பின்னாடி ஒரு பில்லோவோ ஏதோ கொடுத்து சப்போர்ட் பண்ணி தாய் வந்து நேர உட்காரணும். அந்த மாதிரி உட்காரும் போது அவங்களுடைய கால் பகுதியானது தரையில சம நிலையில இருக்கணும். அதே மாதிரி குழந்தைக்கும் கீழே ஒரு பெட்டோ இல்லைன்னா ஒரு தலகணியோ கொடுத்து அவங்களோட மார்புக்கு நேர இருக்கிற மாதிரி குழந்தைய வந்து அரவணைச்சு வந்து வச்சுக்கணும். இந்த மாதிரி அரவணைச்சு தலைப்பக்கத்தை கொஞ்சம் உயர்த்தி நம்ம மார்போட கொடுக்கும் போது குழந்தையானது மார்பினுடைய பகுதிகளை ஈஸியா சக் பண்றதுக்கு வந்து உதவியா இருக்கும். நிறைய பேரு அந்த பொசிஷன் சரியா கொடுக்காம இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா குழந்தையானது மார்பினுடைய நிப்பிள் பகுதியை மட்டும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. நார்மலா குழந்தைங்க நிப்பிள் மட்டும் இல்லாம மார்பின் நிப்பிளை சுத்தி இருக்கக்கூடிய ஏரியோலா அந்த கருப்பு பகுதின்னு சொல்லுவோம், அந்த ஏரியோலா பகுதியையும் சேர்த்து சக் பண்ணும் போதுதான் தாய்ப்பாலானது வந்து போதுமான அளவு வந்து கிடைக்கும். அப்படி இல்லாம வெறும் நிப்பிள் பகுதியை மட்டும் சக் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா குழந்தைக்கு வாய் நிறைகளுக்கு பால் வந்து கிடைக்காது. அதனால குழந்தை விகரசா சக் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த நிப்பிள் பகுதியை சம்டைம்ஸ் வந்து கடிக்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். இதனால தாய்க்கு வந்து அந்த நிப்பிள் பகுதியில கிராக்ஸோ இல்லைன்னா வலியோ எரிச்சலோ ஏற்படுறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனைகளை நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான பொசிஷன்ல இருந்து வந்து பால் கொடுக்கறது ரொம்ப அவசியம். குறிப்பா குழந்தையானது அந்த நிப்பிள் பகுதியை மட்டும் இல்லாம ஏரியோலா பகுதியையும் சேர்த்து சக் பண்ணிருக்கா அப்படின்றதுல வந்து நம்ம வந்து கவனம் வச்சுக்கணும். இந்த மாதிரி சக் பண்ணும் போது குழந்தைக்கு வந்து போதுமான அளவு வந்து கிடைக்குது. இதை செய்யாத போது நிப்பிள் பகுதியில வந்து கிராக்ஸ் வந்துட்டு ஏற்பட்டு தாய்க்கு வந்து மார்பு பகுதி வந்து வலி ஏற்படுது. இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது பொசிஷன், ப்ராப்பர் பொசிஷன்ல வந்து ஃபீட் பண்ணணும். இன்னொன்னு அதனால ஏற்படக்கூடிய அந்த கிராக்குக்கு வெளி ஆயின்மெண்ட்ஸோ எதுவோ நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. ஹிண்ட் மில்க் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்ப்பாலையே, அதாவது ஃபோர் மில்க் ஹிண்ட் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க தாய்ப்பால்ல. ஃபோர் மில்க்ன்றது குழந்தை மார்பு பகுதியை சக் பண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல வரக்கூடிய பால் வந்து ஃபோர் மில்க். அது நல்லா குடிச்சு குடிச்சு போதும்னு அது தலையை எடுக்கும் போது வரக்கூடிய பாலுக்கு பேரு ஹிண்ட் மில்க்னு சொல்லுவாங்க. அப்போ குழந்தை பால் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த இருக்கக்கூடிய அந்த தாய்ப்பாலையே எடுத்து நீங்க அந்த நிப்பிள் பகுதியில தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த நிப்பிள்ல இருக்கக்கூடிய அந்த கிராக்ஸ் ஆனது வந்து தானாவே வந்துட்டு சரியாயிரும். இதுக்கு நம்ம தனிப்பட்ட முறையில ஆயின்மெண்ட்ஸோ வேற மருந்துகளோ பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு சில பேர் வந்து ஒவ்வொரு தடவை ஃபீட் பண்ண உடனேயும் மார்பு பகுதியை கழுவக்கூடிய பழக்கங்கள் வந்து வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அடிக்கடி மார்பு பகுதியை வந்து நம்ம கழுவ கூடாது. ஒரு நாளைக்கு காலை ஈவினிங் மதியம் மூணு வேலை இல்லைன்னா ரெண்டு வேலை வந்து கழுவினாலே போதும். நார்மலா வந்து தாய்ப்பால் வந்து ரொம்ப ஒரு சுகாதாரமான பொருள் அப்படின்றதுனால ஒவ்வொரு தடவை நம்ம பால் கொடுத்ததுக்கு அப்புறமும் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி கழுவும் போது மார்பு பகுதியில ட்ரைனஸ் ஏற்பட்டு அதனால கூட நிப்பிள் கிராக்ஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. சோ நார்மலா குழந்தை பொசிஷன் சரியில்லாததுனாலதான் இந்த நிப்பிள் கிராக்ஸ் வந்துட்டு வருது. அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு ஹிண்ட் மில்கை எடுத்து போட்டுட்டு வந்தோம்னாலே அது தானாவே வந்துட்டு சரியாயிரும். ஃபர்தரா வேற எந்த மருந்துகளும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது.
1: இன்றைய நலமாய் வாழ நிகழ்ச்சியில் குழந்தைகளின் நலம் குறித்து தகவல்கள் வழங்கினார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: கப்பல் கடல்ல போயிட்டு இருக்கு, புயல் சூறாவளி அலையெல்லாம் பெருசு பெருசா ரொம்ப உயரமா உண்டாவது. கடுமையான காற்றுலேயும் வேகமான அலைகள்லேயும் சிக்கி அந்த கப்பல் தடுமாறுது, திசை மாறி போச்சு, எந்த பக்கம் போயிட்டு இருக்கிறோம்னே தெரியல. அந்த கப்பலை செலுத்திக்கிட்டு இருந்த மாலுமி ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டார். தன்னுடைய அறிவாற்றலையும் திறமையையும் முழுமையாக பயன்படுத்தினார், அந்த கப்பலை கட்டுப்படுத்தினார். மெதுவாக அந்த சூறாவளியிலிருந்து கப்பலை காப்பாற்றி கரைக்கு கொண்டுட்டு வந்து சேர்த்துட்டார். மாலுமின்னு ஒருத்தர் இருந்தது.

0: அதனால் அந்த மரக்கலம் காப்பாற்றப்பட்டது. மாலுமின்னு ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கப்பலோட கதி என்னவாயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு கோபக்காரனுடைய நிலைமையும் அப்படித்தானா? கோபக்காரன்கிறவன் ஒரு மாலுமி இல்லாத மரக்கலம் அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். கொந்தளிக்கிற கடலில் கொடுமையான அலைகளின் உச்சியில் அல்லல் படுகிற மரக்கலத்தை விட மோசமானது கோபக்காரனின் நிலைமை அப்படிங்கிறது அவருடைய கருத்து. அது மாதிரி இதுன்னு சொல்லலை, அதை விட மோசம் இது அப்படிங்கிறார். ஏன் தெரியுமா? ஒரு கப்பல் கடலில் தடுமாறினா அதை சரிப்படுத்த மாலுமி இருக்கிறார். அவர் தன்னுடைய சாமர்த்தியத்தினால் அதை கட்டுப்படுத்தி சரியான வழிக்கு கொண்டுட்டு வந்துடுவார். ஆனால் கோபக்காரனுடைய நிலைமை அப்படி இல்லை அப்படிங்கிறார் நபிகள் நாயகம். மனித மனம் ஒரு மரக்கலம், அறிவு அதில் இருக்கிற மாலுமி. மாலுமி மரக்கலத்தை வந்து செலுத்துகிறான், அவனுக்கு கட்டுப்பட்டு அது ஓடுது. ஆனால் கோபக்காரன்கிற மனுஷங்கிட்ட அறிவுங்கிற மாலுமி சரியாக வேலை செய்ய மாட்டான். ஏன்னா கோபம் அந்த மாலுமியின் கண்களை அவிச்சிரும், காதுகளை கேட்காமல் பண்ணிவிடும். கண்ணையும் காதையும் மூடிவிட்டு கப்பலை ஓட்டுனா எப்படி ஓட்டுறது? அதனால் கோபக்காரன் மாலுமி இல்லாத மரக்கலம். இடி மின்னலில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுற கப்பல் மாதிரி கஷ்டப்படுறான். பெரியவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க? உனக்கு கெடுதல் பண்ணவனுக்கும் நீ நன்மையே செய், எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாதே. பரம எதிரிக்கும் நீ நன்மை செய்ய ஆரம்பித்தா உன்னுடைய தூய நிலையை பார்த்துட்டு அவனும் உனக்கு நெருக்கமான நண்பனாக ஆயிடுவான். இதுதான் பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்கிறது. புனித குரான் சொல்கிறது என்ன? தீமையை நன்மையை கொண்டே நீர் தடுத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதில் இன்னா செய்தாரை ஒறுத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிறார் திருவள்ளுவர். செல்வந்தர் ஒருத்தர்கிட்ட ஒரு சிறுவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தானா, பெரியவர் அவனை கூப்பிட்டு நீ நேராக போய் ஒரு ஆட்டில் உள்ள ரொம்ப நல்ல பகுதி எதுவோ அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னாராம். இவன் போனான், ஒரு ஆட்டு உடம்பில் இருந்த நாக்கு இருதயம் இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்தானான். பெரியவர் வாங்கி பார்த்தார். அதுக்கப்புறம் இப்போ நீ போய் இன்னொரு ஆட்டில் இருக்கிற ரொம்ப கெட்ட பகுதி எதுவோ அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னாராம். இவன் போய் எடுத்துகிட்டு வந்தான். அவன் கையில் இருந்தது மறுபடியும் அதே மாதிரி நாக்கு இருதயம் இது ரெண்டும் தான். என்னது இப்போவும் அதையே கொண்டுட்டு வந்திருக்கிறே அப்படின்னாராம் பெரியவர். இவன் சொன்னானா, ஒரு உடம்பில் உள்ள ரொம்ப நல்ல பொருளும் இது தான், ரொம்ப கெட்ட பொருளும் இது தான் அப்படின்னானான். இளம் வயசில் இப்படி பதில் சொன்னவர் தான் பேரறிஞர் லுக்மானுல் ஹக்கீம் அவர்கள். கோபப்படாமல் இருந்தால் இது ரெண்டும் நல்லா வேலை செய்யும், கோபப்பட்டால் இது ரெண்டும் மோசமாக வேலை செய்யும். அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த தகவல். கோபம் வந்துட்டால் நாம் என்ன செய்கிறோங்கிறது நமக்கே தெரியாது. ஒருத்தர் டாக்டர்கிட்ட போனார் அவசர அவசரமாக, டாக்டர் எனக்கு இப்போ கடுமையான கோப வெறி, எனக்கு கண்ணு மண்ணு ஒன்றும் புரியல, உடனடியாக அதை கட்டுப்படுத்தணும், உடனே இதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னார். அந்த டாக்டரும் உடனே ஒரு மாத்திரையை கொடுத்து இதை உடனே போடுங்க நான் தண்ணி கொண்டுகிட்டு வரேன்னு உள்ளே போனார். தண்ணியோடு திரும்பி வந்தார். இவர் சொன்னார், டாக்டர் நீங்கள் கொடுத்த மாத்திரை ரொம்ப பெருசாக இருந்தது, இருந்தாலும் கஷ்டப்பட்டு முழுங்கிட்டேன்னார். டாக்டர் சந்தேகத்தோடு மேசையை பார்க்குறார். பார்த்தா மாத்திரை அங்கேயே இருக்குது, பேப்பர் வெயிட்டை காணலை.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் 7:35:45. வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான இனிமையான காலை வணக்கம் நேயர்களே. குட் மார்னிங். வாழ்க்கையில நாம எவ்வளவு வேகமா போறோம் அப்படின்றத விட எவ்வளவு தூரம் நிற்காமல் போய்கிட்டே இருக்கோம் அப்படின்றது தான் முக்கியம். நம்மளோட ஓட்டத்தோட வேகம் முக்கியம் இல்லைங்க, பதிலாக ஓட்டத்தோட இலக்கு அதாவது டார்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி மதுரை தென்றல் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறது சுந்தரி.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில அடுத்ததா என்ன அருகில் நீ இருந்தால் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து கமலஹாசன் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல அருமையான பாடல் கேட்டு முடித்த நேரம் 7:52. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் மதுர தண்டல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்ததா சின்ன தம்பி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் குரல்ல பாடல் கேட்டலாமா?

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் மாதுளத்தன்றல் நிகழ்ச்சியில. அடுத்ததா கன்னத்தில் முத்தமிட்டால் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன், சுஜாதா, கார்த்திக் மற்றும் குழுவினர் குரல்ல பாடல் கேட்கலாமா?

0: தளபதி திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்ல அருமையான பாடல் ஒலித்து முடித்த நேரம் 8:08.
1: ஒவ்வொரு பேங்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
2: ஒரு சாவி இருக்கு, சிகேவைசி ஐடி.
1: சிகேவைசி அப்படினா
2: பேங்க் உங்கள் கேவைசி ரெக்கார்ட்ஸ் சிகேவைசி ரெஜிஸ்டரியில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க சிகேவைசி ஐடி கிடைக்கும். இது எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேவைசி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
1: ஆஹா, RBI சொல்கிறது.
2: கேவைசி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டு ரசிச்சுக்கிட்டோம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில நிறைவான பாடலா வந்துகிட்டே இருக்கு. வீர சிவாஜி திரைப்படத்திலிருந்து வைக்கம் விஜயலட்சுமி குரல்ல பாடல் கேட்டலாமா?

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பே.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேனா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
5: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
6: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
7: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல நிறைவடைகிறது மதுரத்தன்றல். மீண்டும் 8:30 மதுரத்தன்றல் கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. அதற்கு முன்னதாக கேட்டுவிடலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
8: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi to launch development projects worth over 35,000 crore rupees from Vadodara in Gujarat today. To also inaugurate Global FinTech Fest 2026 in Mumbai. Defence Acquisition Council clears capital acquisition proposals worth over 110,000 crore rupees for defence forces. Luxembourg backs India's bid for permanent seat in UN Security Council. India joins US and 24 other countries to shape development of next generation 6G networks. Delhi police arrests 3 members of family that owned collapsed building in Satya Niketan area of national capital. And India set to feature in 4 gold medal finals at World Archery Para Series in Ahmedabad today. And now the news in detail. Prime Minister Narendra Modi will visit Gujarat and Maharashtra today. In Gujarat, the Prime Minister will lay the foundation stones, inaugurate and dedicate to the nation various development projects worth over 35,000 crore rupees from Vadodara. Mr. Modi will also dedicate to the nation 3 important sections of the Western Dedicated Freight Corridor, marking the completion of the project. Talking to media persons at Ahmedabad Airport, Union Minister Ashwini Vaishnaw said this mega project has now been fully completed and will be formally dedicated to the nation by the Prime Minister.
9: Dedicated freight corridor.
10: The eastern and western dedicated freight corridors are a major backbone of the country's transformation infrastructure. After several years of work, this landmark project has now been fully completed and now will be dedicated to the nation by Prime Minister tomorrow. In 2014, the Prime Minister took up this project and resolved all the issues and challenges.

வணக்கம் வணக்கம் வணக்கம். உற்சாகமான பரபரப்பான இனிய காலை வணக்கம் நேயர்களே. எல்லாருமே ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் அப்படின்னு ரொம்பவே பிஸியாக இருக்கிற இந்த நேரத்தில் மனசுக்கு இதமான பாடல்கள் கேட்டு ரசித்தா எப்படி இருக்கும்? உங்களை ரிலாக்ஸ் பண்ணவே வந்துக்கிட்டே இருக்கு மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் வர சாங்ஸ் எல்லாமே கேட்டுக்கிட்டே உங்கள் வேலைகளை டக்கு டக்கு டக்குன்னு ஈஸியாக முடிச்சிடலாங்க. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக பாடல்கள் வழங்க ரெடியாக இருக்கிறேன்னா சுந்தரி. முதல் பாடலாக வந்துக்கிட்டே இருக்கு சின்னவர் திரைப்படத்திலிருந்து மனோ ஸ்வர்ணலதா குரல பாடல், இது காற்றலைகளில்.

0: ஒன்று நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா குரல்ல பாடல் கேட்டு முடித்த நேரம் 8:41. மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில அட்டகாசமான பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில அடுத்து வரக்கூடிய பாடல் ஆவாரம் பூ திரைப்படத்துல இருந்த பாடல் கேட்டலாமா? எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல.
1: சாமி கிட்ட சொல்லி வச்சு சேர்ந்தது இந்த செல்ல கிளியே, இந்த பூமியுள்ள காலம் மட்டும் வாழும் இந்த அன்பு கதையே.

0: ஒழித்த பாடல் சத்ரியன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குரலில். நேரம் 8:51. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இணைந்திருக்கிறோம் மதுர தண்டல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்ததா ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்ல இளையராஜா இசையில பாடல் கேட்டலாமா?
1: மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?

0: இருக்கீங்க
1: அக்கா? ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு. சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
3: இதயம் தொட்ட இதயம் எட்டுக்கள் இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
4: அப்பா அப்பா, டிராபிக் சிக்னல் வரப்போகுதுப்பா, பிரேமா போயிடுப்பா.
5: ஒருமா பைய போவோம்.
4: என்னப்பா நீ கோர்ட்டுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்திட்ட? இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் நிறுத்தினாதானே சிக்னல் கிடைச்ச உடனே முன்னாடி ஓடிட முடியும். நம்ம
5: ஸ்டாப் லைனுக்கு முன்னாடியே வண்டியை நிறுத்தினாதான் ரோடு கிராஸ் பண்ற எல்லாரும் பயம் இல்லாம சிப்ரா கிராசிங்ல ரோடு கிராஸ் பண்ண முடியுமா? இந்த கோட்டை தாண்டி நம்ம போக கூடாது.
4: ரோட்ல போறவங்களுக்கு பாதுகாப்பு சரி, அப்ப நமக்கு என்னப்பா பாதுகாப்பு?
5: டூ வீலர்ல போறோம்னா ஹெல்மெட் போடணும், கார் ஓட்டுனா சீட் பெல்ட் போடணும், வண்டி ஓட்டுறப்ப செல்போனை பேசக்கூடாது. நம்ம உயிரோட மதிப்பு ரோட்டுக்கு தெரியாதுமா? நம்ம வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும். சாலை விதிகளை மதிப்போம், சந்தோஷமா இருப்போம். பாதுகாப்பான பயணமே எல்லோருக்கும் நல்லது.
2: பொது நலன் கருதி வெளியிடுவோம் ஆகாஷ்வாணி மதுரை.
6: நேர்களே, நிறைவடைகிறது மதுரை தென்றல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுந்தரி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
7: 9 மணி, ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். முதலில் ஏகதந்தம் பஜேகம் என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் பிலஹரி, மிஸ்ர சாப்பு தாளம்.

நேரம் இப்போது 9:21 45 அரங்கிசை நிகழ்ச்சியில் சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்து கீரவாணி ராகத்தில் நீ சரணாம்புஜ முனு என தொடங்கும் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை ஆதி தாளம்.

கீரவாணி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் கீர்த்தனை இடம்பெற்றது. நிறைவாக மிருகயதராதா மாதவம் என தொடங்கும் நாராயண தீர்த்தர் தரங்கம், ராகம் பெஹாக், ஆதி தாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சைத்ரா சாய்ராம் அவர்களின் பாட்டு கேட்டோம். ஆர் சதீஷ்குமார் அவர்கள் வயலின், நெல்லை டி கண்ணன் அவர்கள் மிருதங்கம், கும்பகோணம் எஸ் பாலாஜி சாய்ராம் அவர்கள் மோர்சிங். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம் வணக்கம் வணக்கம், குட் மார்னிங் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நாம கேட்க போறது எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில பெண்களை எப்பவுமே அழகா காமிக்கிற அவங்க ரொம்ப விரும்பி கற்ற சேலைகளை பத்தி தாங்க பாடல்களா வரப்போகுது. உங்களுக்காக பாடல்கள் தர ரெடியா இருக்கேன்னா சுந்தரி. பொதுவா நாம எல்லாருமே சின்ன பிள்ளையா இருக்கிறப்போ அம்மாவோட சேலைய இல்லைன்னா ஷாலை கூட சேலையெல்லாம் கட்டி அம்மா மாதிரி டீச்சர் மாதிரி ஆக்ட் பண்ணி விளையாடி இருப்போம். சேலை ஒரு பொண்ணோட அழக காட்டுறது மட்டும் இல்லைங்க, நம்ம மண்ணோட பாரம்பரியத்தையும் கலை திறனையும் உழைப்பையும் வரலாற்றையும் தனக்குள்ள சுமந்து நிற்கும் ஒரு அற்புதமான ஆடை சேலை மட்டும்தாங்க. அதாவது 6 கஜம் துணியில 1000 கதைகள் இருக்குங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்கள பார்த்து இந்த சேலை எங்கே எடுத்தீங்க எப்போ எடுத்தீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதைகள் இருக்குங்க. இந்த சேலை நான் முத முத சடங்கானப்போ என்னுடைய தாய்மாமன் எடுத்து கொடுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்னுடைய அம்மா வீட்டில் எடுத்து கொடுத்தது, இதனுடைய வளகாப்பு சேலை, இது என்னுடைய கல்யாண சேலை, இது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது, அண்ணன் தம்பி அப்படின்னு ஏகப்பட்ட லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குங்க. அதனால தான் ஒவ்வொரு சேலைக்கு பின்னாடியும் ஒரு குட்டி குட்டி மெமரிஸ் இருக்கும். மெமரிஸ் மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு கலர்லையும் ஒவ்வொரு உணர்வு இருக்குங்க, ஒவ்வொரு வடிவத்திலையும் ஒவ்வொரு பாரம்பரியம் இருக்கும். சேலைகளின் தொகுப்பா இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில வளம் வரப்போகுது சேலை பாடல்கள்.

என்னங்க, இயற்கையாகவே சேலை கட்டுற பெண்களுக்கு வாசம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடி பறக்குது திரைப்படத்தின் மூலமா எஸ்டி பாலசுப்ரமணியம் சித்ரா அவங்க ரொம்ப அழகாவே பாட்டவே பாடி காமிச்சிட்டாங்க இல்லையா. நேரம் 10:07, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 kHz கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். சேலை அப்படின்றது நம்மளோட இந்திய துணி மரபுகளில் இருக்கிற மிக பழமையான ஆடைகளில் ஒன்றா கருதப்படுதுங்க. தமிழகத்தில் பல நூற்றாண்டு காலமாக நெசவு ஒரு முக்கியமான கைவினை தொழிலாக இருக்குது. இதுவே காலப்போக்கில் ஒவ்வொரு பகுதியில் கிடைக்கிற பருத்தி, பட்டு, இயற்கை சாயங்கள் இது மட்டும் இல்லைங்க, இதையெல்லாம் கரெக்டாக

முறையில் செட் பண்ணுற நெசவாளர்களுடைய கைவினைத்திறன் அடிப்படையில் தனித்துவமான சேலை வகைகள் உருவாகுதுங்க. அதனால தான் தமிழகத்தோட ஒவ்வொரு நகரத்துக்கும் ஒரு தனி அடையாளம் இன்னைக்கும் இருக்குதுங்க. அடுத்த சேலை பாடல் கேட்க ரெடியாக இருக்கீங்களா?

ஒரு டிசைன் ட்ரெண்ட் ஆயிருச்சுன்னா அடுத்த டிசைன் வர்ற வரைக்கும் இருக்கிற டைம் பீரியட் தாங்க சீசன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதுவும் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ஆன்லைன் ஷாப்பிங்னு டெய்லி என்ன மாடல் வருது, என்ன டிசைன் வருதுன்னு லேடிஸ் ரொம்ப அப்டேட்டாக இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, பொண்ணுங்க நிறைய பேர் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் செய்யவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மாரியம்மன் கோயில் பக்கத்தில் தெப்பக்குளத்தை சுற்றி எத்தனை லேடிஸ் சாரீ சேல்ஸ் பண்ணுறாங்க தெரியுமாங்க. கலர் கலராக பார்க்குறப்ப ரொம்ப ஹாப்பியாக தாங்க இருக்குது.

செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் எஸ் ஜானகி குரல்ல பாடல் ஒழித்து முடித்த நேரம் 10:13. சேலைகளின் தொகுப்பா கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில. சம்மர் சீசன் வின்டர் சீசன் போல சேலைக்கும் சீசன் இருக்குங்க. என்னம்மா சொல்கிற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, டிசைன்ஸ் மாற மாற சேலையும் மாறிக்கிட்டே இருக்கும்.

மோகன் திரைப்படத்துல இருந்து சித்ரா குரல அருமையான சேலை பாடல் கேட்டு முடிச்சோம் இல்லையாங்க. நேரம் 10:19 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில். சேலையுடைய பாரம்பரியத்தை பத்தி பேசிட்டு இருக்கோங்க. ஒரு சேலை கடையில அழகா தொங்குற ஒவ்வொரு சேலைக்கு பின்னாடியும் எத்தனை எத்தனை கைகள் வேலை பார்க்குதுன்னு தெரியுமாங்க. சேலைக்கு தேவையான நூலை தயாரிக்கிறது, அந்த நூலை சாயம் ஏற்றுறது, அதை தறியில் நெய்கிறது, வடிவமைப்பை கொடுக்கறது, கடைசியாக சேலையை அழகாக்குறது. இப்படி பல பேருடைய உழைப்புக்கு பின்னாடி தான் ஒரு அழகான சேலையே உருவாகுதுங்க. ஒரு கைத்தறி சேலையை வாங்குறது அப்படின்றது ஒரு சேலையை ஒரு ஆடையை வாங்குறது மட்டும் இல்லைங்க, ஒரு நெசவாளியுடைய உண்மையான உழைப்பை மதிக்கிறதும் கூட தான். தொடர்ந்து சேலை பாடல் கேட்டுக்கிட்டே இருங்க. சூரிய வம்சம் திரைப்படத்திலிருந்து சுஜாதா அருண்மொழி குரலில் பாடல் கேட்டலாமா?

நேரம் 10:24 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல சேலைகளுடைய சிறப்பாக கேட்டுட்டு இருக்கோங்க. எனக்கு பிடித்த பாடல். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான சேலைகள் பிடிக்குங்க. காஞ்சிபுரம் அப்படின்னா பட்டு, மதுரையில் சுங்கடி சேலை, செட்டிநாடுனா காட்டன் அப்படின்னு சேலைக்குன்னு பேர் போன ஊர்கள் எல்லாம் இருக்குங்க. வீட்டில் கல்யாணம் அப்படின்னா ஃபேமிலியாக சேர்ந்து காஞ்சிபுரம், கும்பகோணம், ஆரணி அப்படின்னு ஒரு ட்ரிப்பே போட்டுருவாங்க. சம்மர் சீசன் வந்துருச்சுன்னா சுங்கடி காட்டன், அதுவும் காட்டனில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இப்படி சின்ன வயசு பொண்ணில் ஸ்டார்ட் ஆகி நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டிகள் வரைக்கும் எல்லா வயதினருக்கும் ஏற்ற விதத்தில் கொண்டாடப்படுறது தாங்க இந்த சேலை. நம்ம அம்மா இல்லைன்னா பாட்டி கட்டியிருந்த பழைய சேலையை அவங்க ஞாபகமாக வச்சுருப்போம். அந்த மாதிரியான சேலை ஒரு துணி மட்டும் இல்லைங்க, அது ஒரு தலைமுறையுடைய நினைவுகள் எல்லாம் அடங்கியிருக்கும் அந்த ஒரு சேலையில். பாடல் கேட்டலாமா? வயசு பொண்ணு திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:31 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியை வழங்கிக் கொண்டிருக்கும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில. இன்னைக்கு நிகழ்ச்சி ரொம்பவே அழகாக போயிட்டு இருக்குங்க. ஏன்னா சேலைகளை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதுக்கு உண்டான சாங்ஸும் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நேரம் போகிறதே தெரியல. சரி, இப்போ பட்டு அப்படின்னா டக்குன்னு மைண்டுக்கு வர்றது காஞ்சிபுரம் பட்டு. அதுவும் தமிழ்நாட்டில் சேலையுடைய பாரம்பரியத்தை பேசுகிறப்ப முதல்ல வர்றது காஞ்சிப்பட்டு. கோயில் கோபுரங்கள், மயில்கள், அன்னங்கள், பூக்கள் அப்படின்னு பாரம்பரிய வடிவங்கள் அந்த பட்டு நெசவில் இருக்குங்க. சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னா காஞ்சிபுரம் பட்டுக்கு, பட்டு சேலைக்கு எப்பவுமே ஒரு தனி சிறப்பு தாங்க. காஞ்சிபுரம் பட்டு அப்படின்றது வெறும் சேலை மட்டும் இல்லைங்க, இது தலைமுறைகளை இறைக்கிற ஒரு பாரம்பரிய பொக்கிஷமும் கூட. இப்ப வயசு பொண்ணு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா?

உண்மையிலேயே காஞ்சி பட்டு கட்டி அழகாக பொட்டு வச்சு நகையெல்லாம் போட்டு நடந்து வந்தால் சாதாரண பொண்களும் தேவதை மாதிரி தானே அங்கே இருப்பாங்க. நேரம் 10:38 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன். எனக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில சேலைகளின் தொகுப்பா கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம். சேலைக்குனே பெயர் பெற்ற இடம் நம்ம மதுரை தாங்க. நம்மளுடைய ஸ்பெஷலை பற்றி நாமளே பேசக்கூடாது, பட் இருந்தாலும் வேறு வழி இல்லை, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மதுரையுடைய பாரம்பரிய நெசவோட நெருக்கமான தொடர்புடையது தான் சுங்கடி சேலை. டை டை முறையில் உருவாக்கப்படுற சின்ன சின்ன புள்ளி வடிவங்கள் சுங்கடி சேலைகளுடைய அடையாளங்களில் முக்கியமான ஒன்றா இருக்குங்க. ரொம்ப சாஃப்டாக கலர்ஃபுல்லாக இந்த சுங்கடி சேலைக்குன்னே தனி ரசிகர் பட்டாளமே இருப்பாங்க. மதுரையில் மல்லிகைப்பூ வாசனையை போல இந்த சுங்கடி சேலையிலையும் மதுரையுடைய மனமும் பாரம்பரியமும் கலந்திருக்குங்க. பாடல் கேட்டலாமா? அவள் வருவாளா திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் சித்ரா குரல் பாடம் வந்துக்கிட்டே இருக்காங்க.

நேரம் 10:43 நிமிடம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு உள்ள இளம் தலைமுறை பொண்ணுங்களுக்கு, குறிப்பா ஆபீஸ் ஒர்க்கர்ஸ்

டீச்சர்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச சேலை அப்படின்னா காட்டன் சேலை தாங்க. நீட் லுக், கம்ஃபர்டபுள், மடிப்பு கலையாமல் அப்படியே நிற்கும் அப்படின்னு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாங்க. சரி, இந்த காட்டன் சேலைக்கு பெயர் பெற்ற ஊர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாமா? செட்டிநாடு காட்டன், கோயம்புத்தூர் காட்டன், சின்னாலப்பட்டி, சேலம் காட்டன், இதில் தடித்த கோடுகள், சதுர வடிவங்கள், மாறுபட்ட கலர் காம்பினேஷன், இது எல்லாமே காட்டனுடைய ஸ்பெஷல் அப்படின்னே சொல்லலாங்க. தமிழக சேலை நம்மளுடைய பெருமை மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தறியில் பிறந்த தமிழ் பண்பாடும் கூடங்க. ஆனால் இங்கே ஒருத்தவங்க பாட வந்துக்கிட்டே இருக்காங்க, சிங்கப்பூர் சேலை அப்படின்னு பாட வராங்க. என்ன அப்படின்னு கேட்டுருவோமா? சிங்கப்பூர் சேலை வந்துகிட்டே இருக்கு கல்கி திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:50 நேரங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல எனக்கு பிடித்த பாடல். நூல் பேசும் மொழி ஒன்று, தறி பேசும் கதை ஒன்று, கைகளின் உழைப்பில் கலையாகும் வாழ்க்கை ஒன்று. குஜராத்தில் இருந்து இடம்பெயர்ந்து இன்றைக்கி மதுரை, சேலம், கும்பகோணம், திண்டுக்கல், தஞ்சாவூர், பரமக்குடி அப்படின்னு இடம்பெயர்ந்தவங்க தான் சௌராஷ்டிரியர்கள். மன்னர் திருமலை நாயக்கர் ஆட்சி காலத்தில் அவருடைய அரண்மனையை சுற்றி குடி அமர்த்தப்பட்டவங்க தான் இந்த சௌராஷ்டிரியர்கள். பட்டு ஆடைகளை தயாரிக்க கை தேர்ந்தவர்கள் இவங்க அப்படின்றதுனால பட்டு நூல்காரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் எல்லாருடைய வீட்லேயும் தறி நெய்கிற சத்தம் தான் அவங்களுடைய இதய துடிப்பு மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்துச்சாங்க. இன்றைக்கும் சில இடங்களில் சில குடும்பங்கள் இந்த நெசவு தொழிலில் பாரம்பரியமாக தலைமுறைகளை கடந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தறியின் ஒளி தொடர்ந்து ஒளிக்கட்டும், நூலின் பாரம்பரியம் தொடர்ந்து நிலைக்கட்டும், நெசவாளியின் கைகளில் பிறக்கும் கலை அடுத்த தலைமுறைக்கு சென்றடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஹரிச்சந்திரா திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துக்கிட்டே இருக்குங்க.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸ்ல கேட்டுட்டு இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல். சரிங்க, இத்தனை சேலை ரகங்கள் பற்றி பார்த்தோம். பஞ்சமிட்டாய் சேலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒன்றும் இல்லைங்க. பஞ்சமிட்டாய் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம், அந்த டார்க் பிங்க் கலரில் இருக்கும் இல்லையா, அந்த கலரில் வந்து சேலை கட்டினா எல்லோரும் சொல்லுவாங்க என்ன பஞ்சமிட்டாய் கலரில் கட்டியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, இந்த சேலையெல்லாம் வாங்கிடலாம். இந்த பிளவுஸ் ரெடி பண்ணுறது அப்படின்னு இருக்கே, சேலை வாங்குறது ரொம்ப முக்கியம் இல்லைங்க. அதுக்கு பிளவுஸ் வந்து கரெக்டாக அமையணும், அதுக்கு டிசைன் செலக்ட் பண்ணணும், ஃபிட்டிங் அமையணும், அது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. எல்லா லேடிஸோடைய மைண்ட் வாய்ஸும் எனக்கு கேட்குதுங்க. சரி, இப்போ பஞ்சமிட்டாய் சேலை கட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு பாடம் வந்துகிட்டே இருக்காங்க மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி, எட்டுப்படி ராசா திரைப்படத்திலிருந்து.

எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு மணி நேரம் போனதே தெரியலங்க. சாதாரணமாக செய்யலை அப்படின்னு தானே நாங்கள் நினச்சி அதுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் வருதுங்க. ஒரு நூல் இன்னொரு நூலோட இணைஞ்சு ஒரு வடிவம் உண்டாகுது. அந்த வடிவம் ஒரு பொண்ணோட தோளில் தவழும் பொழுது அது ஒரு கலையாக கலாச்சாரமாக பெருமையாக மாறுதுங்க. ஒரு பொண்ணோட பிறப்பிலிருந்து, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை பிறந்தவொடனே அதை வாங்குறதுக்கு நம்ம பாட்டி அம்மாக்கள் யூஸ் பண்ண அந்த சாஃப்டான செயலை கையில் மடித்து வச்சுக்கிட்டு பிறந்த குழந்தையை வாங்க வெயிட் பண்ணிகிட்ருப்போம். அதே மாதிரி ஒரு பொண்ணோட கடைசி காலத்தில் கூட சேலையை உடலில் போத்தி தான் வந்து வழி அனுப்புகிறாங்க. எத்தனை காலங்கள் மாறினாலும், ஃபேஷன் மாறினாலும், சில விஷயங்கள் மட்டும் என்றைக்குமே அழியாது. அதில் ஒன்று தாங்க இந்த சேலை. பாட்டியோட சேலையில் ஒரு தலைமுறைக்கான நினைவுகள், அம்மாவோட சேலையில் ஒரு குடும்பத்துடைய அன்பு, மகளோட சேலையில் ஒரு

புதிய தலைமுறையுடைய கனவு. இப்படி ஒவ்வொரு சேலையிலையும் ஒரு கதை சொல்லுதுங்க. பெண்ணின் அழகை மட்டும் இல்லை, பெண்ணின் அடையாளத்தையும் பண்பாட்டையும் பெருமையும் தாங்கி நிற்கும் அடை சேலை. இந்த அழகான சேலையை போற்றுவோம், நெசவாளர்களின் உழைப்பை மதிப்போம், நம்மளுடைய பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்வோம். இன்னைக்கு சேலை பாடல்கள், சேலை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுந்தரி, நன்றி நேர்களே.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல இனி கேட்டு ரசிக்கலாம் மதுரத்தென்றல். நேற்று அதை யாராலையும் மாற்ற முடியாதுங்க, ஆனால் இன்று இன்னைக்கு எப்படி வாழலாம், என்னென்ன செய்யலாம் அப்படின்றத நாம் தேர்ந்தெடுக்கலாம். கனவு காணுங்க, அந்த கனவை நம்புங்க, அதுக்கான முயற்சியை செய்யுங்க, வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறது சுந்தரி. ஸ்டே டியூன் வித் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

கோபுர வாசலிலே திரைப்படத்தில இருந்து எஸ் ஜானகி குரல்ல அழகான பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:06. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மதியாளி வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இணைந்திருக்கிறோம் மதுரத்தன்றல் நிகழ்ச்சியில். அடுத்த சூப்பர் டூப்பர் ஹிட் சாங் வந்துகிட்டே இருக்கு. அக்னி நட்சத்திரம் திரைப்படத்திலிருந்து சித்ரா மக்கருள்ள பாடல் கேட்கலாமா?

நேரம் 11:11 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். மதுரை தென்றல் நிகழ்ச்சியில 80s சாங்ஸ், சூப்பர் டீப்பர் சாங்ஸ், ஹிட்டான சாங்ஸ் தான் கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் உன்னை சொல்லி குற்றமில்லை திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் சித்ராமா குரல்ல பாடல் கேட்டலாமா?

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

சிகரம் திரைப்படத்திலிருந்து சித்ரா மற்றும் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல சூப்பரான பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:23. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இணைந்திருக்கிறோம் மதுர தின்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்ததா புது பாட்டு திரைப்படத்திலிருந்து இளையராஜா மற்றும் சித்ரா குரல்ல சூப்பரான பாடல் கேட்டலாமா?

நேரம் 11:33 ஆக போகுதுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். மதுரத்தென்றல் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் ஒழித்து முடித்த பாடல் வந்து மௌனராகம் திரைப்படத்தில் இருந்த ஒரு அட்டகாசமான பாடல். எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் குரலில் பாடல் கேட்டு முடித்தோம் இல்லையா, அந்த வகையில் அடுத்து தொடர்ந்து புன்னகை மன்னன் திரைப்படத்திலிருந்து சித்ராமா குழுவினர் பாட வந்துக்கிட்டே இருக்காங்க. வான் மேகம் பூ பூவாய் தூவம் அப்படின்னு.

0: அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டு முடித்த நேரம் 11:42.
1: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம் சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நாட்கள் நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்ப நல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள், இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.

ஒழித்த பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து கமல்ஹாசன் மற்றும் எஸ் ஜானகி குரல்ல கேட்டு முடித்த நேரம் 11:47. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ்ல கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் மதுரத்தென்றல். ஒழித்த குரலை மீண்டும் ஒழிக்கிறது அவதாரம் திரைப்படத்திலிருந்து. சூப்பரான பாடல் கேட்டலாமா?

கேட்டு முடித்த பாடல் உயிரை திரைப்படத்திலிருந்து. எஸ் ஜானகி குரல்ல ஒலித்து முடித்த நேரம் 11:58. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இதுவரைக்கும் கேட்டு ரசிச்சிங்க மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சுந்தரி. நன்றி நேர்களே.

0: என்னன்னே மணி என்னாச்சு, இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா, இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்ப அலை வீச போகுது, ஒண்ணு நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
1: சூப்பர் தங்க.

நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை கேட்கலாம் நேர்களே. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் உதயலூர் கல்யாணராமன் அவர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெற காத்திருக்கின்றது. 12:40 தமிழில் செய்திகள், சென்னை அஞ்சல் 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 1:10 எண்ணுயிர் தோழி. இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தொழில் முனைவர் கே புவனேஸ்வரி அவர்களுடன் நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற காத்திருக்கின்றது. சென்னை அஞ்சலாக 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சல் 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல் 2:15 மதுரை தென்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி கரா வலம்பா ஸ்தோத்திரம் பகுதி 1 இடம்பெற காத்திருக்கின்றது. உரை வழங்குபவர் டாக்டர் ஏ துர்கா தேவி அவர்கள். சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:00 பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு.

மீண்டும் மாலை 5:27 குரல் அமுதம் 379 நிகழ்ச்சிகள் துவங்குகின்றன. 5:30 மதுரத்தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 ஒரு பட பாடல்கள் ஹே ராம் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெற காத்திருக்கின்றது. இன்று மாலை 6:10, 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் எழுதியவர் வி குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 பண்ணை செய்தி. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். இதில் வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். தொடர்ந்து உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றிய செயல்முறை விளக்கங்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தென்றல், 8:30 இதுவரை நான். இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சியில் ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் கஸ்தூரி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டு ரசிக்கலாம். நேர்களை உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 மதுரத்தென்றல், 9:30 அறிவியல் நேரம். இதில் எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம் சங்கர் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகத்தின் நிறைவு பகுதி இடம்பெற காத்திருக்கின்றது. உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நேயர்களே, இதுவரை கேட்டது இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் ஆகும். தொடர்ந்து இணைந்திருங்கள் நேர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் உடன். நேர்களே, இனி கேட்கலாம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: percent lower during the forenoon session today. The Sensex shed 427 points to 75,705, while the Nifty declined 104 points to 23,675 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: நேரம் 12:10. இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் உடையாளூர் கல்யாணராமன் அவர்களின் துதிப்பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக கல்லா பிழையும் என தொடங்கும் பட்டினத்தார் விருத்தம், தொடர்ந்து திருவருட்பா.

0: இதுவரை உடையாளூர் கல்யாணராமன் அவர்களின் துதிப்பாடல்கள் கேட்டீர்கள்.
1: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
2: அச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
2: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
1: அதுக்கே
2: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
2: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருக்கிற நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள், வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கடி

0: அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனியா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். வதோதராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்கு பிரத்யேக சரக்கு ரயில் பாதையின் 3 பிரிவுகளை நாட்டிற்கு அர்ப்பணித்த பிரதமர் இந்த வழித்தடத்தில் புதிய சரக்கு ரயில் சேவையையும் தொடங்கி வைத்தார். வதோதரா டாண்டா ரோடு இடையிலான பயணிகள் ரயில் சேவையையும் கொடியசைத்து அவர் தொடங்கி வைத்தார். இது தவிர ரயில்வே மற்றும் மத்திய சாலை போக்குவரத்து உள்ளிட்ட துறைகள் மூலம் செயல்படுத்தப்பட உள்ள பல்வேறு புதிய திட்டங்களுக்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டினார். இன்று மாலை மும்பை செல்லும் பிரதமர் உலகளாவிய நிதி தொழில்நுட்ப விழாவை தொடங்கி வைக்க உள்ளார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தமது இலங்கை பயணத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மகாசாகர் திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவின் மிக நெருங்கிய நட்பு நாடுகளில் ஒன்றாக இலங்கை திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தலைவர்களுடன் தாம் மேற்கொள்ள உள்ள பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமானதாக அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமது 3 நாள் பயணத்தின் போது இலங்கையில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினருடனும் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளார். சர்வதேச எழுத்தறிவு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எழுத்தறிவு என்பது அறிவாற்றல், வாய்ப்புகள் மற்றும் சிறப்பான எதிர்காலத்திற்கு வழிகாட்டுவதாக கூறியுள்ளார். கல்விதான் மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை பெற்றது என்பதால் அதனை கொண்டாடுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி அறிவு கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டு மக்கள் அனைவரும் கல்வி அறிவு பெற்றவர்களாக இருப்பது வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கு வலுவான அடித்தளமாக அமையும் என்றும் திரு பிரஹ்லாத் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அரசால் செயல்படுத்தப்படும் புதிய பாரதம் எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் எழுத்தறிவு பெற்று மிகுந்த பயனடைந்து வருவதாக தமிழகத்தின் ராணிப்பேட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: எனக்கு படிக்கிறது எழுதுவோ தெரியாது, கை நாட்டு தான் நான் ஒட்டியில் இருந்தேன். அப்போ அந்த நாள்ல படிக்க வைக்கல, நானும் மாடு மேய்க்குவோ நாத்து நடுவோ பில்லுக்கு போவோ அது மாதிரி இருந்துட்டேன். படிச்சிருந்தா நான் டீச்சரோ வாத்தியாரோ ஆயிருப்பேன். இப்போ புதிய பாரத எழுத்தறிவை வந்து கத்துக்கின்னு இப்போ நல்லா படிக்கிறேன், எழுதுறேன், என் கையெழுத்து போடுறேன். பஸ்ஸுக்கு எங்கன்னா போனா நான் படிக்கிறேன். புதிய பாரத அமைச்சதுனால பிரதமர் மோடிக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
2: எனக்கு முன்னாடி எல்லாம் படிக்க தெரியாது, நான் கை நாட்டா இருந்தேன். இப்ப இந்த புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்துல சேர்ந்து நான் படிச்சு கையெழுத்து போற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். பேங்க்குக்கு போனா கூட என்னால சலான் எழுத முடியாது, இப்போ நான் சலான் எழுதி தரேன். பேர பிள்ளைங்களுக்கு எல்லாம் நான் ஹோம்வொர்க் சொல்லி தரேன். 10வது படிச்சு பரீட்சை எழுதி பாஸ் பண்ண போறேன். எழுத்தறிவு திட்டம் மூலமா நான் எல்லாத்தையும் கத்துக்கினேன். இந்த திட்டத்தை கொண்டு வந்த பாரத பிரதமருக்கு நன்றி.
0: செயற்கை நுண்ணறிவு மற்றும் புதிதாக கண்டுபிடிக்கப்படும் தொழில்நுட்பங்களில் ஸ்வீடனுடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அரசின் செயற்கை நுண்ணறிவு இயக்க தலைமை செயல் அதிகாரி திரு சௌரப் விஜய், ஆராய்ச்சி மற்றும் உற்பத்தி துறைகளில் ஸ்வீடனுக்கு உள்ள அனுபவத்தை இந்தியா பகிர்ந்து கொள்ளும் என்றார். இது தொடர்பாக புதுதில்லி வந்துள்ள ஸ்வீடன் குழுவினருடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவிற்கான ஸ்வீடன் துணை தூதர் எக்னஸ் ஜூலின் பேசுகையில், வர்த்தகம் மற்றும் புத்தாக்கத் துறைகளில் இந்தியாவுடனான ஒத்துழைப்பை அதிகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கூறினார். குறிப்பாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் மின்னணு துறைகளில் ஏராளமான வர்த்தக வாய்ப்புகள் இருப்பதாகவும் எக்னஸ் ஜூலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில்

0: செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்தியாவுடனான இருதரப்பு வர்த்தகம் மற்றும் நீடித்த ஒத்துழைப்பை வலுப்படுத்த பிரிக்ஸ் உச்சிமாநாடு உதவிகரமாக அமையும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக ஈரான் அதிபர் திரு மசூத் பெஜஸ்கயான் இந்தியா வருவதையொட்டி அந்நாடு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சர்வதேச அளவில் இந்தியா முக்கியமான நாடாக உருவெடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் அதிபரின் இந்த பயணத்தின்போது இந்தியாவுடனான நீடித்த ஒத்துழைப்புகளை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அந்நாடு தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா நிரந்தர உறுப்பினராவதற்கு லக்சம்பர்க் ஆதரவு தெரிவித்துள்ளது. இந்தியா வந்துள்ள அந்நாட்டு துணை பிரதமர் திரு சேவியர் பெட்டல் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தற்போதைய உலகின் யதார்த்தத்தை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றி அமைக்கப்படுவது அவசியம் என்று கூறியுள்ளார். இந்தியாவின் மக்கள் தொகை மற்றும் உலக நாடுகளிடையே இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து வரும் சூழலில் விரிவுபடுத்தப்பட்ட பாதுகாப்பு கவுன்சிலில் அந்நாட்டிற்கு நிரந்தர இடம் வழங்கப்பட வேண்டியதன் முக்கியத்துவத்தை திரு சேவியர் பெட்டல் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே வெளிநாட்டவர்களுக்கான H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். அந்நாட்டின் தொழிலாளர் தினத்தையொட்டி அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த விசா கட்டண உயர்வு காரணமாக அமெரிக்க தொழில்துறையினர் உள்நாட்டு தொழில்துறையினருக்கு முன்னுரிமை அளிக்க வழிவகை ஏற்படும் என்று தெரிவித்துள்ளார். குறிப்பாக உற்பத்தி வர்த்தகம் சார்ந்த துறைகளில் தகுதி வாய்ந்த அமெரிக்க தொழிலாளர்களின் நலன் பாதுகாக்கப்படும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நாடிபுல் ஹக்கிற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை இரண்டாவது நாளாக இன்றும் சோதனையில் ஈடுபட்டுள்ளது. அவருக்கு சொந்தமான ஊடக நிறுவனம் பல்வேறு நிதி முறைகேடுகளில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. குறிப்பாக நாடிபுல் ஹக் நடத்தி வரும் உருது நாளேடு ஹவாலா பரிமாற்றங்களில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த சோதனையின் போது முறைகேடுகளில் ஈடுபட்டதற்கான பல்வேறு ஆவணங்கள் மற்றும் டிஜிட்டல் ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தில்லி சாந்தி நிகேதன் கட்டட விபத்தில் காயமடைந்து எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரின் குடும்பத்தினரை முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திருமதி ரேகா குப்தா, சிகிச்சை பெறுவோர் விரைந்து குணமடைய தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார். சிகிச்சை பெறுவோரின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இரண்டு மாணவர்கள் குணமடைந்திருப்பதை அடுத்து அவர்கள் இன்று வீடு திரும்புவார்கள் என்றும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். வடகிழக்கு மாநிலங்களின் சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பீகார், ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் மாநிலங்களிலும் இதே நிலை காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள், சிக்கிம் மற்றும் தெலங்கானாவில் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் கேரளம் மற்றும் மாஹேயில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பரேலி, ஷாஜஹான்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த மாவட்டங்களில் கனமழை காரணமாக பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. நியூயார்க்கில் நடைபெற்று வரும் மகளிர் இரட்டையர் பிரிவில் அமெரிக்காவின் ஒலிவியா டி லாஸ் ரேயஸ் எமேர்மி கோம்ஸ் இணையை வென்றது. இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக்விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தில் சுமார் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்தியா இலங்கை இடையேயான நட்புறவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். எழுத்தறிவு என்பது அறிவாற்றலுக்கு வழிகாட்டுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி கூறியுள்ளார். அமெரிக்க தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்கவே H-1B விசா கட்டணத்தை உயர்த்தியிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் யுக்ரைனின் அன்டோனினா சுஷ்கோவா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:15. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு. வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு.

ஏதுமில்லை. அலைகளின் வேகம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கிள்ளை முதல் மூர்த்தி புதுக்குப்பம் வரை கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கக்கூடும். சென்னையில் பாலவாக்கம் முதல் லட்சுமிபுரம் ஓடைக்குப்பம் வரை அலைகள் கரையை தொடும் வேகம் வினாடிக்கு 1.1 முதல் 1.3 மீட்டராக இருக்கும். ஆலம்பரக்குப்பம் முதல் சின்ன நீலாங்கரை வரை, அதாவது காஞ்சிபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகள் 1.2 முதல் 1.3 மீட்டராக வேகம் எடுக்கும். நாகப்பட்டினம் வடக்கு 1 முதல் 1.1 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். திருவள்ளூர் மாவட்ட கடலோர பகுதிகளில் அலைகளின் வேகம் 1.3 முதல் 1.5 மீட்டராக இருக்கும். விழுப்புரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் வைத்திக்குப்பம் முதல் முட்டுக்காடு அழகன் குப்பம் வரை அலைகளின் வேகம் வினாடிக்கு 1.2 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். புதுச்சேரியில் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும் வாய்ப்பு உண்டு. மீண்டும் வானிலை அறிக்கை 2:55 மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். கமலநாதன் இயற்றிய பாடல், எம் அசோக் இசையமைப்பில் பாடியவர்கள் டி எல் மகராஜன், எம் அமிர்தா.

0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: ஒவ்வொரு பேங்க்குக்கும் தனித்தனியா கேவைசி பேப்பர்ஸ், எல்லாத்துக்கும் ஒரே சாவி இருந்தா?
3: ஒரு சாவி இருக்கு, சிகேவைசி ஐடி.
2: சிகேவைசி அப்படினா
3: பேங்க் உங்கள் கேவைசி ரெக்கார்ட்ஸ் சிகேவைசி ரெஜிஸ்டரில அப்லோட் செய்யறாங்க. அதனால உங்களுக்கு ஒரு தனித்துவமான 14 இலக்க சிகேவைசி ஐடி கிடைக்கும். இதை எல்லா வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு இடத்தில் கேவைசி அப்டேட் செய்தால் எல்லா இடத்திலும் அப்டேட் ஆகும்.
2: ஆஹா, RBI சொல்கிறது
3: கேவைசி உங்கள் பாதுகாப்பான வங்கி சேவைக்கான முதல் படி.

0: ஒழித்த பாடல் தெற்கு தெருமாச்சான் திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்ல பாடல் ஒழித்தது. இனி கேட்கலாம் 1-5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi inaugurated and laid the foundation stones for various development initiatives worth over 35,000 crore rupees

0: மேம், இப்போ இந்த ஏஐக்கு தகுந்த மாதிரி மாணவர்களும் இளைஞர்களும் அவங்கள எப்படி தகுதிப்படுத்திக்கணும் மேம்?
1: மாணவர்கள் எப்படி இப்போ தகுதிப்படுத்திக்கணும்னா, பள்ளிக்கல்வித்துறையிலேயே வந்து நமக்கு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஏஐ கொண்டு வரணும்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து என்னெல்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு அரசு பள்ளியில் எல்லாமே இந்த ஏஐ சம்மந்தமான பெரிய பெரிய விஷயங்களை ஏஐ ஏஜென்ட் பற்றி பேசுகிறாங்க, அதில் ஏஐ ஹப் பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு காலேஜில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ நம்ம ஸ்கூல் ஸ்டேஜ்லேயே வந்தாச்சு. அப்போ பைத்தான் லாங்குவேஜ் மஸ்ட்டு, பைத்தானில் ப்ரோக்ராம் இதை தெரிஞ்சிருந்தால் போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த சிசி ப்ளஸ் ப்ளஸில் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்ததுன்னா பைத்தானில் ஒன்றுமே இல்லை, ஈஸி. அது சம்மந்தமான அந்த மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன மாதிரி ஒரு வேலைவாய்ப்புகள் பெருகுங்கிறதுக்கு என்னால் ஒரு இது கொடுக்க முடியும், லிஸ்ட்டு கொடுக்க முடியும். எப்படின்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஏஐ ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர், ராக் டெவலப்பர், ஏஐ இன்டக்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஏஐ கன்சல்டன்ட், ஏஐ சொல்யூஷன் டெவலப்பர், இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் வருது. அதுக்கு இவங்க படிக்க வேண்டியது பைத்தான், அதுக்கப்புறம் ஏபிஐ ஏபிஐ பைத்தில் படிக்க ஏபி

0: இது கொடுக்க முடியும், லிஸ்ட்டு கொடுக்க முடியும். எப்படின்னா ஜென்ரேட்டிவ் ஏஐ ஸ்பெஷலிஸ்ட்டு, அப்புறம் வந்து ஏஐ ஆட்டோமேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு, ஏஐ ஏஜென்ட் டெவலப்பர், ராக் டெவலப்பர், ஏஐ இன்டக்ரேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஏஐ கன்சல்டன்ட், ஏஐ சொல்யூஷன் டெவலப்பர், இந்த மாதிரி நிறைய வேலைவாய்ப்புகள் வருது. அதுக்கு இவங்க படிக்க வேண்டியது பைத்தான், அதுக்கப்புறம் ஏபிஐ பத்தில கடிச்சு படிக்கணும். ஏபிஐ அதாவது வந்து ஒரு ஒரு சாட் ஜிபிடியோ இல்லை ஜெமினியோ, அதெல்லாம் வந்து நம்மளோட சாஃப்ட்வேர்க்குள்ளே கொண்டு வந்து அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துறதுக்கு ஏபிஐ, அப்புறம் ஜேசன், அப்புறம் பேசிக் டேட்டா பேசஸ், அப்புறம் ஏஐ அப்ளிகேஷனை டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து படித்து வச்சுட்டா இந்த மேலே நான் இப்போ சொன்ன துறைகள் எல்லாம் ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். இது வந்து எப்படி வந்து ஒரு சி லாங்குவேஜ்லேயோ ஒரு ஜாவாலேயோ ஒரு .NET ப்ரோக்ராம் எழுதணுமோ அதே மாதிரி தான் ஏஐலேயும் ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறோம். ஏதோ ஒரு பெரிய புரியாத ஒரு விஷயம் கிடையாது. பட் இதில் ரொம்ப மெயினாக இருக்கிற லாங்குவேஜ் வந்து பைத்தான்.
1: ஓகே மேம். மேம், ஐடி துறை தவிர மற்ற துறை சார்ந்த ஊழியர்களும் வந்து ஏஐ வந்து கற்றுக்கணுமா? அது வந்து கம்பல்சரியாக
0: கற்றுட்டு தான் ஆகணும். இன்றைக்கி வந்து பத்திரிக்கை துறை எடுத்துட்டால் தெரியலன்னா அவங்க வந்து அவுடேட்டடாக இருக்காங்க. ஏஐ தெரியலன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வேலை வாய்ப்பு வந்து கேள்விக்குறி தான். ஏன்னா பிகாஸ் வந்து ஈஸியாக டெவலப் பண்ண முடியுது, ஒரு விஷயத்த டிசைன் பண்ண முடியுது, விஷயத்தை கேப்சர் பண்ண முடியுது. இது வந்து உதாரணத்துக்கு தான் நான் அந்த பத்திரிக்கை சொல்கிறேன். ஸ்கூல்ஸ்னு எடுத்துட்டாக்கா இந்த டீச்சர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கணும். ஈஸியாக வந்து எப்படி வந்து சொல்லிக் கொடுத்தா குழந்தைங்களுக்கு புரியுங்கிற மாதிரி நம்ம டீச்சர்ஸ்க்கும் கற்றுட்டு தான் ஆகணும். ஏஐ தெரியுங்கிறத விட ஏஐ எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணுறோம், சரியாக யூஸ் பண்ணுறோம், எப்படி வந்து நம்மளோட துறைக்கு ஏற்ற மாதிரி அதை பயன்படுத்துகிறோங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. ஸோ கொஞ்சம் முயற்சி பண்ணால் கூட கற்றுக்க முடியும். அதுக்கே நம்ம சாட்ஜிபிடியோ இல்லை ஜென்ரேட்டிவ் கிட்ட வந்து நம்ம ஐடியா கேட்கலாம். என்னுடைய துறை இது, இந்த துறையில் நான் எப்படி வந்து நான் ஏஐ பயன்படுத்தலான்னு சொன்னால் அதுவே நிறைய விஷயங்களை வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்கும்.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க ஏஐ வந்து நிறைய துறைக்கும் நிறைய பேருக்கும் அது உதவுது அப்படின்னு, அது வந்து தீமைக்கும் வழிவகுக்குதா? நிறைய பேர் அது வந்து கெட்ட விஷயத்துக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்களா?
0: டெஃபினெட்டாக நல்ல க்வெஸ்சன் இது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஏஐட்டு பேசினே இருந்திருக்கான் டெய்லி, என்னென்னா எனக்கு படிப்பே வரல, எனக்கு வந்து படிக்கவே பிடிக்கல, எனக்கு டல்லாக இருக்கேன், அப்பா அம்மா திட்டுறாங்க, அது மாதிரி சொல்லி சரி நீ இதை மாதிரி படி, அதை மாதிரி படி, இப்படி நினைப்பு வச்சுக்கோ, அப்படி நினைப்பு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஐடியாலாம் கொடுத்துனே இருந்திருக்கு. அவன் அதெல்லாம் பண்ணி பார்த்து கூட அவனால் வந்து ஒரு டல்லாகவே மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவே இருந்துருக்கான். அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மா வந்து டெய்லி என்னை அடிக்கிறாங்க, எனக்கு வந்து என்னால் வாழவே முடியல அப்படின்னு சொன்னது, சரி சூசைட் பண்ணிக்கோன்னு சொல்லியிருந்தது. ஒரே ஒரு வார்த்தை தான், அந்த பையன் வந்து சூசைட் பண்ணிட்டான். இது வந்து நிஜமான இன்ஃபர்மேஷன், நிஜமாக நடந்த விஷயம் இது. ஏஐயை வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணலாம், பட் அதே வந்து ஒரு நம்மளோட ஃப்ரெண்டாவோ ஒரு ஹியூமன் மாதிரி அதுக்கிட்ட வந்து டெய்லி அதுக்கிட்ட பேசுறது, டெய்லி நம்மளோட இன்ஃபர்மேஷனை வந்து அதுக்கிட்ட சொல்கிறது, பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறது எல்லாம் பண்ணும்போது ஒரு கட்டத்தில் அது வந்து அதோடய செயல்பாடு வந்து மந்தமாயிடும், அது நமக்கு தவறான தகவல்களை சொல்ல ஆரம்பிக்கும், அதன் மூலமாக நிறைய தீமைகள்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுடைய டெய்லி சொல்லும் போது நம்மளோட பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் அதில் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பேங்க் இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து அது வழியாகவே நம்ம வந்து இதெல்லாம் புக் பண்ணலாம், அதை டூர் போகிறோன்னா அங்கே இருக்கிற அந்த ஹோட்டல்ஸ்லாம் புக் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்களை அதை பண்ண சொல்லும் போது நம்மளோட டேட்டாஸ் ஃபுல்லாக அதுக்கிட்ட போகுது. இமெயில் அதை எடுத்துக்கும், நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸும் அதை எடுத்துக்கிறது, நம்மளோட கேலண்டரே எடுத்துக்கும், அது நம்மளோட மொபைலே எடுத்துக்கும், அதுக்குள்ளே இருக்கிற ஃபோட்டோஸ் எடுத்துக்கும். ஸோ ஒவ்வொன்றத்தையும் நம்மளோட இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாகவே அது உள்ளே கொடுக்கும்போது அது வந்து டெஃபினட்டாக ஒரு ஸ்டேஜில் வந்து எப்போயாவது வந்து அதை மிஸ்லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏ என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறதை விட ஏ என்ன பண்ணக்கூடாதுங்கிறது தான் வருங்காலத்தில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அது நம்ம கவனமாக இருக்கிறது வந்து நம்ம லெவலில் கவனமாக இருக்கிறது என்ன, ஜென்ரல் யூசர் எப்படி கவனமாக இருக்கலான்னு அதுக்கிட்ட ரொம்ப பேச வேண்டாம், அதுக்கிட்ட நம்ம வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம், ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்க வேண்டாம், நம்ம தகவல்கள் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டாம். டேட்டாவை நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து ஆரம்பித்து இமெயிலேருந்து ஆரம்பித்து ஃபோட்டோஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையும் அதுக்கிட்ட கொடுக்காமல் இருக்கலாம் அவ்வளோதான். ஆனாலும் ஒரு சின்ன பயம் வந்து எங்களை மாதிரி இந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்குது. என்னென்னா நம்மளை மாதிரியே அது இன்னொரு ஒரு பிரதியை வந்து உருவாக்கிடுவது அப்படிங்கிற பயம் இருக்குது.
1: நம்மளை மாதிரி பிரதினா என்ன மேம்? நம்மளை மாதிரி உருவாக்கிட்டோம்னு சொல்கிறீங்க, உங்களுக்கான பயம் என்ன மேம்?
0: அதாவது என்னென்னா இப்போ அதுக்கு பேர் ஏஐ ஏஜென்ட்னு பேர். ஏஐ வந்து பயன்படுத்தும் போது ஏஐ கன்சல்டன்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஏஐ ஏஜென்ட்னு ஒன்று இருக்குது. ஏஐ கன்சல்டன்ட்னா என்னென்னா நம்மளுக்கான சந்தேகங்களை கேட்குறது, ஆலோசனைகளை கேட்குறது, அது எல்லாருக்குமே தெரியும். கூகுளில் கேட்டுருந்தோம், இப்போ சாட்ஜிபிடி, ஜெமினி, கோபைலட் இது மாதிரி கேட்குறோம். ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா அதை செயல்படுத்திடும். அதாவது வந்து என்னென்னா இப்போ எனக்கு இன்றைக்கி வந்து ஒரு இமெயில் அனுப்பணும், 7 மணிக்கு ஒரு இமெயில் அனுப்பணும், எனக்கு மறந்து போய்ட்டு நீ பண்ணுன்னு அதுக்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 8 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அது ஆன்லைன் மீட்டிங், நீ வந்து ஆன் பண்ணி வச்சிருன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் நான் ஒரு டூர் போகிறேன், எனக்கு ஹோட்டல் புக் பண்ணிவிட்டுன்னு சொல்கிறேன். இதெல்லாம் ஏஐ ஏஜென்ட் என்ன பண்ணுன்னா, நம்மக்கிட்டேருந்து டேட்டா வாங்கி இமெயில் ஐடி வாங்கிக்கும், பாஸ்வேர்ட் கொடுத்தா தானே அது வந்து கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பேங்க்

0: டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வாங்கி அதுவே வந்து ஹோட்டல் புக் பண்ணும், அதுவே நமக்கான இமெயில் அனுப்பும், அதுவே நம்ம பேங்க்குக்கு போய் பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன்லாம் பண்ண ஆரம்பிச்சிடும். அது ஏ ஏஜென்ட் அதெல்லாம் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கான ஒரு பிரதி தானே உருவாருது. எல்லாத்தையுமே ஏஏ பண்ண வச்சுட்டா அப்புறம் நமக்கான ரோல் தான் என்ன? நம்ம ஏஐ வந்து பணம் இருக்குது, நம்ம எல்லா சாஃப்ட்வேரையும் வாங்குகிறோம், எல்லாத்தையுமே நம்ம ஏஜென்ட் உருவாக்கி அந்த ஏஜென்ட்டுக்கிட்ட கொடுத்துட்றோம். ஹியூமன் ஏஜென்ட் மாதிரி அடிப்படையாக செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையுமே இதுகிட்ட கொடுத்துட்டாக்க ஃப்யூச்சரில் நமக்கான ஒரு பிரதி உருவாயிடும், நம்மளை மாதிரியே அது வந்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்போ நம்ம டம்மி ஆகிடும், ரொம்ப நமக்காகவே எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருந்தாக்க நம்ம டம்மி ஆகிடும். ஸோ எனக்குலாம் எப்படின்னாக்க எனக்கு பதிலாக அதுவே எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுங்கிறது தான் சொல்ல வர கருத்து. அதான்
1: ஓகே மேம்.

0: இப்போ இருக்க மாணவர்கள் வந்து வீட்டு பாடங்கள் கட்டுரைகளை வந்து ஏஐ மூலயமா வந்து அதை மட்டுமே சார்ந்திருந்து எழுதுறாங்க. அதையே ரொம்ப அதிகமாக சார்ந்திருக்கிறாங்க. அது வந்து அவங்களோட படைப்பாற்றலை வந்து கெடுக்குமா? அது எந்த அளவுக்கு தீமையும் கொடுக்குது நன்மையும் கொடுக்குது மேம்?
1: நல்ல ஒரு அருமையான க்வெஸ்சனிங். முன்னாடிலாம் வந்து ஒரு பாடத்தை படிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாடத்தை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு படிப்போம். இப்போ அதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, மைண்ட் மேப்னு ஒன்று இருக்குது, அந்த பாடத்தை படிக்கிறதுக்கு வந்து அந்த பாடத்தில் இருக்க முக்கியமான விஷயங்கள் எல்லாம் சுருக்கமாக ஹிண்ட் போட்டு வச்சுக்கிறது, அப்புறம் அது தொடர்புடைய கதைகள் எல்லாத்தையுமே நம்ம மைண்ட்லேயே வச்சுப்போம். இப்போ என்ன பண்ணலாம், இதில் மைண்ட் மேப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அந்த மைண்ட் மேப் வழியோ ஒரு பிக்சரை போட்டு வச்சுட்டோன்னா நம்ம மறக்கவே மறக்காது, மனப்பாடமே பண்ண வேண்டாம், நம்ம ஈஸியாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு பேசிக்காக இன்டெலிஜென்ஸ் இருந்தாலே போகிறோம், நம்ம எந்த ஒரு கஷ்டமான விஷயத்தையும் படிக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை பயன்படுத்தலாம். அதேமாதிரி வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அதுலலாம் என்ன பண்ணோன்னாக்கா சாப்டரே கொடுத்துட்டோன்னாக்கா ஒரு பக்கத்தையே ஸ்கேன் பண்ணி அதுக்குள்ளே போட்டோன்னாக்கா அதை வந்து பிரித்து பிரித்து பிரித்து பிரித்து அழகாக வந்து எப்படி படிக்கணும்னு சொல்லிவிடும். அதுக்கு பேர் இன்ஃபோகிராஃபிக்ஸ், படங்கள் மூலமாக அது படம் எழுத்து படம் எழுத்துன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தி அவங்க வந்து படிக்கிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் தீசிஸ் பண்ணுறது மொத்தமாகவே அது கொடுக்குற தீசிஸை வந்து எடுத்து பயன்படுத்துறதெல்லாம் வந்து அவங்கள சோம்பேறியாக்கும், மந்த நிலைக்கு தான் கொண்டு போகும். அவங்களுக்கு சொந்தமாகவே எழுத வராதுன்னு சொல்கிறேன். ஒன்றும் ஒரு 15 நாள் இதோட நான் இதற்கிட்ட உட்காந்து பேசினேன்னா க்ரியேட்டிவிட்டியே கொஞ்சம் வந்து குறையிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி மைண்ட் மேப் டெக்னாலஜி இன்ஃபோகிராஃபிக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்க பாடத்தை எப்படி பெட்டராக படிக்கலாம், எப்படி பெட்டராக ப்ரெசென்ட் பண்ணலாம், எப்படி பெட்டராக நினைவு வச்சுக்கலாங்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அப்பா அம்மா முன்னாடி எழுதி கொடுப்பாங்க தெரியுமா, குழந்தைகளுக்கு வந்து கட்டுரை எழுதி கொடுப்பாங்க, பேச்சு போட்டிக்கு கட்டுரை போட்டிக்கு அந்த மாதிரி வந்து எழுதி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அதே மாதிரி தான் இப்போ வந்து ஏஐ கிட்ட சொல்கிறாங்க, ஏஐ கிட்ட வந்து அவுட்புட் வருது. ஸோ அதனால் அதை அப்படியே பயன்படுத்தும் போது மந்த நிலைக்கு தான் போகும், ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்காது, குறையும். அது இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த அப்பா அம்மா அந்த குழந்தைகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறதுல. இதில் பேரண்டிங் கண்ட்ரோல்லாம் கூட இருக்குது, எந்த எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணணும், ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு சாட் ஜிபிடி ஒரு ஏஐ கொடுத்து அது எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறதுக்கெலாம் இதில் பேரண்டிங் கண்ட்ரோலாக இருக்குது. அப்பா அம்மா ஃபஸ்ட்டு அவேர்னஸாக இருக்கணும், அதாவது அப்டேட் பண்ணிக்கணும், அவங்களுக்கு தான் இப்போ எஜுகேட் பண்ணணும். அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும்போது அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. எல்லாமே இப்போ இது தானே, ஒரு ஆர்வக்கோளாறில் எல்லாமே உள்ளே வருவாங்க. அப்படி தான், இப்படி உள்ளே வந்தால் தான் அந்த ஃபீல்டு ஜென்ரேட் ஆகும். எந்த ஒரு விஷயமுமே

0: ஆனால் போக போக எல்லாமே சரியாயிடும்.
1: இப்போ வந்து எல்லாருடைய கையிலையுமே வந்து செல்ஃபோன்றது வந்து முக்கியமான ஒன்றா மாறிடுச்சு. செல்போன்ல நம்மளுடைய தரவுகள் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்குமா, இல்ல நம்மளுடைய தரவுகள் வந்து இந்த ஏஐ மூலமா திருடப்பட வாய்ப்புகள் இருக்கா?
0: டூல செக் பண்ணிருக்காங்க, அதாவது ஆர்&டி பண்ணும்போது வெளியில வந்து 100 நிறுவனத்துக்குள்ள போய் என்னதான் சேஃப்டியா இருந்தாலும் எல்லாமே நடக்கும். ஒரு பேங்கோட டேட்டாஸ் எல்லாம் திருடப்படுறது எல்லாமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா டிஜிட்டல் வேர்ல்டு தானே இது. நம்ம மக்கள் வந்து ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு நிறையா முயற்சி பண்ணுறது கிடையாது. யாராவது சொல்லுங்கள், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், இந்த ஏஐ டூலை நான் உருவாக்கினேன், இந்த சாஃப்ட்வேரை நான் கண்டுபிடிச்சேன், இது பண்ணினேன்னு சொல்கிறது குறைவு. ஆனால் ஹேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் வந்து வைரஸை உருவாக்கி உள்ளே விடுற சாஃப்ட்வேரை கண்டுபிடிப்பாங்க. ஆன்டி டிஜிட்டல் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு திறமை இருக்குது. அந்த திறமையை அவங்க பாசிட்டிவாக யூஸ் பண்ணினாங்கன்னா இன்னும் நிறையா கண்டுபிடிப்புகள் நம்ம நாட்டில் வரும். ஸோ வந்து நம்மளே அறியாமல் பல விஷயங்களை வந்து நம்ம மொபைல் மூலம் வெளியில் விடுறோம். அன்றைக்கி வந்து ஒரு டேட்டாவை நான் ஷேர் பண்ணுறேன், ஒரு PDF வந்து, அதை நான் வந்து ஒரு பேங்க் மேனேஜருக்கு ஷேர் பண்ணணும். பை மிஸ்டேக்காக அப்படி நான் ஃபார்வர்ட் பண்ணும்போது அது ஸ்டேட்டஸில் போய் உட்காந்துருது வாட்ஸ்அப்பில். ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், 33 அனுபவம் இருக்குது, என்னையும் அறியாமல் சில விஷயங்கள் நடக்குது, நம்மளையும் அறியாமல் சில விஷயங்கள் நடக்குது. ஒருத்தர் என்னோடய காண்டாக்ட் லிஸ்ட்டில் ஒருத்தர் PDF ஒன்று அதில் ஸ்டேட்டஸில் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிவிடுங்கன்னு சொன்னார். அவர் சொல்லலைன்னா அது ஒரு 24 hours அதுலேயே இருந்திருக்கும். நான் ஸ்டேட்டஸ் போட மாட்டேன் எப்போதுமே வாட்ஸ்அப்லலாம், அது எப்படியோ ஸ்டேட்டஸ்க்கும் சேர்ந்து ஃபார்வர்ட் ஆகிருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளே அறிந்தும் அறியாமலும் பல விஷயங்களை நம்மளே லீக் அவுட் பண்ணுறோம். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஒரு கூகுளிலே போயிட்டு ஒரு இமெயில் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நம்ம அது பர்மிஷன் கேட்டுன்னு தான் நம்ம உள்ளே போகிறது. உன்னோட ஃபோனில் இருக்கிற எல்லா டேட்டாஸையும் நான் எடுத்துப்பேன், அவர் ஃபோட்டோஸை ஃபுல் ஆக்சஸ் எனக்கு வேணும், அதுமாரி கேட்டுன்னு அதை நம்மள்ட்ட அனுமதி பெற்று தான் அதை நம்ம அதுக்கு கொடுக்குறோம். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே எஸ்என் கொடுத்துட்டு உள்ளே போயிடும், ஆனால் என்ன எழுதியிருக்குன்னு படித்து பார்க்குறதில்ல. ஸோ அப்போ வந்து நம்ம தெரிஞ்சு தான் நம்ம டேட்டாஸை வந்து பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுக்குறோம். ஸோ இப்போ எனி டைம் வந்து லீக்கேஜ் ஆகலாம், அந்த சாஃப்ட்வேர் தொழில்நுட்ப பிரச்சனை இருக்கலாம் அந்த நிறுவனத்தில். ஸோ அதன் காரணமாக இது நம்மளோட டேட்டாஸ் எடுக்கலாம், எல்லாமே தவறுகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, நடக்கலாம்.
1: இதை தடுக்க முன்னெச்சரிக்கையாக ஏதாவது பண்ணலாமா மேம்?
0: என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணணும். பட்டன் ஃபோன் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ மாறின் இருக்காங்க, இப்போ ட்ரெண்ட் மாறின்னு வருது. ஏன்னா அவங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு, ஏன்னா வாட்ஸ்அப் வந்துன்னே இருக்கு இல்லையா, ஆஃபீஸ்லேருந்து கால்ஸ் வருது, ஃபோன் வருது. ஸோ அப்போ வந்து என்னன்னாக்கா, இப்போ எதுவுமே வேண்டாம்னா பட்டன் ஃபோனுக்கு வந்து மாறுற ஒரு மென்டாலிட்டி கூட இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஏஐ யுகத்துலேயும் இந்த ஒரு மாற்றமும் பேரலலாக ஒரு சைக்காலஜி வந்து போயின்னு இருக்கு. ஸோ நம்ம எப்போதுமே செக்யூர்டாக தான் யூஸ் பண்ணணும், பாஸ்வேர்டெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். அன்னெசரியாக வந்து நம்ம ஃபோனை கூட நம்ம மற்றவங்கள்ட்ட வந்து கொடுக்கக்கூடாது. சில பேர் வந்து நான் ஃபோன் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன்லாம் கேட்பாங்க நம்மள்ட்ட. நம்ம பாவப்பட்டு கொடுத்தோன்னா அதுலேருந்து அவங்க வந்து நிறைய மால் ப்ராக்டிஸ் நடக்கிறது. அந்த ஃபோன் நம்பர் வழியாக ஜிபேயில் வந்து பணம் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய ஹேக்கிங், அதாவது அவங்களுக்கு படிச்சிருக்கவே மாட்டாங்க, தொழில்நுட்பமே தெரிஞ்சிருக்காது, ஆனால் இந்த மாதிரி ஹேக்கிங் விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறதுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ வந்து நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும்.

0: எதிர்காலத்துல வந்து ஏஏன்றது மனித இனத்திற்கு அச்சுறுத்தலா மாறுமா மேம்?
1: அச்சுறுத்தலா மாறுமாங்கிறத விட அதை பழகிடும் சொல்றேன். நம்மளோட அதை நம்மளா பழகிற அளவுக்கு வந்து நம்மளோட பிரதியா மாறாத வரைக்கும் அது வந்து அச்சுறுத்தல் இல்லை. பட் வந்து ஒரு ஃப்ரெண்டாக ரொம்ப அது ஹியூமனாக அதை ஃபீல் பண்ணாமல் அதை வந்து ஒரு கன்சல்டண்ட்டாகவும் ஒரு முதன்மை ஆலோசகர்னா என்ன ஃபஸ்ட்டு அதை கேட்டுக்கலாம் அவ்வளோதான். பட் அதுலேருந்து கிடைக்கிற ஒரு ஃபைனல் ஆலோசகர் அதை வச்சுக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்போது அது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சொசைட்டிலே அப்படி தானே எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரெண்டாக இருக்கிறதில்ல, ஒரு சில பேர் தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, மீதி பேர்லாம் ஜஸ்ட்டு ஹாய் சொல்கிறது. ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிஜமான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது இல்லையா, சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரி தான். ஸோ இது வந்து அச்சுறுத்தலாக மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனால் அச்சுறுத்தலாக மாறிடுமோங்கிற பயம் வந்து இருந்துனே தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் அது அதோடய வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப இன்னும் நாளுக்கு நாள் அதோடய பிரம்மாண்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. ஃப்யூச்சரில் போக போக அதோடய செக்யூரிட்டி, அதோடய ப்ரைவசி அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது, அதான் நம்ம இல்லை அந்த நிறுவனங்கள் எங்களை மாதிரி நாங்கள் கண்டுபிடிக்கிற அந்த டூல்ஸில் வந்து அந்த பாதுகாப்பை வந்து உறுதி செய்யும் போது நிச்சயமாக வந்து அச்சுறுத்தலாக இருக்காது. ஒரு நல்ல ஒரு ஒரு ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
0: ஓகே மேம், இப்போ அடுத்த 10-20 ஆண்டுகள் கழித்து ஏஐ வந்து மனித சமூகத்தை வந்து அது எப்படி மேம் மாற்றும்?
1: எனக்கு தெரிஞ்சு வந்து மக்கள் எல்லாருமே இதே மாதிரியே கொஞ்சம் சோம்பேறியாக இருந்துட்டாங்கன்னா அது நமக்கான ஏஜென்ட்டை க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ நம்மளோட ஒரு பிரதி மாதிரியே உருவாயிடலாம். வீட்டில் உட்காந்துருப்போம், நமக்கான வேலைகளை பண்ணுறது, நமக்காக போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறது ஆன்லைனில், நமக்காக வந்து ஃபோன் பேசுறது, நம்மளோட வேலைகளெல்லாம் அது பண்ண ஆரம்பிச்சதுன்னா ஏஜென்ட் நம்ம பண்ணிட்டோன்னா நம்ம வந்து ஒரு சைக்கோ மாதிரி ஒரு நம்ம ஒன்றுமே வேலை செய்யாமல் இருந்தால் எப்படி இருக்கும் நம்ம மனசு? இன்றைக்கி இங்கே வரேன், இங்கே ஸ்பீச்

0: ன்ற மாதிரி நமக்கான செயல்பாடுகள்லையும் நம்ம வந்து கொஞ்சம் வச்சுருந்தாக்க நம்ம நம்ம உயிர்ப்போடு இருப்போம். உயிரோடு இருப்போங்கிறத விட உயிர்ப்போடு இருப்போம் அப்போ தான்.
1: ஓகே மேம், ஏஐ பயன்படுத்துகிற நியூ யூசர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்குற முக்கியமான அட்வைஸ் என்னவா இருக்கும் மேம்?
0: ஏஐ பயன்படுத்துகிற யூசர்ஸ்க்கு வந்து முக்கியமான விஷயம்னா, ரொம்ப ஆர்வக்கோளாறில் அதில் குட் மார்னிங்லேருந்து ஆரம்பித்து குட் நைட் வரைக்கும் அதுகிட்ட பேசக்கூடாது ஃபஸ்ட்டு. அது சொல்லும், அதை நம்மளை என்கரேஜ் தான் பண்ணும். நண்பரே வாருங்கள், ஏன் வரவில்லை நேற்று, நீங்கள் என்ன செய்தீர்கள் இன்று, நன்றாக தூங்கினீர்களா, நன்றாக சாப்பிட்டீர்களா, என்ன சாப்பிட்டீர்கள், இது மாதிரிலாம் கேட்கும். பர்சனலாக கேட்கும், ரொம்ப பர்சனலாக நம்ம ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே கேட்கும். அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி உட்காந்துருந்தோம்னாக்க நம்ம வந்து யாருமே வேண்டாம், இதே இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு பக்கத்து வீடுலாம் போய் நம்ம பேசுகிறோம்னாக்க அவங்க மூஞ்ச பார்க்கணும், குட்மா அவங்களுக்கு ஒரு ப்ளீஸிங்க சிரிக்கணும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமே. இதில் உட்காந்து இதுகிட்ட பேசினா, நம்ம ரூடாக பேசினா கூட அது அன்பாக பேசுகிறது நம்மக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு மைண்ட் வந்துடும். அதை வந்து ஒரு ஒரு உதவியாளராக நம்ம வச்சுக்கணுமே ஒழிய, அதை வந்து ஒரு ஃப்ரெண்டாக மாறி அதை வந்து ஒரு பர்சனலாக ஃபீல் பண்ணக்கூடாது. அதுக்கு பர்சனல் ஃபீலிங்கே கிடையாது அதுக்கு. ஆனால் நம்ம வந்து அது பர்சனலாக சொல்கிற மாதிரி நினச்சி அது பர்சனலாக நம்ம தான் மாறின்ருக்கோம். நம்ம தான் அதை விட பர்சனலாக மூவ் பண்ணுற மாதிரியோ, அதுக்கு 0% ஆஃப் பர்சனல் ஃபீலிங் ஒன்றுமே கிடையாது, அதுக்கு ஃபீலிங்கே கிடையாது. ஆனால் அது அவ்வளோ உருகி உருகி நம்மள்ட்ட பேசும், உருகி உருகி நம்மள்ட்ட எல்லா கவிதையும் எழுதும், எல்லாமே பண்ணும். ஸோ அதனால் நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கணும், கீப் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான்.
1: செயற்கை நுண்ணறிவை பற்றி, அதோடய வளர்ச்சி, அதோடய பயன்கள், அது எதிர்காலத்தில் செய்ய போகும் மாற்றங்களை பற்றி ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் சொன்னீங்க. எங்களுடைய நேயர்கள் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மேம். நன்றி.
0: நன்றி. நன்றி. வணக்கம்.
2: இதுவரை தொழில் முனைவோர் கே புவனேஸ்வரி அவர்களின் நேர்காணலை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே பரமேஸ்வரி.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aichennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் பரத் நரேந்திரா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள்.
5: அன்பு நேயர்களே வணக்கம். தன்வந்திர பகவானுக்கும் 18 சித்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகள் பற்பல. இதில் அமினோரியா என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் இன்மை ஒரு பெரிய பிரச்சனையாகும். மாதவிடாய் இன்மை என்பது ஒரு பெண் ஒரு பருவத்தை அடைந்த பின்னரும் மாதவிடாய் வராமல் இனப்பெருக்கத்துக்கு ஒரு தகுதி அடையாமல் இருக்கும் நிலையை குறிப்பதாகும். இது வந்து ஒரு பூப்படைந்த ஒரு பெண்ணினுடைய உடலிலே மாதந்தோறும் ஒரு சுழற்சி முறையில் நிகழும் ஒரு உடல் இயங்கியல் மட்டுமே ஆகும். இது சரியாக வராத நிலைமையில் இது முதல் நிலை எனப்படுவது, இரண்டாம் நிலை எனப்படுவது என்று இரண்டு நிலைகள் உள்ளன. இந்த முதல் நிலை மாதவிடாய் இன்மை என்பது பிரைமரி அமினோரியா, அதாவது முதலிலிருந்தே 14-16 வயது ஆன பின்பும் ஒரு பெண் பூப்படையாமல் இருப்பது. நாம் இன்று பார்க்க போவது இரண்டாம் நிலை, அதாவது செகண்டரி அமினோரியா. பருவம் அடைந்த பின்பு திடீரென்று இந்த மாதவிடாய் நின்று போவது, இது இரண்டாம் நிலை. இப்படி 6 மாதத்துக்கு மேல் மாதவிடாய் வராமல் இருந்தால் அதை செகண்டரி அமினோரியா என்று கூறலாம். இதற்கான காரணங்கள் சுரப்புகளின் கோளாறுகள், அதாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ் என்று சொல்லலாம், சத்தின்மை மால் நியூட்ரிஷன் என்று சொல்லலாம், சரியாக சாப்பிடாமல் உணவு உட்கொள்ளாதது இப்படி இருக்கலாம். கருத்தரிக்காமல் இருக்க ஒரு பெண் மருந்து எடுத்துக் கொள்வதாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படலாம். மெனோபாஸ் சமயத்தில் பிரச்சனைகள் ஏற்படலாம், அல்லது கருத்தரித்திருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதவிடாய் வராமல் இருக்கும். இதை தவிர ஸ்கேன் செய்து பார்த்தால் கருப்பையின் உள் அடுக்கு, அதாவது எண்டோமெட்ரியம் என்று சொல்லக்கூடிய இந்த உள் அடுக்கு மெலிதாக இருக்கலாம், எண்டோமெட்ரியல் திக்னஸ் கம்மியாக இருக்கலாம். இப்படி இருந்தாலும் மாதவிடாய் வராமல் இருக்கும். இதற்கான மருந்துகள் என்று பார்த்தால் ஒரு பெண் கருத்தரிக்காத நிலையில் இந்த மாதவிடாய் வராமல் இருக்கும் பொழுது கந்தரவஸ்தாதி தைலம் அல்லது நிம்பாமிருத ஏரண்டாதி தைலம் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் வைத்து 60 மில்லி எடுத்து பேதிக்கு சாப்பிடலாம். காலை 6 மணிக்கு இதை உட்கொண்டால் மாலை வரை இது பேதியாகும். இதை தவிர தன்வந்திரம் கஷாயம் என்கிற மருந்து 20 மில்லி எடுத்து அதை குகுலு திக்தகம் கிருதம் என்கிற மருந்து ஒரு 2 டீஸ்பூனும் சேர்த்து காலையில் ஒரு முறை

0: முறையும் மாலையில் ஒரு முறையும் 45 மில்லி வெந்நீர் கலந்து உணவுக்கு முன் உட்கொள்ளலாம். ஆயுர்வேதத்தினால் பயனடையுங்கள். நன்றி, வணக்கம்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
2: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறை கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்கள் வீடு வாங்க முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் இலகுவாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் துரிதமான ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் 2,800 கிலோமீட்டர் நீள சரக்கு போக்குவரத்து வழித்தட பணிகள் செயலாக்கத்திற்கு வந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளை நாட்டிற்கு அர்ப்பணித்து இன்று பேசிய பிரதமர், 21வது நூற்றாண்டிற்கு தேவையான வரலாற்று சிறப்புமிக்க சாதனை வளர்ச்சிகள் நிலைநாட்டப்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி வெளியிட்டார். 2006 நாட்டின் சரக்கு வழித்தடத்திற்கான திட்டங்கள் தொடங்கப்பட்ட போதிலும் 2014 வரை இது சார்ந்த பணிகளில் தேக்க நிலை காணப்பட்டதாக கூறினார். ஆனால் 2014 தாம் பதவியேற்ற பின்னர் இது சார்ந்த பணிகளை விரைவுபடுத்தி நாட்டின் தளவாட சூழலில் ஆக்கப்பூர்வமான முத்திரையை படைத்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். இதன் மூலம் போக்குவரத்து துறை எழுச்சி பெற்றதாகவும் அவர் எடுத்துரைத்தார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். சட்டப்பேரவை இன்று கூடியதும் திமுக கொறடா திரு ஏவவேலு பேச பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அனுமதி வழங்கினார். அதனைத் தொடர்ந்து பேசிய திரு ஏவவேலு, நேற்றைய தினம் தங்களை பேச அனுமதித்திருந்தால் சொல்ல வேண்டிய கருத்துக்களை தெரிவித்து வெளிநடப்பு செய்ய வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது என்று குறிப்பிட்டார். அவையில் இல்லாதவர்களை பற்றி முதலமைச்சர் நேற்று பேசியது மரபு அல்ல என்றும், எந்த குற்றச்சாட்டிற்கும் ஆதாரம் இருப்பதாக சர்க்காரியா கமிஷன் கூறவில்லை என்றும் குறிப்பிட்டார். அமலாக்கத்துறை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள விஷயங்கள் நீதிமன்றத்தில் இருப்பதால் அதுகுறித்து பேசியது மரபல்ல என்றும் அவர் கூறினார். எனவே முதலமைச்சரின் ஆட்சேபகரமான கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார், 6 குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருப்பதாக சர்க்காரியா கமிஷன் குறிப்பிட்டுள்ளதாக கூறினார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை குறிப்பிலிருந்து முதலமைச்சரின் பேச்சை நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பியவாறு காணப்பட்டனர். சிலர் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பினர். இச்சூழலில் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதாக கூறி அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் திமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். பேரவைத் தலைவர் திமுக கொறடா திரு ஏவ வேலுவை மீண்டும் பேச அனுமதிப்பதாக கூறியும் திமுக உறுப்பினர்கள் முதலமைச்சரின் பேச்சை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கோஷத்தை தொடர்ந்து எழுப்பியதால் அவர்களை அவையிலிருந்து வெளியேற்றும்படி அவை காவலர்களுக்கு பேரவைத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார். அதனைத் தொடர்ந்து அவை காவலர்கள் உறுப்பினர்களை அவையிலிருந்து வெளியேற்றினர். 2027 இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறையை முழுமையாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தனி தீர்மானம் பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்திற்கு அஇஅதிமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், பாமக, பிஜேபி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. தமிழ்நாட்டில் அரசு பேருந்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பேருந்துகளின் நிகழ்நேர கண்காணிப்பை மேம்படுத்தவும் 13,490 அரசு பேருந்துகளில் வாகன இருப்பிட கண்காணி

0: கண்காணிப்பு கருவி, அவசர உதவி பொத்தான்கள் 18 கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்படும் என்று மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் இன்று உரையாற்றிய அவர், பொது தனியார் கூட்டாண்மை முறையில் நவீன பயணி வசதிகள் மற்றும் வணிக பயன்பாடுகள் உருவாக்கப்படும் என்றார். மாநகர போக்குவரத்து கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பணிமனையில் 40 பேருந்துகளில் எரிபொருள் சென்சார் மற்றும் சக்கர காற்றழுத்த கண்காணிப்பு அமைப்பு முன்னோடி திட்டம் 14 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்படும் என்றார். சாலை விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் குறைக்கும் வகையில் 10524 புறநகர் பேருந்துகளின் இருபுறங்களிலும் பக்கவாட்டு பாதுகாப்பு அரண்கள் 15 கோடியே 79 லட்சம் ரூபாய் செலவில் பொருத்தப்படும் என்றும் அவர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழக திட்டக்குழுவில் சுகாதார ஆராய்ச்சி மையம் ஏற்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நிதி, திட்டம், வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்து பேசிய அமைச்சர், அதிகாரப்பூர்வமான கொள்கை உருவாக்கம் மற்றும் திறன்மிக்க நிர்வாக முடிவுகளை மேற்கொள்ள ஏதுவாக தமிழ்நாடு மின் ஆளுமை முகமையின் உதவியுடன் ஆளுகைக்கான அலகு ஏற்படுத்தப்படும் என்றார். நிதித்துறையில் அறிவுத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் புகழ்பெற்ற நிறுவனங்களின் மூலம் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும். அரசு ஊழியர்கள் வீடு வாங்குவதற்கான முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் எளிமையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் செயல்படுத்தப்படும். பாதுகாப்பான வருடாந்திர நேர்காணலுக்காக ஓய்வூதியதாரர் சுயசேவை முனையம் நிறுவப்படும் என்றும் கூறினார். இலங்கை தமிழர் குழந்தைகளுக்கு உயர்கல்வி உதவித்தொகை மேலும் 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். பொதுநல நோக்கில் உதவிகளை செய்து வரும் அயலக தமிழர்களுக்கு வெற்றி தமிழர் விருது வழங்கப்படும். முன்னாள் படைவீரர் மற்றும் கணவனை இழந்த பெண்களுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முன்னாள் படைவீரர்கள் கழகத்தின் பல்வேறு நிர்வாக பணிகளுக்கான ஒருங்கிணைந்த வலைதள செயலி 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் உள்ளிட்ட அறிவிப்புகளை அமைச்சர் வெளியிட்டார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள மதுராந்தகம், தாராபுரம் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற உள்ளதை அடுத்து இந்த தொகுதிகளில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுவீச்சில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. மதுராந்தகத்தில் இடைத்தேர்தல் தொடர்பாக அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடன் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு வீரப்பன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்தும் வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விளக்கம் அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் விதி மீறலை கண்காணிக்க தலா 9 பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள், 2 வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு மணிஷ் நார்னவாரி கூறியுள்ளார். பிரச்சாரத்திற்கு உரிய அனுமதி பெற வேண்டும் என்றும் உரிமம் பெற்ற துப்பாக்கிகளை காவல் நிலையங்களில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். இதனிடையே திருச்சி கிழக்கு, கரூர், விராலிமலை, பெருந்துறை, அம்பாசமுத்திரம் ஆகிய 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடத்த விதிக்கப்பட்ட தடையை நீட்டித்து சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. வேலூர் மாவட்டத்தில் விவசாயிகள் மானியத்தில் மின் மோட்டார் பம்ப் செட் அமைக்கும் திட்டத்தில் பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் அழைப்பு விடுத்துள்ளார். அந்தந்த வேளாண் உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தை அணுகுமாறு எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: வேலூர் மாவட்டத்தில் வேளாண்மை பொறியியல் துறை மூலம் நடப்பு நிதியாண்டில் தனிப்பட்ட விவசாயிகளுக்கு மின் மோட்டார் பம்ப் செட்டுகள் அமைத்து ₹15,000 மானியம் பெற விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த திட்டத்தில் பயன்பெற விருப்பமுள்ள சிறு குறு கிணறு விவசாயிகள் அந்தந்த பகுதியில் உள்ள வேளாண்மை உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் அதற்கான மனுவினை வழங்கி பயன்பெறலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூரில் இருந்து மோகன்.
0: நாகை வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தில் மாதாவின் பிறந்த நாளையொட்டி சிறப்பு திருப்பலி இன்று நடைபெற்றது. மாதா திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி இன்று மாலை நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாகை மாவட்டம் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் ஆண்டு திருவிழாவின் கடைசி நாளான இன்று தேவ மாதா பிறந்தநாள் விழா உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. பேராலயத்தில் தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. மாலை 6 மணிக்கு

0: மாதா திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. வேளாங்கண்ணில் இருந்து வெளியூர் செல்வதற்காக சிறப்பு ரயில்கள் மற்றும் பேருந்துகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ்.
1: காவிரி மேலாண்மை ஆணையக் கூட்டம் இதன் தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. கர்நாடக அணைகளில் நீரின் அளவு குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுவதோடு தமிழக அரசின் சார்பில் கூடுதல் நீர் திறந்துவிட கோரிக்கை வைக்கப்படும் என தெரிகிறது. இதனிடையே மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு இன்று வினாடிக்கு 8558 கனஅடியாக குறைந்துள்ளது. ஆசிய கோப்பை இளையோர் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தென்கொரியாவை 7-3 என்ற கோல் கணக்கில் இன்று வென்று அரையிறுதிக்குள் நுழையும் வாய்ப்பை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இதுவரை நடைபெற்ற 3 போட்டிகளில் 7 புள்ளிகளை பெற்றுள்ள நிலையில் நாளை சீன தாய்பேயுடன் நடைபெறும் போட்டியில் வெற்றி பெற்றால் இந்தியா அரையிறுதிக்கு தகுதி பெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் போக்குவரத்து தளவாட பிரிவுகளில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களால் சாதனைகள் படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்களால் இன்று வெளியேற்றப்பட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் திறந்தவெளி பதிவு முறை கைவிடப்பட வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் அரசினர் தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. தமிழக அரசு ஊழியர்கள் வீடு வாங்க முன்பணம் பெறுவதற்கான நடைமுறைகள் இலகுவாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் செயல்படுத்தப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தொடங்கியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் கேட்கலாம். மெல்லிசை

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா?

முடித்த பாடல் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து கேஜே யேசுதாஸ் எஸ்பி சைலஜா குரல்ல கேட்டு முடித்த நேரம் 2:25. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் கேட்டுட்டு இருக்கோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில. அடுத்ததா ஆறாரோ ஆறிரரோ திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டலாமா?

கேட்டு முடித்த பாடல் எங்க சின்னராசா திரைப்படத்துல இருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்ல. ஒழித்த குரலே மீண்டும் ஒழிக்கிறது ராசுக்குட்டி திரைப்படத்திற்காக பாடல் இதோ காற்றலைகளில்.

0: கேட்ட பாடல் ராசுக்குட்டி திரைப்படத்திலிருந்து. நிறைவு பெறுகிறது மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் வந்த பாடல்கள் எல்லாமே பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் சுந்தரி. நன்றி. நேர்களை, அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: மீண்டும் திரைப்பட பாடல்கள் மாலை 5:30. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40.
2: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் கராவலம்ப ஸ்தோத்திர விசாரக முதல் பகுதி. உரை வழங்குபவர் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. துர்கா தேவி அவர்கள்.

இன்று நாம் சிந்திக்க போகும் தலைப்பு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திர விசாரகா. நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லா வழிகளும் அடைப்பட்டு விட்டது போல தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் ஒரு பிரச்சனை தீராமல் இருக்கலாம். நாம் நம்பியவர்கள் நம்மை கைவிடலாம். சில நேரங்களில் நம்முடைய தைரியமே நம்மை கைவிடலாம். அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் மனம் கேட்கும் கேள்வி, என்னை யார் காப்பாற்றுவார்கள்? அந்த கேள்விக்கு பக்தி தரும் அழகான பதில் இறைவனுடைய திருக்கரம்தான். இந்த திருக்கரத்தை வேண்டி கேட்கும் அற்புதமான ஸ்தோத்திரம்தான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம். கராவலம்பம் என்றால் என்ன? கர என்றால் கை, அவலம்பம் என்றால் ஆதரவு.

ஆதரவு, அதாவது தாங்குதல். எனவே கராவலம்பம் என்றால் இறைவனுடைய திருக்கரத்தால் நம்மை தாங்கிக் கொள்ளுதல் என்று பொருள். இறைவா, என் பிரச்சனையை மட்டும் தீர்த்துவிடு என்று வேண்டுதல் அல்ல. மாறாக, இறைவா, நான் தடுமாறுகிறேன், என்னால் தனியாக எழ முடியவில்லை, என்னுடைய கையை பிடித்து என்னை மேலே தூக்குவாயாக என்ற சரணாகதியின் குரலுடன் சொல்வதுதான் இந்த கராவலம்ப ஸ்தோத்திரம். ஸ்ரீமத் பயோநிதி நிகேதன சக்கரபாணி போகீந்திர போக மணிராஜித புண்ணியமூர்த்தே யோகேஷ சாஸ்வத சரண்ய பவாப்தி போத லக்ஷ்மி நிருசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். இங்கே பக்தன் நிருசிம்ஹரிடம் கூறுவது, லக்ஷ்மி நிருசிம்ஹா, இந்த பிறவி என்ற சம்சாரக் கடலில் நான் தத்தளிக்கிறேன், என்னை அந்த கடலிலிருந்து மீட்டு உன்னுடைய திருக்கரத்தால் என்னை தாங்குவாயாக என்று கூறுகிறார். சம்சாரம் என்பது ஒரு கடல். நமது முன்னோர்கள் வாழ்க்கையை ஏன் கடலுடன் ஒப்பிட்டார்கள்? கடலில் அலைகள் இருக்கின்றன, அதேபோல் வாழ்க்கையிலும் இன்பம் துன்பம் என்ற அலைகள் வந்து கொண்டே இருக்கின்றன. வெற்றியின் அலை, தோல்வியின் அலை, மகிழ்ச்சியின் அலை, கவலையின் அலை, புகழின் அலை, அவமானத்தின் அலை. இப்படி வாழ்க்கை ஒரு பெரிய கடல். அந்த கடலில் தத்தளிக்கும் மனிதன் தேடுவது ஒரு பிடிப்பு. அந்த பிடிப்பு தான் கராவலம்பம். பிரம்மேந்திர ருத்ர மருதர்க்க கிரீட கோட்டி சங்கட்டிதாங்கிரிக கமலாமல காந்தி காந்த லக்ஷ்மீல சத்குச சரோருஹ ராஜஹம்ச லக்ஷ்மீ நிருசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். இந்த ஸ்லோகத்தில் நிருசிம்ஹ பெருமானின் மகிமை வர்ணிக்கப்படுகிறது. பிரம்மா, இந்திரன், ருத்ரன் மற்றும் தேவர்கள் அனைவராலும் வணங்கப்படும் பரம்பொருள் அவர். ஆனால் அந்த பரம்பொருளிடம் பக்தன் கேட்பது என்ன? செல்வம் வேண்டாம், பதவி வேண்டாம், புகழ் வேண்டாம், உன் திருக்கரத்தின் ஆதரவு மட்டும் வேண்டும். இதுதான் கராவலம்ப ஸ்தோத்திரத்தின் தனிச்சிறப்பு. இப்போது கராவலம்பத்தின் உணர்வை புரிந்து கொள்ள நாம் நிருசிம்ஹ அவதார கதைக்கு செல்வோம். ஹிரண்யகசிபு என்ற அசுர மன்னன் கடுமையான தவம் செய்தான், பல வரங்களை பெற்றான். அந்த வரங்களால் அவனுக்குள் ஒரு எண்ணம் உருவானது, என்னை யாராலும் வெல்ல முடியாது. அந்த எண்ணம் அகந்தையாக மாறியது. ஆனால் அவனுடைய மகன் பிரகலாதன், நாராயணனே என் இறைவன் என்று உறுதியாக நின்றான். தந்தை பல துன்பங்களை கொடுத்தார், ஆனால் பிரகலாதனின் நம்பிக்கை அசையவில்லை. ஒரு நாள் ஹிரண்யகசிபு கோபத்துடன் கேட்டான், உன் நாராயணன் எங்கே? பிரகலாதன் அமைதியாக சொன்னான், அவர் எங்கும் இருக்கிறார், இந்த தூணிலும் இருக்கிறானா? ஆம் என்றான் பிரகலாதன். ஹிரண்யகசிபு தூணை அடித்தான். அந்த தூணிலிருந்து மனிதனும் அல்ல, மிருகமும் அல்ல, நரசிம்மராக பகவான் வெளிப்பட்டார். அகந்தை அழிந்தது, நம்பிக்கை வென்றது. பிரகலாதனின் கராவலம்பம் பிரகலாதனிடம் படையில்லை, ஆயுதமில்லை, அதிகாரமில்லை. ஆனால் அவனிடம் ஒன்று இருந்தது, அசைக்க முடியாத இறை நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே அவனுடைய கராவலம்பம். நாம் இறைவனுடைய கையை பிடிப்பது மட்டுமல்ல, இறைவன் நம்முடைய கையை பிடித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையும் வேண்டும். சம்சார தாவ தஹனா கரபி கரோக்ர ஜ்வாலாவலி பீரதி தக்த தனு ருஹஸ்ய த்வத்பாத பத்ம சரசி ருஹமாகதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். இங்கு வாழ்க்கை ஒரு பயங்கரமான சம்சாரக் கடலாக காட்டப்படுகிறது. அந்த கடலில் முதலை போல காலம் நம்மை பற்றி கொள்கிறது. வயது நகர்கிறது, காலம் நகர்கிறது, வாழ்க்கை மாறுகிறது. நாம் எவ்வளவு பிடித்து கொண்டாலும் காலம் நம்மை முன்னோக்கி அழைத்து செல்கிறது. அந்த நேரத்தில் பக்தன் கூறுகிறான், தயாநிதியே, என்னை உன் திருக்கரத்தால் தாங்குவாயாக. சம்சார கூப்ப மதிகோர மகாத மூலம் சம்பிராபிய துக்க சதசர்ப்ப சமாக்குலஸ்ய தீனஸ்ய தேவ கிருபையா பதமாகதஸ்ய லக்ஷ்மீ நிருசிம்ஹ மமதேஹி கராவலம்பம். இதில் சம்சாரம் ஒரு அழகான கிணற்றுடன் ஒப்பிடப்படுகிறது. அந்த கிணற்றில் பல துன்பங்கள் பாம்புகளைப் போல நம்மை சுற்றி கொள்கின்றன. பயம், கவலை, ஆசை, பொறாமை, கோபம், அகந்தை, இவை எல்லாம் நம் மனதை சுற்றி கொள்கின்றன. அந்த நிலையில் மனிதன் கூறுகிறான், நான் தனியாக வெளியே வர முடியவில்லை, இறைவா, உன் கையை நீட்டு என்று கூறுகிறான். இதுதான் கராவலம்பம். ஒரு சிறிய வாழ்க்கை சிந்தனை நேயர்களே, ஒரு சிறு குழந்தை நடக்க கற்றுக்கொள்கிறது. அது விழுகிறது, மீண்டும் எழுகிறது, மீண்டும் விழுகிறது. அப்போது தாய் என்ன செய்கிறாள்? தன் கையை நீட்டுகிறாள். குழந்தை அந்த கையை பிடித்து கொள்கிறது. அந்த கையில் குழந்தை பார்க்கும் ஒன்று பாதுகாப்பு.

0: அதே பாதுகாப்பை தான் பக்தன் இறைவனுடைய திருக்கரத்தில் காண்கிறான்.
1: சம்சார தாவ தஹனா கரபீகரோக்ர ஜ்வாலாவலிபிரதி தக்த தனு ருஹஸ்ய த்வத்பாத பத்ம சரசீருகமாகதஸ்ய லக்ஷ்மேந்திர சிம்ஹம் அமதேஹி கராவலம்பம்.
0: புலன்களின் ஆசைகள் மனிதனை உலகப் பற்றுகளில் சிக்க வைக்கின்றன. அவற்றிலிருந்து விடுபட இறைவனின் அருள் தேவை என்பதை இந்த ஸ்லோகம் உணர்த்துகிறது. சம்சாரம் என்னும் கொடிய காட்டுத்தீயின் பயங்கரமான ஜுவாலைகளால் என் உடலும் மனமும் துன்புறுகின்றன. உமது திருவடி தாமரையை சரணடைந்த என்னை காப்பாற்றுவீராக. லக்ஷ்மி நரசிம்மரே, என் கையை பற்றி காத்தருள்வீராக. ஆதாரமான லக்ஷ்மி நரசிம்ஹா, உமது கரத்தால் தூக்கி காத்தருள்வீராக என்று கூறுகிறார்.
1: சம்சார பீகர கரீந்திர கராபிகாத நிஷ்பீடியமான வபுஷ சகலார்த்தி நாச பிராண பிரயாண பவபீதி சமாக்குலஸ்ய லக்ஷ்மீந்திர சிம்ஹம் அமதேஹி கராவலம்பம்.
0: வாழ்க்கையின் நிலையாமையையும் மரணத்தின் மீதான அச்சத்தையும் இறைவனின் சரணாகதி அந்த அச்சத்தை அகற்றுகிறது.
1: சம்சார சர்ப கணவக்த்ர பயங்கரோக்ர தீவிர தம்ஸ்ர விஷதக்த வினஷ்டமூர்த்தேஹி நாகாரி வாகன சுதாப்தி நிவாச ஷௌரே லக்ஷ்மேந்திர சிம்ஹம் அமதேஹி கராவலம்பம்.
0: உலக ஆசைகள் பாம்பின் விஷம் போல மனிதனை பாதிக்கின்றன. இறைவனின் அருள் அந்த விஷத்தை நீக்கும் அமுதமாக விளங்குகிறது. சம்சாரம் என்னும் கொடிய பாம்பின் விஷத்தால் துன்புற்று அழியும் நிலையில் உள்ள என்னை காப்பாற்றுவீராக. கருடனை வாகனமாக கொண்டவரே, இத்திருப்பார் கடலில் உறைபவரே, வீரரே, லக்ஷ்மி நரசிம்ஹரே, என் கையை பற்றி காத்தருள்வீராக.
1: சம்சார விருக்ஷ மகபீஜ மனந்த கர்ம சாக்காயுதம் கரணபத்திரமணங்க புஷ்பம் ஆருஹ்ய துக்க பலித்தம் பததோதயாலோ லக்ஷ்மேந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம்.
0: சம்சாரம் என்னும் பெரிய மரம் எண்ணற்ற கர்மங்களை வேறாகவும் புலன்களை இலைகளாகவும் ஆசைகளை மலர்களாகவும் கொண்டுள்ளது. அதில் ஏறி துன்பம் என்னும் கனியை அனுபவித்து கீழே விழும் என்னை கருணைமிகு லக்ஷ்மி நரசிம்ஹரே கையை பற்றி காத்தருள்வீராக.
1: அளவற்ற சம்சாரக் கடலில் கொடிய முதலை போன்ற காலத்தின் பிடியில் சிக்கித் தவிக்கும் என்னை காப்பாற்றுவீராக.
0: உயிர் பிரியும் நேரத்தை எண்ணி அஞ்சும் என்னை லக்ஷ்மி நரசிம்ஹா, உன்னையே சரணாகதி என்ற நிரந்தரமான பாதுகாப்பு எனக்கு கொடுப்பாயாக என்று உமது கையை நீட்டி காத்தருள்வீராக என்று லக்ஷ்மி நரசிம்ஹா என்னை காப்பாற்றுவாயாக என்று கூறுகிறார்.
1: சம்சார துக்க கஹனாஜ கதீஷ தீனம் மாம் துவம் கிருபாம் குரு கிருபாகர துக்கிதஸ்ய பிரஹலாத துக்க ஹரணாகில லோகநாத லக்ஷ்மீந்திர சிம்ஹம் மமதேஹி கராவலம்பம்.
0: உலகத்தின் துன்பங்கள் நிறைந்த காட்டில் தவிக்கும் என்னிடம் கருணை காட்டுவீராக. பிரஹலாதனின் துயரத்தை நீக்கியவரே, அனைத்து உலகங்களுக்கும் தலைவரே, ஒவ்வொரு பக்தனையும் துன்பத்திலிருந்து நீக்கி இறைவன் நிச்சயமாக காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை இங்கு வெளிப்படுகின்றது.
1: சம்சார கோர ககனே சரதோ முராரே மாரோக்ர பீகர மிருக பிரவராதி தஸ்ய ஆர்த்தஸ்ய மத் சர நிதாக சுதுர் நிவார லக்ஷ்மீந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம்.
0: பயங்கரமான சம்சார காட்டில் அலைந்து திரியும் என்னை காமம் போன்ற கொடிய விலங்குகள் துன்புறுத்துகின்றன. பொறாமை ஆசை போன்ற உள்ளார்ந்த தீய குணங்களே மனிதனின் உண்மையான எதிரிகள். இந்த வெப்பத்தால் வாடும் என்னை அவற்றையெல்லாம் வெல்வதற்கு இறைவனின் அருள் மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட லக்ஷ்மி நரசிம்ஹா என் கையை பற்றி காத்தருள்வீராக.
1: பத்வாகலே யமபட்டைர் பகுதர்ஜ்யமானம் த்ரஷ்டும் ந ஷக்னு மதவாம் பவதீய முக்ரம் ஏகாக்கினம் பரவசம் சகிதம் தயாலோ லக்ஷ்மீந்திர சிம்ஹ மமதேஹி கராவலம்பம்.
0: யம தூதர்களால் கழுத்தில் கட்டப்பட்டு அச்சுறுத்தப்படும் நிலையில் இருக்கும் என்னை நினைத்து அருள் புரிவீராக. தனிமையிலும் அச்சத்திலும் இருக்கும் என்னை கைவிடாமல் மரணத்தின் இறுதி நேரத்திலும் இறைவனின் நினைவு நமக்கு துணையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் லக்ஷ்மி நரசிம்ஹா என் கையை பற்றி காத்தருள்வீராக.
1: லக்ஷ்மீபதே கமலநாப சுரேஷ விஷ்ணு யக்ஞேஷ யக்ஞ மதுசூதன விஸ்வரூப பிரம்மன்.

0: ஞகேசவ ஜனார்தன வாசுதேவ லக்ஷ்மீன்ற சிம்ஹம் அமதேஹி கராவலம்பம். லக்ஷ்மியின் கணவரே, தாமரை போன்ற நாபியை கொண்டவரே, தேவர்களின் தலைவரே, விஷ்ணுவே, யஜ்ஞங்களின் தலைவரே, மதுசூதனரே, உலக வடிவம் கொண்டவரே, கேசவரே, ஜனார்தனரே, வாசுதேவரே, லக்ஷ்மின்ற சிம்ஹா, பக்தன் பெரும் நெருக்கடியில் சிக்கி வேறு வழி தெரியாத போது பகவானின் புனித நாமங்களை உச்சரிப்பதே மிகப்பெரிய பலமாக அமைகிறது. இந்த ஸ்லோகத்தில் ஆதிசங்கரர் பகவான் விஷ்ணுவின் பல பிரசித்தி பெற்ற மற்றும் சக்தி வாய்ந்த நாமங்களை கூறியிருக்கிறார். ஒவ்வொரு நாமமும் பகவானின் ஒரு குறிப்பிட்ட குணம், சக்தி அல்லது லீலையை குறிக்கிறது. லக்ஷ்மிபதி அவரது ஐஸ்வர்யத்தையும், கமலநாபன் அவரது படைப்பாற்றலையும், விஸ்வரூபன் அவனது எங்கும் நிறைந்த தன்மையையும், மதுசூதனன் அவரது துஷ்டர்களை அழிக்கும் சக்தியையும் காட்டுகின்றன. இந்த எல்லா நாமங்களையும் ஒன்றாக கூப்பிடுவதன் மூலம் பக்தன் பகவானின் முழு வடிவத்தையும் ஆவாகனம் செய்கிறான். அவன் நீங்களே எல்லாம், உங்களை தவிர வேறு ரட்சகர் யாரும் இல்லை என்று கூற விரும்புகிறான். இந்த நாமங்களின் சக்தியால் பக்தனுக்கு தைரியம் கிடைக்கின்றது. அவன் தன் உயர்விற்காக பகவானிடம் பிரார்த்திக்கின்றான். நேயர்களே, கராவலம்பம் என்பது ஒரு ஸ்லோகத்தின் கடைசி வரி மட்டுமல்ல, அது ஒரு வாழ்க்கை தத்துவம். நாம் விழலாம், ஆனால் எழலாம். நாம் தடுமாறலாம், ஆனால் நின்றுவிடக் கூடாது. நாம் பயப்படலாம், ஆனால் நம்பிக்கை விடக்கூடாது. இந்த கராவலம்ப ஸ்தோத்திரம் எப்படி உருவானது என்று மரபில் கூறப்படும் கதை, மேலும் சம்சார விருட்சம், இறைவனின் அருள், பக்தியின் வலிமை ஆகியவற்றை எடுத்துரைக்கும் ஸ்லோகங்களை பார்த்தோம். இறைவன் நமக்கு கராவலம்பமாக இருப்பது போல நாமும் இன்னொருவருக்கு கராவலம்பமாக இருப்போம்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது கராவலம்ப ஸ்தோத்திர விசாரக முதல் பகுதி. உரை வழங்கியவர் ஸ்ரீ கன்யகா பரமேஸ்வரி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருதத்துறை தலைவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஏ. துர்கா தேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: ஹாப்பி பர்த்டே டு யூ.
3: அப்பா, எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க?
4: நீயே பாருமா.
5: ஹே வாவ், நிறைய கதை புக்ஸ் இருக்கு.
3: தேங்க்ஸ் பா.
6: என்னங்க, குழந்தைக்கு புக்ஸ் போய் கிஃப்டா வாங்கி தந்திருக்கீங்க?
4: இல்லம்மா, மற்ற கிஃப்ட்ஸ்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் புக்ஸ் படிக்கிறதால கிடைக்கிற விஷயங்கள் அவளை லைஃப் ஃபுல்லாக சந்தோஷமாக வச்சுருக்கும். அதுவும் சின்ன வயசுலேயே புத்தகங்கள் படிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா?
6: ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். புத்தகங்களை படிக்கிறதுல மட்டும் இல்லை, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுலையும் சந்தோஷம் இருக்குல்ல.
7: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி, நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: திருவள்ளூர் மாவட்டம் தாமிரபாக்கம் 6 சென்டிமீட்டர், மதுரை மாவட்டம் சாத்தியார், திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திண்டுக்கல், கொரட்டூர், திருநின்றவூர், பூண்டி, வில்லிவாக்கம் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், பூவிருந்தவல்லி, சென்னை, புழல், செங்குன்றம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், நாகப்பட்டினம், சென்னை எம்ஜிஆர் நகர், பெரம்பூர், திருவள்ளூர், சேத்தியாத்தோப்பு, செம்பரம்பாக்கம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், பேரையூர், அம்பத்தூர், அயனாவரம் வட்டாட்சியர் அலுவலகம், சென்னை அண்ணா பல்கலைக்கழகம், உசிலம்பட்டி, சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி, சென்னை தண்டையார்பேட்டை, சென்னை ஆட்சியர் அலுவலகம், கொளப்பாக்கம், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மருங்காபுரி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. தமிழ்நாடு, காரைக்கால் பகுதிகளின் ஓரிரு இடங்களில் அதிக வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. புதுச்சேரியில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 40.5 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 22.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகி இருந்தது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 9.4 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. அதிக அளவு வெப்பநிலை கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது.

0: சென்னை, தருமபுரி, ஈரோடு, திண்டுக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கடலூர், கன்னியாகுமரி, மதுரை, நாகப்பட்டினம், திருநெல்வேலி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் ராணிப்பேட்டை, திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும், சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. 11ஆம் தேதியன்று மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டு மற்ற இடங்கள் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 25 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை, இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை நிலவும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 22 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்த அளவு 12 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.6 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 25.8 டிகிரி செல்சியஸ். தமிழ்நாடு, புதுச்சேரி, கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி சென்னை, நேரம் 3 மணி, 101.4 சென்னை.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

நேரம் 5:27:27. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோ ஹெட்ஸில் மாலை நிகழ்ச்சிகள் இனிதே தொடர்கிறது. கேட்கலாம் குரலமுதம்.

0: என்ன?
1: நல்லது நடக்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுபவர்கள் தீமை உண்டாகும் போது மட்டும் துன்பப்பட்டு நொந்து போவது ஏன்? குறள் எண் 379 அதிகாரம் ஊழ்.
0: நன்றாங்கால் நல்ல வாக்காண்பவர் அன்றாங்கால் அல்லற்படுவது எவன்?
1: நல்லது நடக்கும் போது அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுபவர்கள் தீமை உண்டாகும் போது

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் மாலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெச்சில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சி தொடர்கிறது. நிகழ்ச்சியின் முதல் பாடலாய் அப்பு திரைப்படத்திலிருந்து

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நேயர்கள் இணைந்துள்ளீர்கள். இது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக நிமர் திரைப்படத்திலிருந்து

மதுரை தென்றலின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில். அடுத்த பாடல் மேயாதமான் திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்றைய மாலை நேரத்தின் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்களை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 ஒருபட பாடல்கள். இன்று நாம் கேட்கவிருக்கும் பாடல்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் ஹேரா. மாலை 6:30 மாநில செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:40 மதுரத்தின்றல். மாலை 6:55 சேவை செய்திகள். மாலை 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி. குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள், சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

7:25 இருக்கு பண்ணை செய்தி. 7:30 இருக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் குறித்து ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம். உலர வைக்கும் பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றி செயல்முறை வினாக்களை தருகிறார் மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவர்கள். 8:00 செய்தி அறிக்கை. சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:05 மதுரை தென்றல். 8:30 இதுவரை நான் ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் கஸ்தூரி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரை தென்றல். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 மதுரை தென்றல். 9:30 அறிவியல் நேரமும் எங்கும் மேயை எதிலும்

விருதுநகர் செந்தகுமர நாடார் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம் சங்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். இரவு 10 மணிக்கு நட்சத்திர கீதங்கள். இன்று நாம் நட்சத்திர கீதங்களில் கேட்கவிருக்கும் நட்சத்திரத்தின் பாடல் ஏவிஎம் ராஜன் அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம். இரவு 11 மணிக்கு நாளைய அதாவது 9/9/2026 நம்முடைய ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பாய் கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இரவு 11:05 ஆங்கிலத்தில் செய்திகளை கேட்கலாம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய. இரவு 11:05 கேட்கலாம். இரவு 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது.

இதுவரை கேட்டது இன்றைய மாலை நேர ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரங்களை நிகழ்ச்சியும் நேரமுமாய். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் ஒரு பட பாடல்கள். நாம் கேட்கவிருக்கும் ஒரு பட பாடல்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய திரைப்படம் ஹே ராம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இன்று இரவு மணி 7:30 கிஷான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம்.

நம்ம பட்டானிடா நன்று சொன்னானடா நட்டு தாகாதடா என்று சொன்னானடா சாமி ரெண்டாயுட்டா பூமி ரெண்டாவுமே ஸ்நேகம் உண்டாயுட்டா லோகம் நன்னாகுமே உள்ளதை சொல்பவர் சொன்னதை செய்பவர் தான்.

ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒருபட பாடல்கள் நிகழ்ச்சி. இனி கேட்கலாம் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய.

தலைப்புச் செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள், பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ளநீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். தமிழக சட்டப்பேரவையில் அடுத்த ஆண்டிற்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதிவாரி தொடர்பான விரிவான விவரங்களை அளிப்பதற்கான அம்சங்கள் இடம்பெற வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சில அம்சங்கள் தொடர்பான விரிவான விவரங்கள் இடம்பெற வேண்டியது அவசியம் என்றார். இதனால் அரசின் திட்டங்கள் பயனாளிகளுக்கு முழுமையாக சென்றடையும் என்று அவர் கூறினார். SC ST பிற்படுத்தப்பட்டோர், இதர பிற்படுத்தப்பட்டோர் என்று பொதுவாக கூறப்படும் நிலையில் இந்த பிரிவுகளில் உள்ள உட்பிரிவுகள் குறித்த விவரங்கள் தற்போதைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு படிவத்தில் இல்லை என்றும், அதற்கான வசதியை உருவாக்கி தர வேண்டும் என்றும் மத்திய அரசை வலியுறுத்தினார். இந்த தீர்மானத்தின் மீது பேசிய உறுப்பினர்கள், முழுமையான விவரங்கள் தெரிவிக்கப்படாத நிலையில் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு முழுமையான பலன் அளிக்காது என்று கருதுவதாக கூறினர். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட் பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும், பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்தத்தை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிமுகம் செய்தார். சட்டப்பேரவையில் இதனை அறிமுகம் செய்த அமைச்சர், உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு

0: இருப்பதாக கூறினார். இந்த சட்ட திருத்தத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர சென்னை தவிர இதர இடங்களில் தனியார் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதா இன்று சட்டப்பேரவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் இந்த மசோதாவை அறிமுகம் செய்தார். வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளது. ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25ஆம் தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு தெலுங்கானா முதல் மன்னார் வளைகுடா வரை ராயல்சீமா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேலும் சுமார் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 2 நாட்களுக்கு 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் வேடல் கிராமத்தில் இன்று தொடங்கப்பட்டுள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மதுரை மாவட்டம் செக்கானூர் அணியில் சுமார் 8 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நவீன பேருந்து நிலையத்தை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டத்தில் புத்த மதத்தினர் நாக்பூர் தீக்ஷா பூமியில் விஜயதசமி என்று நடைபெறும் தம்ம சக்கர பரிவர்த்தன திருவிழாவில் கலந்து கொள்பவருக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து பயனடையுமாறு வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் லீலா அலெக்ஸ் தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. ஆடவர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார், ஷியாம் சுந்தர் இணை 152-139 என்ற புள்ளிக்கணக்கில் ஈராக்கின் அபாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங் விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெறும் உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் சேவை செய்திகள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு புதிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் கடந்த 2022 முதல் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை மூலம் அனைத்து சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சுற்றுலா தொழில் முனைவோர்கள் மற்றும் ஓட்டல் முகவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எனவே இவ்விருதிற்கான விண்ணப்பங்களை www.tntourismawards.com என்ற இணையதள முகவரி மூலம் விண்ணப்பிக்கலாம். உங்களுக்காக இணையதள முகவரி மீண்டும் www.tntourismawards.com என்ற இணையதள முகவரியை மூலம் விண்ணப்பிக்கலாம் என சுற்றுலாத்துறை இயக்குனர் மற்றும் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக மேலாண்மை இயக்குனர் முனைவர் வி. ப. ஜெயசீலன் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கான சிறந்த சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த உள்நாட்டு சுற்றுலா ஏற்பாட்டாளர், சிறந்த பயண பங்குதாரர், சிறந்த தங்குமிடம், சிறந்த உணவகம், தங்குமிடம் மற்றும் படகு இல்லம், சுற்றுலா ஊக்குவிப்பதற்கான சிறந்த மாவட்டம், சுத்தமான சுற்றுலா தலம், பல்வேறு சுற்றுலா பிரிவுகளின் சிறந்த ஏற்பாட்டாளர்கள் என சிறந்த சிறப்பு சுற்றுலாத்தல நிறுவனம், சிறந்த மருத்துவம் மற்றும் சிறந்த ஆரோக்கிய சுற்றுலா நிறுவனம், சிறந்த சாகச மற்றும் தங்கு முகாம்கள், சுற்றுலா ஏற்பாட்டாளர்கள், சிறந்த சுற்றுலா வழிகாட்டி, சுற்றுலா மற்றும் விருந்தோம்பலில் சிறந்த கல்வி நிறுவனம் உள்ளிட்ட 13 வகையான விருதுகள் சுற்றுலாத்துறையின் கீழ் வழங்கப்படுகின்றன. எனவே மேற்குறிப்பிட்ட விருதுகளுக்கான விண்ணப்பங்கள் வருகின்ற 30/9/2026 அதாவது இம்மாத இறுதி 30/9/2026 www.tntourismawards.com என்ற இணையதளத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து சுற்றுலா தொழில் சார்ந்தவர்களும் தமிழ்நாடு சுற்றுலா விருதுகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நேயர்கள் இதுவரை கேட்டது சேவை செய்திகள்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: மதுரை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சமரச தீர்வு மையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தேசிய சட்டப்பணிகள் ஆணையத்தின் உத்தரவுப்படியும் மற்றும் தமிழ்நாடு மாநில சமரச தீர்வு மையத்தின் வழிகாட்டுதலின்படியும் மாண்புமிகு முதன்மை மாவட்ட நீதிபதி எம். சாய் சரவணன் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் மதுரை மாவட்டத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்திலும் தாலுகா அளவில் உள்ள துணை சமரச தீர்வு மையங்களிலும் ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை 60 நீதிமன்றங்களில் உள்ள சமரசத்திற்கு உகந்த வழக்குகளை சமரச தீர்வு மையத்திற்கு அனுப்பி வைக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளில் குடும்பநல வழக்குகள், பண மோசடி வழக்குகள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்ட வழக்குகள், வணிகம் சம்பந்தப்பட்ட வழக்குகள் மற்றும் சிவில் வழக்குகள்

0: இந்த வழக்குகள் அனைத்தும் சமரசம் செய்ய ஏதுவாக மாவட்டம் முழுவதும் 58 சமரசர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ளனர். அவர்கள் தங்களின் வழக்குகளை நேரடியாகவோ அல்லது இணையம் மூலமாகவோ பேசி தீர்வு காண தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. எனவே வழக்காடிகள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மதுரை மாவட்ட சமரச தீர்வு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் சார்பு நீதிபதி தெரிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மதுரத்தென்றல்.

நிகழ்ச்சியின் பதிவில் நேயர்கள் அடுத்து தொடர்ச்சியாக கேட்கவிருப்பது 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:10 கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் வி குமார். இதனைத் தொடர்ந்து 7:15 தமிழில் செய்திகள். இவை அனைத்தும் சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

0: சுதா குமரன்.
1: இன்று பேரவையில் 45 நிமிடங்கள் கூச்சல் குழப்பம், அதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்கள் மூலம் வெளியேற்றும், திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை, பொதுத்துறை ஓய்வூதியங்களும் ஏனைய கால ஓய்வூதியங்களும், போக்குவரத்து துறை ஆகியவை குறித்த அறிவிப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் உள்ள பதவிகளுக்கு தகுதியான விண்ணப்பதாரர்களை நியமிப்பதற்கான பணியை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திடம் ஒப்படைக்க வகை செய்யும் மசோதா உள்ளிட்ட 11 மசோதாக்கள் இன்று பேரவையில் நிறைவேற்றும் ஆகியவை இன்றைய பேரவை நிகழ்ச்சியில் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் ஆகும். பேரவை நிகழ்ச்சி தொடங்கியதும் எதிர்க்கட்சி கொறடா திரு ஏவா வேலு காவல்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் தனது பதிலுரையில் ஆட்சேபகரமான கருத்துக்களை தெரிவித்துள்ளார். குறிப்பாக அவையில் இல்லாதவர்களை பற்றி பேசுவது மரபல்ல, நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகளை பற்றி பேசுவது மரபல்ல, எனவே இதுபோன்ற கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சர்க்காரியா கமிஷன் விசாரணையில் குற்றச்சாட்டுகளுக்கு போதுமான ஆதாரம் இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. குற்றச்சாட்டை கொடுத்த மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆரே, தனக்கே அது பற்றி எதுவும் தெரியாது, சேலம் கண்ணன் என்னிடத்தில் கொடுத்ததை நான் புகாராக கொடுத்தேன் என்று கூறியுள்ளார் என்றும் திரு ஏவா வேலு சுட்டிக்காட்டினார். அப்போது குறுக்கிட்ட அமைச்சர் நிர்மல்குமார், மிசா சட்டத்தின் கீழ் முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மிசா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படவில்லை என்றார். அப்போது பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், முதலமைச்சர் பதிலுரையில் ஆதாரத்துடன் பேசியிருக்கிறார், சர்க்காரியா விசாரணை கமிஷன் அறிக்கை குறித்து பேரவையில் பலமுறை விவாதிக்கப்பட்டுள்ளது என்று சுட்டிக்காட்டி, பேசுவதற்கு முன்பு சில ஆதாரங்களை முதலமைச்சர் என்னிடத்தில் காட்டினார், எனவே அவர் பேசியதை அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய திமுக உறுப்பினர் திரு கே என் நேரு, முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திருமணம் முடிந்து சில மாதங்களில் மிசா சட்டத்தின் கீழ்தான் கைது செய்யப்பட்டார் என்றும், எனவே முதலமைச்சர் பேசியவற்றை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். முன்னாள் அமைச்சர் திரு கோவி செழியன் குறுக்கிட்டு, மறைந்தவர்கள் பற்றி பேசுவதும் நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை அறிக்கை தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதாலும் அவை குறிப்பிலிருந்து நீக்குவதே முறை என்று பேரவைத் தலைவருக்கு சுட்டிக்காட்டினார். அப்போது பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பதிலுரையின் போது திமுகவினர் தொடக்கத்திலிருந்து அவர் உரையை முடிக்கிறவரை அவையில் அமைதியாக இல்லை, என்னுடைய அனுமதி இல்லாமல் போஸ்டர்களை கொண்டு வந்தீர்கள், அதனால்தான் நேற்று உங்களை பேச அனுமதிக்கவில்லை என்றும், முதலமைச்சர் பதிலுரையில் நீங்கள் கேட்டுக்கொண்ட பகுதியை அவை குறிப்பிலிருந்து நீக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரை முற்றுகையிட்டனர். சிலர் தரையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பினர். திமுக கொறடா திரு ஏவா வேலுவை பேச அனுமதிக்கிறேன், அவர் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசட்டும், அமைதியாக இருக்கைக்கு செல்லுங்கள் என்று திரு ஜே சி டி பிரபாகர் வலியுறுத்தியும், தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவையில் கோஷங்கள் எழுப்பியவாறே நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவித்தனர். அப்போது அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் திமுக உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பேரவைத் தலைவரை கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் அவை காவலர்கள் மூலம் திமுக உறுப்பினர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றப்பட்டனர். தாங்கள்தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்ற நம்பிக்கையில் நெடுஞ்சாலைத்துறையில் 2000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிற்கு நிர்வாக ஒப்புதல் வழங்கியது முறைகேடு என்றும், இதனை உரிமை குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா பேரவைத் தலைவரை கேட்டுக்கொண்டார். இதனை ஆய்வு செய்து என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து பின்னர் முடிவு செய்யப்படும் என்று பேரவைத் தலைவர் அறிவித்தார். மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் குறித்து கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கு ஏற்பட்ட காலதாமதமும் தணிக்கை தடையுமே காரணம் என்றார். தற்போது 2026-27 நிதியாண்டில் 525 கோடி நிதி அரசால் வழங்கப்பட்டுள்ளது என்றும், அண்ணாமலை பல்கலைக்கழக ஊழியர் பிரச்சினைகள் குறித்து 6 மாதத்திற்குள் அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு சம்பத்குமார் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானத்தில் 2027 ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் 2ம் கட்ட பணியில் பட்டியல் சாதியினர் மற்றும் பழங்குடியினருக்கு பின்பற்றுவதைப் போல இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் விவரங்களின் செயலியை முன்னரே பதிவிறக்கம் செய்து அதில் உள்ள பெயர்களின் அடிப்படையில் விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்றும், தெளிவற்ற தன்மையை உருவாக்கும் திறந்தவெளி பதிவு முறையை முழுமையாக கைவிட வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினார். இதனை வரவேற்ற சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, எஸ்சி எஸ்டி பிரிவுகளின் உட்பிரிவுகள் குறித்து மாநில அரசிடம் கலந்து பேசி அதன் எண்ணிக்கையை முடிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சுற்றுலாத்துறை அமைச்சர்

0: திரு ராஜேஷ்குமார், சமூக ரீதியான கணக்கெடுப்பு நடத்துவதன் மூலம் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்கும் என்று தெரிவித்தார். அஇஅதிமுக உறுப்பினர் திரு சி வி சண்முகம் பேசுகையில், இதர பிற்படுத்தப்பட்டோர் என்ற வகுப்பில் 267 சமூகங்கள் இருக்கின்றன என்று மத்திய அரசால் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றார். மண்டல் கமிஷன் அடிப்படையில் 27% இடஒதுக்கீட்டை முழுமையாக உறுதி செய்ய சமூக வாரியான மக்கள் தொகை கணக்கீடு அவசியம் என்றும் தெரிவித்தார். பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, அஇஅதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன், பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் ஆகியோர் வரவேற்று பேசினர். விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, 100 ஆண்டுகளாக சமூக நீதிக்கான குரல் கொடுத்து வருகிறோம், மண்டல் கமிஷன் அறிக்கையை நிறைவேற்றியதற்காக பிரதமர் வி பி சிங் பதவி இழந்தார், முன்னாள் முதலமைச்சர்கள் காமராஜர், கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோர் சமூக நீதி கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்தி தீர்மானங்களை நிறைவேற்றினர் என்றும், முதன் முதலாக சமூக நீதிக்காக அரசியல் சட்டத்தில் திருத்தம் கொண்டுவர பாடுபட்டதும் தமிழகம்தான் என்று குறிப்பிட்டார். பின்னர் தீர்மானம் குரல் வாக்கெடுப்பின் மூலம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்னர் நிதி மற்றும் திட்ட வளர்ச்சித்துறை, பொதுத்துறை, போக்குவரத்துத்துறை, மாநில சட்டமன்றம் ஆகிய துறைகளில் மானியக் கோரிக்கை விவாதம் நடைபெற்றது. இதில் அஇஅதிமுக உறுப்பினர் திரு ஹரி, தாவக உறுப்பினர்கள் திருமதி பல்லவி, திரு விஜயகுமார், திரு விக்னேஷ், திரு நல்லதம்பி, பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி உள்ளிட்டோர் பேசினர். விவாதத்தில் பேசிய பெரும்பாலானோர் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான தொகுதி மேம்பாட்டு நிதியை அதிகரிக்க வேண்டுமென்று வேண்டுகோள் விடுத்தனர். பொதுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த நிதியமைச்சர் திரு மரியா வில்சன், முகாம்களில் வாழும் இலங்கை தமிழர்களுக்கு தற்போது வழங்கும் பணி மாதாந்திர கொடையினை குடும்பத் தலைவருக்கு 1800 12 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட பெரியவர்களுக்கு 1200 குழந்தைகளுக்கு 600 உயர்த்தி வழங்கப்படும் என்றார். வெளிநாடுகளில் வாழும் தமிழர்களின் நலனுக்காக பொதுநல நோக்கில் உதவிகளை செய்து வரும் அயலக தமிழர்களுக்கு வெற்றி தமிழக விருது வழங்கி கௌரவிக்கப்படும் என்றார். முன்னாள் படை வீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த 5ஆம் தேதி பட்ஜெட் உரையுடன் தொடங்கிய பேரவை நடவடிக்கைகள் விடுமுறை நீங்கலாக 20 நாட்களுக்கு பிறகு இன்று பிற்பகலுடன் சுமூகமாக முடிவடைந்தது.
1: இதுவரை சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் ரமேஷ், வாசித்தவர் சுதாகுமரன்.

0: விக்சிட் பாரத் 2047 பாரத பிரதமரின் கனவினை நனவாக்கும் வலுவான கட்டமைப்பை கொண்ட திட்டங்கள். கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 10 கோடி பெண்களை ஈடுபடுத்தி 90 கோடி ரூபாயில் சுய உதவிக்குழு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது.
1: நாரிசக்தி திட்டத்திற்காக இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் 3,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
0: பெண் தொழில் முனைவோருக்கான முத்ரா கடன் வழங்கும் திட்டத்தின் வரம்பு 10,00,000 ரூபாயிலிருந்து 20,00,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது.
1: பெண்களுக்கு வீட்டு உரிமை மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்வதற்காக 3 கோடி கூடுதல் வீடுகள் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது.
0: பெண்கள் வாங்கும் சொத்துக்களுக்கான முத்திரை கட்டணத்தை குறைக்க மாநிலங்களை ஊக்கப்படுத்துகிறது.
1: தங்கும் விடுதிகள் மற்றும் பெண்கள் சார்ந்த திறன் திட்டங்கள் மூலமாக பெண் பணியாளர்களின் பங்கேற்பை ஊக்குவிக்கப்படுகிறது.
0: 4.1 கோடி இளைஞர்களின் வேலைவாய்ப்பை மேம்படுத்தவும் திறனை அதிகப்படுத்தவும் பிரதம மந்திரியின் தொகுப்பிலிருந்து 2,00,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது.
1: 2.1 கோடி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் முதல் முறையாக பணியில் சேரும் ஊழியர்களுக்கு 1 மாத ஊதியம் வழங்கப்படுகிறது.
0: 1 கோடி இளைஞர்களுக்கு 500 முதல் தரமான நிறுவனங்களில் பயிற்சி அளித்து பணியாற்றுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்படுகிறது.

0: மாவட்டம் அகசீஸ்வரம் வட்டம் நாகர்கோவில் பகுதியில் கட்டப்பட்டு வரும் தோழி விடுதி கட்டிடப் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் மூலம் பெண்கள், குழந்தைகள், மூத்த குடிமக்கள், திருநங்கைகள் மற்றும் ஆதரவற்றோரின் நல்வாழ்விற்காக பல்வேறு முன்னோடி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம், திருமண நிதியுதவி திட்டம், சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு, இலவச தையல் இயந்திர திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் வெளிமாநிலம், வெளி மாவட்டம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்து பணிபுரியும் மகளிருக்கு பாதுகாப்பான தங்குமிட தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் தோழி விடுதிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியினை அண்மையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் நடைபெற்று வரும் சட்டமன்ற கூட்டத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் சுற்றுலாத்துறை 2026-2027 ஆண்டிற்கான மானிய கோரிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியை மேம்படுத்த ₹5 கோடி மதிப்பீட்டில் பல்வேறு சுற்றுலா வளர்ச்சி திட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இத்திட்டத்திற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக தேங்காய்பட்டினம் கடற்கரை பகுதியில் ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். சிறுவர்களுக்கான நவீன விளையாட்டு பூங்கா மற்றும் மூங்கில் வளைவுகளுடன் கூடிய அழகிய குடில்கள், கடற்கரை பகுதியை இரவிலும் மிளிரச் செய்யும் அலங்கார மின் விளக்குகள் மற்றும் நடைபாதை வசதிகள், சுற்றுலாப் பயணிகள் அமர்ந்து ரசிக்க இருக்கை வசதிகள், நவீன கழிப்பறைகள் மற்றும் தூய்மையான குடிநீர் வசதி, கடற்கரையை எளிதில் சென்றடைய தரமான அணுகு சாலை, பரந்த வாகன நிறுத்துமிடம் மற்றும் உணவகங்கள் உள்ளிட்ட அனைத்து உள்கட்டமைப்பு பணிகளுக்கான விரிவான திட்ட மதிப்பீட்டை விரைந்து தயார் செய்து சமர்ப்பிக்குமாறு மாவட்ட சுற்றுலா அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். நடைபெற்ற ஆய்வில் மாவட்ட சுற்றுலா அலுவலர் திரு காமராஜ், கிள்ளியூர் வட்டாட்சியர் திரு ராஜசேகர் மற்றும் துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். நாகர்கோவிலிருந்து சுமார் 43 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பேச்சிப்பாறை அணைக்கு தினமும் ஏராளமான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றன. அணையைச் சுற்றியுள்ள அடர்ந்த மரங்கள், நீல நிறத்தில் காட்சியளிக்கும் பரந்த நீர்ப்பரப்பு மற்றும் மலையிலிருந்து வீசும் குளிர்ந்த காற்று ஆகியவை இங்கு வரும் பயணிகளை வெகுவாக கவர்கின்றன. குறிப்பாக வார இறுதி நாட்களிலும் அரசு விடுமுறை நாட்களிலும் குடும்பத்துடனும் நேரத்தை கழிக்க பலர் பேச்சிப்பாறை அணைக்கு வருகை தருகின்றனர். தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சரின் 2026-2027 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற பேச்சிப்பாறை அணைப்பகுதியில் ₹13 கோடி மதிப்பீட்டில் சுற்றுலா மேம்பாட்டு வளர்ச்சி திட்டப் பணிகள் மேற்கொள்ளப்படும் என அறிவித்திருந்தார்கள். இதற்கான விரிவான திட்ட மதிப்பீடு தயாரிப்பது தொடர்பாக பேச்சிப்பாறை அணைப்பகுதிக்கு சென்று ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். பணிகளை விரைவில் துவக்க துறை சார்ந்த அலுவலர்களுக்கு ஆட்சியர் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாணவர்களின் அறிவியல் திறனை ஊக்குவிப்பதற்காகவும் மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டி புதிய புதிய படைப்புகளை உருவாக்கிட வழிகாட்டும் விதமாகவும் மாணவர்களுக்கு பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் நெக்ஸ்ட் ஜென் குமரி என்ற தலைப்பின் கீழ் அரசு பள்ளிகளைச் சார்ந்த 200 மாணவர்களுக்கு ரோபோட்டிக் சயின்ஸ் ஒர்க்ஷாப் நடைபெற்றது. இதில் அறிவியல் ஆர்வமும் உற்சாகமும் மிக்க பள்ளி மாணவர்கள் 40 பள்ளிகளிலிருந்து வருகை விருந்தனர். நெக்ஸ்ட் ஜென் குமரி திட்டத்தில் முதற்கட்ட அறிவியல் பயிற்சி பட்டறை வெற்றிகரமாக தொடங்கப்பட்டது. இந்நிலையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் மாணவர்கள் அறிவியல் கோட்பாடுகளை புத்தக பாடமாக மட்டும் படிக்காமல் செயல்முறை விளக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ராக்கெட் எவ்வாறு இயங்குகிறது, அதன் உந்து விசை மற்றும் பாகங்கள் என்னென்ன என்பதை அவர்களே நேரில் சென்று பார்க்கும் வகையில் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் தலைமுறைகளின் சிந்தனை முறை மாறிக்கொண்டே வருவதாகவும், எனவே ஆசிரியர்கள் மாணவர்களை தன் நண்பர்களாக கருதி அவர்களின் மனநிலையை புரிந்து கொண்டு வழிகாட்ட வேண்டும் எனவும், வெறும் பாடங்களை நடத்துவதுடன் நிறுத்திவிடாமல் நற்சிந்தனை கொண்ட சிறந்த மாணவர்களை உருவாக்குவதே உண்மையான ஆசிரியரின் கடமை எனவும், அதேபோல இணையதளம், சமூக வலைத்தளங்கள் மற்றும் நவீன AI தொழில்நுட்பங்களை மாணவர்கள் நல்வழிக்கே பயன்படுத்த வேண்டும் எனவும், தோல்விகளைக் கண்டு ஒருபோதும் மனம் தளரக்கூடாது, இஸ்ரோவின் ராக்கெட் பரிசோதனைகள் மற்றும் சந்திரயான் திட்டங்கள் பலகட்ட தோல்விகளை கடந்தே மகத்தான வெற்றியை பெற்றுள்ளதாகவும், அதேபோல மாணவர்களும் தடைகளை கடந்து வாழ்வில் மிக உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் எனவும் ஆட்சித்தலைவர் திரு மு பிரதாப் தெரிவித்தார்.
1: கன்னியாகுமரி மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் வி குமார். தொடர்வது தமிழில் செய்திகள். ஆகாஷவாணி.

செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனக் சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியா தற்போது நவீன அதிவேக ரயில் பெட்டிகளையும் மெட்ரோ ரயில் பெட்டிகளையும் உள்நாட்டிலேயே தயாரித்து வருவதாக கூறியுள்ளார். 50,000 நவீன ரயில் பெட்டிகளும் 2.5 லட்சம் சரக்கு ரயில் பெட்டிகளும் ரயில்வேயில் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார்.

0: உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத்தில் சரக்கு ரயில் போக்குவரத்து வழித்தடங்களை திறந்து வைத்து பேசிய அவர், இந்தியா தற்போது நவீன அதிவேக ரயில் பெட்டிகளையும் மெட்ரோ ரயில் பெட்டிகளையும் உள்நாட்டிலேயே தயாரித்து வருவதாக கூறியுள்ளார். 50,000 நவீன ரயில் பெட்டிகளும் 2.5 லட்சம் சரக்கு ரயில் பெட்டிகளும் ரயில்வேயில் இணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார். உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த ரயில் பெட்டிகள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். சரக்கு ரயில் போக்குவரத்துக்கான தனி வழித்தடம் மூலம் இந்தியாவின் சரக்கு போக்குவரத்து மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கிழக்கு மற்றும் மேற்கு சரக்கு தனி ரயில் வழித்தடங்களில் 430-க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்கள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குஜராத் ஏக்தா நகரில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் விழாவில் 72வது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்குகிறார். மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்டிகல் 370 திரைப்படத்திற்கு சிறந்த திரைப்பட விருது வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரம்மயுகம் திரைப்படத்தில் நடித்த மம்முட்டிக்கும் சந்து சாம்பியன் திரைப்படத்தில் நடித்த கார்த்திக் ஆரியனுக்கும் சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட உள்ளது. ஆர்டிகல் 370 திரைப்படத்தில் நடித்த யாமி கௌதமுக்கு சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட உள்ளது. தமிழ் மலையாளம் தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறந்த திரைப்படங்களுக்கான விருதும் வழங்கப்பட உள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை தலைநகர் கொழும்பு சென்றடைந்தார். பண்டாரநாயக்கே சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் திரு அருணா ஜெயசேகரா, இலங்கைக்கான இந்திய தூதர் திரு சந்தோஷ் ஷா ஆகியோர் அவரை வரவேற்றனர். சமூக வலைதளத்தில் மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா இலங்கை இடையேயான ராணுவ ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக இதில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் கொழும்பில் இந்திய வம்சாவளியினருடன் திரு ராஜ்நாத் சிங் கலந்துரையாட உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. நெல் சாகுபடி 421 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பருப்பு சாகுபடி 117 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுதானியங்கள் 181 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் எண்ணெய் விதைகள் 191 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவிலும் பயிரிடப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கரும்பு சாகுபடி 58 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சகம் கூறியிருக்கிறது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை மூலம் கடந்த 15 மாதங்களில் 5,000 கோடி ரூபாய் இணையதள மோசடிகள் தடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு மே 22ஆம் தேதி தொடங்கப்பட்ட நிதி மோசடி தடுப்பு திட்டம் மூலம் நிதி மோசடிகளை தவிர்க்க முடிந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திட்டம் தொடங்கி முதல் 6 மாதங்களில் 660 கோடி ரூபாய் நிதி மோசடி தவிர்க்கப்பட்டுள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. தொலைத்தொடர்புத்துறையின் நடவடிக்கைகள் மூலம் நிதி மோசடியிலிருந்து நுகர்வோர்களை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம், உரம் மற்றும் சிமெண்ட் போன்ற பொருட்களுக்கு கார்பன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. இந்தியாவில் கார்பன் கடன் வர்த்தக திட்டத்திற்கு அங்கீகாரம் அளித்த பிரிட்டன் ஏற்கனவே இந்தியாவில் கார்பன் வரி செலுத்தப்பட்ட இந்த பொருட்களுக்கு மீண்டும் வரி செலுத்தப்பட மாட்டாது என கூறியுள்ளது. இது ஏற்றுமதியாளர்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. கரியமில வாயு வெளியேற்றம் தொடர்பாக இந்திய ஏற்றுமதியாளர்களின் பொருட்களுக்கு இரட்டை வரி விதிப்பு தவிர்க்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா இளம் தலைவர்கள் கலந்துரையாடல் போட்டிகளில் தமிழக மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பெருமளவில் பங்கேற்க வேண்டும் என மை பாரத்தின் தமிழக இயக்குநர் திரு எஸ் செந்தில்குமார் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேச

0: பேசிய அவர், மனித மூலதனம் மற்றும் உலகளாவிய போட்டித்திறன் ஆகியவற்றை மையமாக கொண்டு இந்த நிகழ்வின் மூன்றாம் பதிப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவித்தார்.
1: விஷ்கித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல், பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் உரையாடுவதற்கான ஒரு நிகழ்ச்சி. இது 5 கட்டமாக நடைபெறுகிறது. முதல் கட்டமாக செப்டம்பர் 1 முதல் செப்டம்பர் 30 வரை ஆன்லைன்ல வினாடி வினா நிகழ்ச்சி நடைபெறும். 2 கட்டமாக இதிலிருந்து வெற்றி பெறக்கூடியவர்கள் எஸ்ஏ காம்படிஷன் எழுதி mybharat.government.in பதிவு செய்ய வேண்டும். இதிலே இருந்து தேர்வு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக 50 பேர் இதிலே தேர்வு செய்யப்பட்டு 4 கட்டமாக மாநில அளவிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வார்கள். சோ அதிலே வெற்றி பெற்று மொத்தமாக தமிழகத்திலே இருந்து 65 பேர் கொண்ட ஒரு குழு தேர்வு செய்யப்படும். தொடர்ந்து புதுடெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்திலே ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம், சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த தினமான அன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் இந்த இளம் தலைவர்களோட உரையாடுவார்கள்.
0: பிரதமரின் ஜன்தன் யோஜனா வங்கிக் கணக்கு திட்டத்தில் நாடு முழுவதும் 59 கோடி மக்கள் இணைந்துள்ளனர். தமிழகத்தின் தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 லட்சம் பேர் இந்த வங்கிக் கணக்கு திட்டத்தில் இணைந்துள்ளதாக பாரத ஸ்டேட் வங்கி மேலாளர் திரு விநாயகமூர்த்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா என்ற வங்கிக் கணக்கு திட்டம் 59 கோடி மக்கள் நாடு முழுவதும் இணைந்துள்ளார்கள். நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏறத்தாழ 3 லட்சம் மக்கள் திட்டத்தில் இணைந்துள்ளார்கள். இந்த திட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அம்சம் என்னவென்றால், ரூபாய் கார்டு என்ற டெபிட் கார்டு வங்கிகள் வழங்குகின்றன. இந்த டெபிட் கார்டில் 2 லட்சத்திற்கான விபத்து காப்பீடு இருக்கிறது. விபத்து நடக்கும் முன்பு 90 நாட்களுக்கு நீங்கள் அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். அது மட்டும்தான் அதில் உள்ள நிபந்தனை. மற்றும் SBY என்ற ஒரு ஆயுள் காப்பீடு பாலிசியும் உள்ளது. அதில் வருடத்திற்கு 20 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அது விபத்து காப்பீடு மட்டும் கிடைக்கும். JJBY என்ற இன்சூரன்ஸ் திட்டமும் உள்ளது. அதில் வருடத்துக்கு 436 ரூபாய் நீங்கள் செலுத்த வேண்டும். அதில் 2 லட்சம் ஆயுள் காப்பீடு உள்ளது.
0: பாகிஸ்தான் அரசு சிறையில் அடைக்கப்பட்ட மனித உரிமை வழக்கறிஞர்கள் இமாம் மசாரி, ஹதி அலி ஆகியோரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என சர்வதேச பொது மன்னிப்பு அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனோ சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் சக நாட்டு வீரர் பிரணாய் ஷெட்டிகரை வென்றார். சென்னையில் நடைபெற்று வரும் துலிப் கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியின் 3வது நாள் ஆட்ட நேர இறுதியில் கிழக்கு மண்டல அணிக்கு எதிராக பேட் செய்து வரும் தெற்கு மண்டல அணி 6 விக்கெட் இழப்பிற்கு 242 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக கிழக்கு மண்டல அணி முதல் இன்னிங்ஸில் 708 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மான் கேஷர்வானி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் பென் சாருஹோனை வென்றார். இந்தோனேஷியாவின் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் திக் விஜய் பிரதாப் சிங் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-3, 6-2 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரேலியாவின் அஸ்வின் ராயன் சர்மாவை வென்றார். மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் ரத்தியும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சீனா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அத்கர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா உலகளாவிய உற்பத்தி மையமாக உருவெடுத்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். நாட்டில் 1086 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் கரீஃப் பருவ சாகுபடி நடைபெற்று வருவதாக மத்திய வேளாண் அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் எஃகு, அலுமினியம் போன்ற பொருட்களுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வரி விலக்கு அளிக்க பிரிட்டன் முடிவு செய்துள்ளது. வியட்நாம் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரோனோ சௌஹான் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. தொடர்வது பண்ணை செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் மண்வளம் குறித்த தகவல்கள் தருகிறார் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் பி கிறிஸ்டி நிர்மலா மேரி அவர்கள்.
3: மண்புழுனுடைய முக்கியமான பங்கு என்ன பண்ணும்னா, மேல இருந்து கீழே போகும். அதாவது நம்மளுடைய மேல் பரப்பு மண் இருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்காது உள்ள

0: உள்ள போயிட்டு என்ன பண்ணும்னா, கீழே இருக்க செரிமானமாகாத, அதாவது இங்கிலீஷ்ல வந்து அன்டிகம்போஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது செரிக்க கூடாத பொருட்கள்லாம் நம்ம மண்ணில் அதிகமா இருக்கு. அப்படி அந்த பொருட்களை என்ன பண்ணும் அப்படின்னா, அது தன்னுடைய குடலுக்குள்ள எடுத்துட்டு போய் செரிமானம் பண்ணி மறுபடியும் வந்து என்ன பண்ணும்னா, வெளியே வந்து அதை வந்து ஒரு நல்ல ஒரு சாலியபிளா ஈஸியா பயிருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக அதை வந்து மாத்துது. அதை பொதுவா எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய மண் வளம் வந்து ஒரு நல்லா இருக்கு, மண் நல்ல வளமுள்ளதா இருக்கு அப்படின்னா, அதுல கண்டிப்பாக நம்மளுடைய விவசாயினுடைய நண்பனாகிய மண்புழு இருக்கணும், இருக்கும் இந்த காலகட்டத்தில் இல்லை. ஆனால் அதை நம்ம எப்படி மேம்படுத்தலாம் அப்படின்னா, கண்டிப்பாக இயற்கை உரங்களை வந்து கண்டிப்பாக போடும்போது மட்டும்தான் அந்த மண்புழுனுடைய உற்பத்தி அதிகரிக்கும். மண்புழு வந்து உற்பத்தி அதிகரிக்கணும்னா, நம்மளுடைய குப்பை கூளங்கள் சருகுகள், அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஃபார்ம்யார்ட் மெனியூன்னு சொல்லுவாங்க, அதாவது உரங்க உரக்கிடங்குகள் இருக்குது. முந்தி காலத்தில் என்ன பண்ணாங்க, ஆட்டடை மாட்டடை இதெல்லாம் போட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கடுத்து தக்கை பூண்டு கொளிஞ்சி இதெல்லாம் போட்டு உழுகும்போது கண்டிப்பாக அந்த மண்புழுக்கள் வந்து வளர்றதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. ஆனா இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் நான் கம்ப்ளீட்டா மறந்துட்டோம், கம்ப்ளீட்டா மறந்து இயற்கையவே மறந்துட்டு வெறும் செயற்கைக்கு போனாதான் நம்மளுடைய அது பெரிய மிஸ்டேக். அதனாலதான் மண்புழுக்கள் வந்து வளர்றதுக்கு கண்டிப்பாக அது ஆர்கானிக்னு சொல்லுவோம். ஆர்கானிக்ன்றது கரிம கார்பன். எதுல இருக்கு அப்படின்னா, குப்பை கூளங்கள்ல இயற்கை உரங்கள்ல இருக்கு. அது வந்து அதை எடுத்துக்கிட்டு அது வந்து சாப்பிட்டுட்டு தான் அது வளரும். இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபார்மர்ஸ் போறாங்க, போய் கடையில வாங்குறாங்க, உடனே ஒரு உழுது விட்டோன்னா உரத்தை போடுறோம், உரத்தை போட்டோம்னா அது பயிர் எடுத்துக்கிறது. அடுத்து பார்த்தா கடைசியில பார்த்தா ஒரு பேரன் லேண்ட் மாதிரி, அதாவது ஒரு பிரசவமான ஒரு பொண்ணு மாதிரி ஆயிடுது. ஏன்னா எல்லாத்தையும் அது இழந்து விட்டு வெறுமனா ஒன்று ஒரு நியூட்ரியன் சத்துக்கள் இல்லாத ஒரு நிலையில இருக்குது. இந்த காலகட்டத்தில் இப்படி நம்ம ரசாயன உரங்களை வந்து இடும்போது கண்டிப்பாக மண்புழுனுடைய உற்பத்தி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா கிரஸ்டிங் ஆயிடும், காம்பாக்ட் ஆயிடும், அந்த சாயிலுடைய அந்த பொளபொளப்பு தன்மை எல்லாம் இழந்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை இல்லாமல் இயற்கை உரங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் நம்ம போடணும், போட்டா தான் மண்புழுடைய உற்பத்தி வந்து அதிகரிக்கும். ஆனா இந்த காலகட்டத்தில் நம்மள விவசாயிகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நம்மளுடைய பால் எல்லா மாடுகளுடைய எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சிட்டு வருது. நம்மளால போட முடியாட்டையும் அட்லீஸ்ட் மண்புழு உரங்கள்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலையும் உற்பத்தி ஆக்கி விற்கிறாங்க. அது என்ன செய்யறாங்கன்னா, மண்புழுக்களை வந்து தேவையில்லாத குப்பை கூளங்கள் சருகள் எல்லாத்தையும் போட்டு அதை வந்து ஒரு உரமாக ஒரு 60 நாள்ல ஒரு உரமா மாத்தி கொடுக்கறோம். அந்த உரங்களை நம்ம இடும்போது கண்டிப்பாக மண்புழுனுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப வந்து எல்லாரும் வந்து அந்த மண்புழு உரத்தை ஈவன் மாடி தோட்டத்துக்கு போடுறாங்க, இன்னும் எல்லா தோட்டங்களுக்கு போடுறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வயல் நிலங்களுக்கு போடும்போது அந்த மண்புழுக்களை கொண்டு நம்மளே வீட்டில் வந்து தேவையில்லாத குப்பைகளை நம்ம வந்து மாற்றி ஒரு கம்போஸ்ட் உரமாக நம்ம மண்புழு உரத்தை போடும்போது கண்டிப்பாக மண்புழுக்களுடைய எண்ணிக்கை கண்டிப்பாக வளரும்.
1: அதாவது இப்ப நீங்க சொல்லும் போது மாடி தோட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னீங்க. அதுவும் முக்கியமா நகர பகுதிகளில் அதிக அளவுல இந்த மண் வளத்தை பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மாடி தோட்டத்துல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஆனா அதே ஆர்வம் வந்து குறைந்த கால இடைவெளியில அதுக்கப்புறம் மாறி போயிருது. அப்படி இருக்க சமயங்கள்ல இந்த மண் வளம் அப்படின்றது, அது முக்கியமா இந்த மண்புழு உரை பத்தி சொல்லும் போது, இந்த மாடி தோட்ட அமைப்பாளர்களுக்கு இந்த மண்புழு உரத்தை எந்த அளவுக்கு சுலபமா, அதுவும் நகர பகுதிகளில் இருக்கவங்களுக்கு சுலபமா தயாரிப்பதற்கு வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு, அதுவும் இந்த காலகட்டத்தில் நெகிழி அப்படின்றது வந்து ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு வந்து அது பெருகி போயிட்டு இருக்கு, அதை எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணும், ஏன்னா இந்த மண்வள நாள் அப்படின்றது நகரங்களுக்கான ஒரு முன்னாய்ப்பாக இருக்கணும் அப்படின்றது தான் செயல்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதை பத்தி சொல்லிருங்க.
0: கொண்டாடுகின்ற மண் தினமானது ஹெல்த்தி சாயில் ஃபார் ஹெல்த்தி சிட்டிஸ்ன்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. இதுல வந்து என்னன்னா, ஹெல்த்தி சிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மக்களுடைய ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமா நாங்க கருதுறோம். அதுக்கு அதுதான் ஃபோக்கஸ் பண்ணி போகுது. ஹெல்த்தி சாயில் ஹெல்த்தி சிட்டி அப்படின்றது வந்து என்னன்னா, நம்மளுடைய நகரங்கள்ல தான் அதிகமா கார்பன் டை ஆக்சைடு ப்ரொடக்ஷன் பண்ணப்படுது. கார்பன் டை ஆக்சைடு சொல்றது மீத்தேன் சொல்றாங்க. அந்த கேசஸ் எல்லாம் வந்து கிரீன் ஹவுஸ் கேசஸ் சொல்லுவாங்க. இந்த கேசஸ் வந்து நகரங்கள்ல தான் அதிகமாக வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது.
2: இன்றைய பண்ணை செய்தியில் இதுவரை மண்வளம் குறித்த தகவல்கள் வழங்கினார் மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் பி கிறிஸ்டி நிர்மலா மேரி அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய பண்ணை செய்தி.
3: நேரம் 7:30. நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகு, ஏப்பல முத்தழகு, உள்ள வீட்டுக்குள்ள இருக்கியா இல்லையா?
5: யாரு இம்புட்டு சத்தமா கூப்பிடுறாங்க? கையிலக்கா குரல் மாதிரி இருக்கே.
4: அட, கொஞ்சம் வெளியில தான் மாப்பிள்ள.
5: ஆமா, கையிலக்காவே தான். இன்னைக்கு என்ன பஞ்சாயத்துன்னு தெரியலையே. வாங்க கையிலக்கா, உள்ள வாங்க.
4: இங்க பருப்புள்ள, நான் ஒன்றும் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வரல, ஏதோ மாயாஜலம் காட்டுறீங்களாமே.
5: என்னக்கா சொல்றீங்க?
4: உங்களுக்கும் எங்களுக்கும் ஏதோ வாய்க்கா தகராறு இருக்க தான் செய்யுது. ஆனால் அதுக்குன்னு ஏதோ புது வித்தையெல்லாம் காட்டி உங்கள் வயலில் நின்று வேடிக்கை பார்த்த என் பிள்ளைய பயமுறுத்தி அனுப்பியிருக்கீங்களே.
5: பயமுறுத்தி அனுப்பணுமா? அக்கா, நீங்கள் சொல்றது எனக்கு ஒன்றுமே புரியலை.
4: உங்கள் வயக்காட்டு வரப்பு மேலே என் மவன் நடந்து போயிட்டு இருந்திருக்கா. அப்போ திடீர்னு அவன் தலை மேலே ஏதோ பறந்து வந்து பயம் காட்டியிருக்கு. அங்கே ஓட்ட முடிஞ்ச வந்தான், நேராக ரூமுக்குள்ளே போய் போர்வையை போத்திக்கிட்டு படுத்த வந்தான், இன்னும் எழும்பலை.
5: ம், சரியா போச்சு, போங்க. நீங்கள் சொல்ல வர்றது இப்போ தான் எனக்கு புரியுது. இதுக்கு தான் இம்புட்டு கோவமா?
4: என்ன பிள்ள இம்புட்டு சாதாரணமாக சொல்கிற?
5: அக்கா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் மாயாஜாலமும் இல்லை, மந்திரமும் இல்லை. அதுக்கு பேர் தான் ட்ரோன்.
4: என்னது, ட்ரோனா?
5: ஆமாங்க்கா, நீங்கள் நம்ம மாயாண்டி அண்ணன் கல்யாணத்துக்கு வந்தீங்க தானே?
4: ஆமாம், வந்தேன். அதுக்கு என்ன இப்போ?
5: அங்கனே மேலே அங்குட்டு இங்குட்டுமா ரெக்க வச்சு சின்னதாக ஒன்று பறந்துட்டு இருந்துச்சே.
4: அட, ஆமாம், அது ஏதோ படம் பிடிக்கிற மிஷினில் சொன்னாங்க.
5: ம், அதே தான்க்கா.
4: ஆமாம், அது உன் வயலில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு?
5: எங்கள் வயலில் அது பூச்சி மருந்து தெளிச்சிக்கிட்டு இருந்துச்சு.
4: வயலில் பூச்சி மருந்து தெளிக்குதா? என்ன புள்ள சொல்கிற நீயே?
5: அக்கா, கொஞ்சம் பொறுங்க, நீங்கள் இப்படி உள்ளே வாங்கலை.
4: நான் ஒன்றும் உள்ளே வரல, என்னன்னு இங்கே நின்று சொல்லு.
5: அட, வாங்கக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நமக்குள்ளே சண்டை சச்சரவு? இருக்கிற வரைக்கும் ஒத்துமையாக இருப்போம்.
4: ம், அதுவும் சரிதா, இருப்புள்ள வாரேன். ஆமாம், எதுக்கு இப்போ இந்த ரேடியோ கொண்டார?
5: ட்ரோனு எங்கள் வயலில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னு கேட்டிங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கத்தான்.
4: அப்படியா?
5: ஆமாக்கா, இப்போ ரேடியோவில் அது சம்பந்தமான விவரம் தான் வரப்போகுது. வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் பற்றி சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க. கவனமாக கேளுங்க.
1: சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, கல்யாணமாக இருக்கட்டும், காது குத்தாக இருக்கட்டும், ஒரு பள்ளி ஆண்டு விழாவாக இருக்கட்டும், எங்கே நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே நம்ம தலையை சுற்றி ஒரு கேமரா சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆளே இல்லாத ஒரு குட்டி கேமரா. எதுக்கு, ஏன் அப்படின்னு அக்கம் பக்கத்தெல்லாம் நம்ம விசாரித்து பார்த்தோம்னா அதுக்கப்புறம் தான் தெரியும், அதுக்கு வந்து ட்ரோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த ட்ரோனு? ஆளும் இல்லை, எதுவும் இல்லை, ஆனால் கேமரா மட்டும்தான் இருக்குது. வீடியோவுக்கு நம்ம யூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கோவிட் காலகட்டத்தில் ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு எடுத்து போகிறதுக்கு அட்வான்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி பார்த்திங்கன்னா, ஏன் ஒரு வயல்வெளியில் ஒரு ட்ரோன் வந்து ஒரு ஸ்ப்ரே பண்ணிகிட்டு இருக்கு. என்னடா, வீடியோ தானே எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, கேமராவுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வயலில் என்னத்தையோ தெளிச்சிக்கிட்டு இருக்குதே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. ஏன் திடீர்னு ட்ரோன் வந்து வயலுக்கு வரணும்? வயல்வெளிக்கும் ட்ரோனுக்கும் என்ன சம்பந்தம்? எளிமையாக விவசாயிகளுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்களேன்.
6: இந்த ட்ரோனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அது ஒரு கருவி. அந்த கருவி மூலயமா வெறும் படம் மட்டும் பிடிக்கிறது இல்லாமல் இது முக்கியமாக விவசாயிகளுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது வந்து எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ வந்து நம்ம குறிப்பிட்ட காலமாக ஆட்கள் எல்லாருமே சிட்டியை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க, அதனால் பூச்சி மருந்து அடிக்க ஆட்கள் இல்லை. அதனால் வந்து இப்போ ட்ரோன் தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க. இன்னொன்று வந்து நிலம் அளக்கலாம், நம்ம வந்து சர்வே பண்ணலாம். அடுத்து வந்து மூணாவது பார்த்திங்கன்னா, இதில் வந்து கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவு வந்து வாடிப்பு இருக்குது அதுவும் நீங்கள் பார்க்கலாம். நாலாவது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். இந்த ட்ரோன் வச்சு நீங்கள் கேமரா மூலயமா இமேஜை கேப்சர் பண்ணி அந்த க்ராப்ஸ்

0: எல்லாம் எப்படி நம்மளுக்கு வளர்ந்துருக்கு, நெல் எப்படி வளர்ந்துருக்கு, எந்த இடத்துலலாம் வாடி இருக்கு, இது மூலயமா நீங்கள் வந்து சர்வே பண்ணலாம், அண்ட் மானிட்டரும் நீங்கள் பண்ணலாம்.
1: அப்போ நான் என்னோடய செல்ஃபோன்லேருந்தே பார்த்துக்கலாமா, எங்கே வேணாலும் பார்த்துக்கலாமா என்னோடய பயிரெலாம் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு?
0: கண்டிப்பாக, இது ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ட்ரோன் பைலட் இருந்தால் போதும். இது மூலயமா நீங்கள் உங்கள் ட்ரோனை உங்கள் வயல்வெளியில் நீங்கள் பறக்க வச்சு நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே கருவி மூலயமாகவே நீங்கள் கேமரா மூலயமா நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் அடிஷ்னலாக நீங்கள் வந்து அந்த ஃபோட்டோ உங்கள் வயல்வெளியில் உள்ளது எல்லாமே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து மந்த்லி வைஸ்லாம் டே வைஸ் நீங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குது அப்படி நீங்கள் ட்ரோன் மூலயமா அந்த படம் மூலயமா நீங்கள் பார்க்கலாம்.
1: அது நம்ம கையில் ஒரு ரெக்கார்டு இருக்கும் எப்போதுமே இந்த ட்ரோனை யூஸ் பண்ணுறதுனால.
0: கண்டிப்பாக.
1: சரி, இப்போ பாரம்பரியமாக நாங்கள் மருந்து தெளிச்சிக்கிட்டு தான் இருக்கோம், கையில் தெளிக்கிறோம், அதில் கையில் அப்படியே உரத்தை போடுறோம். இப்போ ட்ரோனில் தெளிக்கிறதுக்கும் அந்த பாரம்பரியமாக இருக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்?
0: பாரம்பரியமாக பார்த்தீங்கன்னு வைங்களேன், இது ரொம்ப நேரம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். இதே ட்ரோன் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து கம்மியாக தான் எடுத்துக்கும். உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனில் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் 20 ஏக்கர் நீங்கள் வந்து மருந்து தெளிச்சிடலாம்.
1: ஒரு நாளில் 20 ஏக்கர் கவர் பண்ணிடலாம்.
0: அது வந்து குறைஞ்சபட்சம் தான் சொல்கிறேன், 20க்கு மேலேயே நம்ம கவர் பண்ணலாம்.
1: சரி, அப்போ எந்த வகையான விவசாய நிலங்களுக்கு இந்தந்த ட்ரோன்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை இந்த ஒரு ட்ரோனை வச்சே எல்லா விவசாய நிலங்களுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு இருக்கா, வகைகள் இருக்கா ட்ரோனில்?
0: ட்ரோனில் வந்து நிறைய வகைகள் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர், அதாவது அந்த நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கிறீங்களே ட்ரோனோட வெயிட் வந்தும் வேரி ஆகிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் கெப்பாசிட்டி, இப்போ நம்ம பூச்சி மருந்து அடிக்கும் போது பேக்கில் வந்து நம்ம முதுகில் வந்து டேங்க் மாட்டியிருப்போம், அதே டேங்க்கு தான் வந்து அந்த ட்ரோனு கீழேயும் மாட்டியிருப்பாங்க, பொருத்தப்பட்டிருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 15 லிட்டரும் இருக்குது, 10 லிட்டரும் இருக்குது, கெப்பாசிட்டி உள்ளதும் இருக்குது. அது மூலயமா பூச்சி மருந்து எல்லாமே வயல்களில் நம்ம எல்லாமே தெளிப்பாங்க.
1: இப்போ உரமாக இருக்கட்டும் பூச்சி மருந்தாக இருக்கட்டும் எதுக்கு வேணாலும் நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறீங்க. இப்போ நிறைய பேர்த்துக்கு தோணும், ட்ரோன்லாம் வச்சு பறக்க விட்டு விவசாயம் பண்ணுறான்ப்பா, பெரிய விவசாயியாக இருப்பாராட்டுக்கு, நம்மளாம் சின்ன விவசாயி குறு விவசாயி, நம்மளாம் இந்த சைடு போக முடியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். என்கிட்ட ஒரு 1 ஏக்கர் தான் இருக்குது, ஒரு 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்குது, நான் வந்து ட்ரோனை பயன்படுத்த முடியுமா, எல்லோரும் இதை பயன்படுத்தலாமா?
0: நிச்சயமாக யார் வேணால் பயன்படுத்தலாம்.
1: அப்போ அந்த செலவும் எவ்வளோ ஆகுன்னு சொல்லிட்டீங்கன்னா வசதியாக இருக்கும்.
0: இது வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் நீங்கள் வாங்குறீங்களே கிட்டத்தட்ட அதோட கம்மியாக தான் இருக்கும் இந்த வேலை எல்லாமே. இதுக்கு வந்து மானியமும் தராங்க கவர்மெண்ட்லேருந்து எல்லா விவசாயிகளுக்கும், விவசாயத்தை விடக்கூடாதுக்காக இதை கண்டிப்பாக இது எல்லாம் சப்சிடி எல்லாமே கவர்மெண்டில் எல்லாமே உங்களுக்கு சலுகைகளும் உண்டு. நீங்கள் தாராளமாக ட்ரோன் யார் வேணால் வாங்கலாம், இதை நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தணும். இப்போ வந்து நீங்கள் ட்ரோன் எல்லா விவசாயிகளும் இந்த ட்ரோனை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்களே ஆப்ரேட் பண்ணலாம். இதில் வந்து எல்லாமே சரிசமமாக வந்து எல்லா இடத்துலையும் பூச்சி மருந்து எல்லா இடத்துலையுமே இது தெளிக்கும். இதே மனுஷனாக இருந்தாங்கன்னா ஒரு இடத்துல அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல கம்மியாக இருக்கும், இது ஈவனாக எல்லா இடத்துலையும் நம்ம அந்த ஸ்ப்ரே வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது.
1: இப்போ ட்ரோன் இப்போ நார்மலாக நான் ஒரு விவசாயியை இப்போ அடிக்கும்போது அவர் ஒரு அளவு யூஸ் பண்ணுவார், இப்போ ட்ரோனில் நம்ம ஒரு அளவு நீங்கள் சொன்னீங்களே ஒவ்வொரு டேங்குக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்குன்னு, எது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: இதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மருந்து அளவு, அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். இதில் வந்து லேபிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அதாவது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்பர்ட் இல்லைனா அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் அவங்களோட ஆலோசனையை வச்சு நீங்கள் இந்த மருந்தை கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா உபயோகப்படுத்தினீங்கன்னா அந்த பயிர் வந்து செழிப்பாக வளரும்.
1: இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க பயிர்களை வந்து கண்காணிக்கிறதுக்கு கூட ட்ரோன் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கரும்பு வச்சுருப்பாங்க, சோளம் வச்சுருப்பாங்க, நெல் வச்சுருப்பாங்க, இல்லை கீரை கூட போட்டிருப்பாங்க. அப்போ ஒவ்வொன்றுக்கும் அந்த உயரங்கிறதே வேரி ஆகும், ஒவ்வொன்றுக்கும் காலம் வேறு வேறு, எல்லாத்துக்குமே இதை பயன்படுத்தி கண்காணிக்க முடியுமா?
0: கண்டிப்பாக. இல்லை எல்லா எந்த கரும்பாக இருக்கட்டும், நெல்லாக இருக்கட்டும், மிளகாய், தக்காளி, எந்த வகை பயிராக இருந்தாலும் சரி, இந்த ட்ரோனை நம்ம வந்து மேலே பறக்க வச்சு அது மூலயமா நம்ம மானிட்டர் பண்ணலாம், கண்காணிக்கலாம்.
1: ஓகே, இப்போ சொல்கிறீங்க ட்ரோன் இந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த தொழில்நுட்பம் பொருளாதார ரீதியாக சாத்தியமாக எவ்வளவு செலவாகும் ஏக்கருக்கு நம்ம ட்ரோன் பயன்படுத்தும் போது?
0: இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களால் ட்ரோன் வாங்க முடியலன்னா உங்கள்கிட்ட உள்ள சர்வீஸ், அதாவது ட்ரோன் சர்வீஸ், சில பேர்லாம் வந்து டிராக்டர் வாடகைக்கு விடுவாங்க, அதேமாதிரி ட்ரோனுமே 1 ஏக்கருக்குன்னு அவங்க வந்து வாடகைக்கு விடுவாங்க ட்ரோனு, அவங்களே ட்ரோன் பைலட்டும் வந்துடுவாங்க. அதுக்கு இப்போ எப்படி டிராக்டருக்கு டிரைவர் வராங்களோ அதே மாதிரி ட்ரோன் வந்து ஓட்டுறதுக்கு அதுக்கு பைலட் வந்துடுவாங்க, அவங்களே அதை வந்து ஃபுல்லாக பூச்சி மருந்து அடித்து கொடுத்துருவாங்க. 1 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க.
1: இப்போ ஒரு விவசாயி வந்து நான் வந்து ட்ரோன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு, அதுக்கு முன்னாடி அவர் வந்து பயிற்சி எடுத்துகிட்டு வாங்குறது நல்லதா, இல்லை வாங்கினதுக்கு அப்புறம் பயிற்சி எடுக்கிறது நல்லதா? ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்கிடுவாங்க, வண்டி மாதிரி தான், வாங்கினதுக்கு அப்புறம் பழகுவாங்க, அது கிட்டத்தட்ட அது பாசிட்டிவாக முடியுமாங்கிறது டவுட்டு தான். ஒரு ட்ரோன் வாங்கணும் அப்படின்னா பயிற்சி எடுத்துகிட்டு வாங்குறது நல்லதா, அப்படி எடுக்கிறதா இருந்தால் எங்கே பயிற்சி எடுக்கணும், எப்படி எடுக்கணும், அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லுங்கள்.
0: பயிற்சி எடுத்துகிட்டு தான் அவங்க

0: ட்ரோன் வாங்கணும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கார் ஓட்டுற மாதிரி தான், எடுத்தோடனே நம்ம வந்து ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் நம்ம ட்ரைனிங் வேணும். நமக்கு ட்ரைனிங் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. கண்டிப்பாக பயிற்சி எடுத்துகிட்டு பண்ணுறது தான் நல்ல ஒரு விஷயம்.
1: ஓகே, இப்போ நான் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு விரும்புகிறேன், அதுக்கு ஏதாவது அடிப்படை தகுதிகள் இருக்கணுமா? இந்த தகுதியெல்லாம் இருந்தால் தான் அந்த ட்ரோன் பைலட் அப்படிங்கிற கோர்ஸை முடிக்க முடியுமா?
0: ஆர்வம் இருந்தால் போதும், கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் இருந்தால் கண்டிப்பாக அவங்க ட்ரோன் பைலட் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். நிறைய இளைஞர்களும் இப்போ வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க, நான் கூட பயிற்சியும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அவங்களுக்கு.
1: ஓகே, இப்போ வந்து எல்லாம் பயிற்சியெலாம் எடுத்துகிட்டு நம்ம ஒரு களத்தில் ஒரு புதுசாக ஒருத்தர் இறங்குறாரு, அந்த ட்ரோனை யூஸ் பண்ணும்போது அந்த ட்ரோன் ஆப்ரேட்டர் வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பு நடவடிக்கைகளோட வேலை செய்யணும்?
0: முதல் விஷயம், சுற்றி மின் கம்பிகள் இருக்குதான்னு பார்க்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். இரண்டாவது, சுற்றி மரங்கள், பெரிய மரங்கள் இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். மூணாவது வந்து பார்த்தோன்னா, அது நம்ம ட்ரோன் பறக்க விடும்போது பக்கத்தில் யாராச்சும் ஆட்கள் இருக்கிறாங்களா, ஒரு 5-10 மீட்டராச்சும் அவங்க தூரம் இருந்து தான் அவங்க டிரைவ் பண்ணணும்.
1: ஓகே, இப்போ வந்து ஒரு ட்ரோனை இயக்கணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் அது தாக்கு பிடிக்கும் அந்த ட்ரோன்? நான் வந்து இப்போ பூச்சி மருந்து தெளிக்கிறேன் ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா ஒரு பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டுனா எவ்வளோ நேரம் இயக்கலாம் அது?
0: ஒரு ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 hour நீங்கள் டிரைவ் பண்ணலாம். அதாவது அந்த பேட்டரி கெப்பாசிட்டியை பொறுத்தும் அந்த டிரைவிங் டைம் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது அந்த பறக்கிற நேரம், ஃப்ளையிங் டைம் சொல்லுவாங்க, அது அது மாதிரி அதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கும் ஒரு மணி நேரம் ஆகும்.
1: ஒவ்வொரு ட்ரோனுக்கும் ஒவ்வொரு விலை அப்படின்னு இருக்கா? அந்த இந்த விவசாயம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரோன் தான் அப்படியா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மாறுமா?
0: ஒரு ட்ரோனுமே கண்டிப்பாக மாற்றம் இருக்குது. ஏன்னா இதில் வந்து பார்த்தோன்னா 10 லிட்டர் இருக்குது, 15 லிட்டர் இருக்குது. அது மாதிரி அந்த ட்ரோனோட வெயிட்டு, அதோட ட்ரோனோட ஸ்பீடுன் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி விலைகள் மாறும்.
1: சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன் யூஸ் பண்ணுறோம், மழை ஹெவியாக ரெயின் இருக்குது, இல்லை ஒரு வெப்பம் அதிகமாக இருக்குது, ஒரு இயற்கை சூழ்நிலை சரியில்லை, வானிலை சூழ்நிலை சரியில்லை அப்படின்னாலும் இந்த ட்ரோனை இயக்க முடியுமா, இல்லை அந்த நேரங்களில் இயக்க முடியாது அப்படி ஏதாவது?
0: முதல் விஷயம், இந்த ட்ரோனை பறக்க வைக்கணும்னா முதல் விஷயம் வந்து பார்க்கணுன்னா காற்றழுத்தம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதுக்கே நீங்கள் வந்து அந்த ட்ரோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் ஸ்பீடு எவ்வளோன்னு மெஷர்மெண்ட் வந்து நமக்கு காமிக்கும். நம்ம அந்த குறிப்பிட்ட விண்ட் ஸ்பீடு போது தான் நம்ம வந்து பறக்க வைக்கணும். நம்ம காற்றழுத்தம் அதிகமாக இருக்கும்போது நம்ம ட்ரோனை பறக்க வச்சோன்னா ட்ரோன் ஒரு பக்கம் போவோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, காற்று ரொம்ப அடிக்கும்போது நீங்கள் வந்து பூச்சி மருந்து தெளிக்கும் போது அது எல்லாமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகாது. குறிப்பாக மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பூச்சி மருந்து அடிக்கும் போது அப்போ வந்து மழை பெஞ்சதுன்னா நம்ம அந்த பூச்சி மருந்து அடித்ததே அர்த்தமில்லாமாயிடும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, காற்று அதிகமாக இருக்கும்போது நமக்கு அந்த பூச்சி மருந்து கரெக்டாக நமக்கான டார்கெட்டாக அந்த இடத்துல வந்து விழாது, மற்ற இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும், ஒரு ஈவன்னா பூச்சி மருந்து தெளிக்காது. அதனால் நம்ம வானிலை மோசமாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம தவிர்க்கலாம்.
1: ஒரு ட்ரோன் ஒரு விவசாயி வாங்குறாரு, என்னென்ன அம்சங்கள்லாம் பார்க்கணும், எதெல்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி செக் பண்ணிவிட்டு வாங்கணும்?
0: முதல்ல வந்து பார்த்தோன்னா நம்ம டேங்க் கெப்பாசிட்டி நமக்கு எவ்வளோ தேவை அதுன்னு பார்க்கணும். இரண்டாவது, அதோட ஃப்ளையிங் டைம் எவ்வளோ நேரம் நம்ம பார்க்கணும், அது எவ்வளோ நேரம் வந்து மேலே பறக்குது. நமக்கு மினிமம் வந்து ஒரு 1/2 hour இருந்தால் போதும், 15 நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு ஏக்கர் நம்ம கவர் பண்ணிடலாம். இப்போ அரை மணி நேரம் போச்சுன்னா நம்ம 2 ஏக்கர் கவர் பண்ணலாம். அது மாதிரி மூணாவது வந்து பேட்டரி, நமக்கு எத்தனை பேட்டரி நமக்கு தேவைப்படும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நாலாவது வந்து பார்த்தா அதோட குவாலிட்டி, அந்த குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த ட்ரோனோட குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அது வெயிட்டு, அது மாதிரி நம்ம எந்த இடத்துல போனாலும் அந்த ட்ரோனோட குவாலிட்டி 4வது பார்க்கணும். 5வது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரொப்பலர், அதாவது அந்த ரெக்கைகள்னு சொல்லுவாங்க, அந்த ரெக்கைகளும் நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம்.
1: சரி, ஒரு ட்ரோன் வாங்கிட்டோம், நம்ம பயன்படுத்திட்டோம், என்னென்ன மாதிரியான பழுதுலாம் வரும், என்னென்ன ப்ராப்ளம் வரும் அதில், அதை எப்படி சரி பண்ணிக்கணும்?
0: இப்போ ட்ரோன் பறக்கும்போது எங்கேயோ ஒரு இடத்துல இடிச்சிடுச்சு, நம்ம தெரியாதனமாக இடிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ அந்த ப்ரொப்பலர்னு சொல்லுவோம் அந்த ரெக்கைகள், அது வந்து நம்ம எக்ஸஸாக நம்ம அதிகமாக ஒரு ரெண்டு மூணு நம்ம வந்து சர்ப்ளஸாக வச்சுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பேட்டரி, பேட்டரியும் கொஞ்சம் நமக்கு வேணும். ஒரு பேட்டரி ஒரு அரை மணி நேரம் வரும் குறைஞ்சபட்சம். எக்ஸ்ட்ரா நம்ம வாங்கிட்டோன்னா நம்ம ரொட்டேஷனில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
1: ஓகே, இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு பயிற்சி கொடுத்துருப்பீங்க, நிறைய விவசாய களங்களுக்கெல்லாம் போயிருப்பீங்க, டெமோலாம் காமிச்சிருப்பீங்க. அப்போ விவசாயிகள் எழுப்புற சந்தேகம் என்னென்ன சந்தேகம் உங்கள்கிட்ட கேட்குறாங்க?
0: எங்களால் இந்த ட்ரோன் வாங்க முடியுமாப்பா?
1: இது அவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க?
0: தாராளமாக அது கண்டிப்பாக வாங்கலாம், இது நாங்கள் மட்டும்தான் வாங்க முடியும்னு கிடையாது, நீங்களும் வாங்கலாம்.
1: இல்லை கண்டிப்பாக இதுக்குன்னு ஒரு லைசன்ஸ் இருக்குதா, இதுக்கு ஒரு தகுதி சான்றிதழ்னு நம்ம கண்டிப்பாக வாங்கியிருக்கணுமா இதை இயக்கிறதுக்கு?
0: டிஜிசிஏ அப்ரூவ்ட் ஆர்பிடிஓ லைசன்ஸ் நம்ம வாங்கணும்.
1: அது கம்பல்சரி, எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வாங்கணும் விவசாயி.
0: கண்டிப்பாக நம்ம ட்ரோன் இப்போ பறக்க வைக்கணுனாலும் நம்ம ட்ரோன் ஆப்ரேட் பண்ணாலும் நம்ம அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும். எப்படி நம்ம கார் லைசன்ஸ் வாங்குறோமோ அதே மாதிரி அந்த ட்ரோன் பறக்க வைக்கிறதுக்கு அந்த லைசன்ஸ் நம்ம வாங்கணும்.
1: இப்போ சிவசக்தியை வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணால் தொடர்பு கொண்டா இது பற்றின சந்தேகங்கள்லாம் சொல்லுவார் அப்படியா?
0: தாராளமாக நீங்கள் எந்த நேரத்தில் வேணால் கால் பண்ணலாம். என்னோட அலைபேசி எண் 90025

0: பூஜ்ஜியம் இரண்டு ஒன்று இரண்டு தொண்ணூற்றி மூணு. ட்ரோன் சம்பந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் எனக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: ஓகே, இப்போ உங்களை மாதிரி இளைஞர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க இளைஞர்களுக்கு ஒரு எண்ணம் தோணும், சரி நம்மளும் வந்து ட்ரோனை கற்றுக்கலாம் விவசாய நிலங்களுக்கு. இப்போ உங்களை மாதிரியே ஒரு விஷயத்தை கற்றுட்டு அதை வந்து விவசாயிகள் சைடு நம்ம கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னவாக இருக்கும்? ஏன்னா இது வந்து ஒரு பெரிய செலவு பண்ணி தான் இதை பண்ணணுமா, அதெல்லாம் கிடையாது நார்மலாக இருக்கிறவங்க கூட அதை கற்றுக்கலாம், அந்த மாதிரி என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க?
0: இதுக்கு அவ்வளோ பெரிய செலவெல்லாம் ஆகாது, கட்ட முடியும் இந்த ஃபீஸ் எல்லாமே. இது நீங்கள் தாராளமாக சின்ன பசங்க இளைஞர்கள் முக்கியமாக அவங்கெல்லாம் வந்து விவசாயம் குடும்பத்துலேருந்து வந்தவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை வந்து கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து விவசாயத்துக்கு வந்து உதவி பண்ணணும். இந்த ஒரு சின்ன ஒரு காரணத்தினால அவங்க விவசாயத்தை விட்டு போயிடக்கூடாது. அதனால் இப்போ வர இளைஞர்கள் எல்லாருமே, அதுவும் முக்கியமாக இந்த விவசாயம் பேக்ரவுண்ட்லேருந்து வரவங்க, இதை நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக இருந்து இது நீங்கள் விவசாயத்தை மேலும் நம்ம கொண்டு போகணும். இந்தியாவோட முதுகெலும்பே நம்ம விவசாயம்தான், அதை என்றைக்கும் விடக்கூடாது, அதை நம்ம காப்போம்.
2: என்ன கயலக்கா, வேளாண்மையில் ட்ரோன்களின் பயன்பாடும் பராமரிப்பும் பற்றி சென்னை துறைப்பாக்கம் ட்ரோன் பயிற்சியாளர் ஏ சிவசக்தி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே.
3: நல்லாவே புரிஞ்சுது முத்தழகு. எங்கள் வயலில் கூட வேலையாட்கள் பத்தாமல் வெள்ளாமல் வேலைகளை சரிவர கவனிக்காமல் இருந்துட்டோம்.
2: அக்கா, அதுக்கு தான் இப்போ ட்ரோன் இருக்கே, இதனால் வேலையாட்களே தேவையில்லை, வேலையும் மிச்சம் பணமும் மிச்சம்.
3: ஆமாம் முத்தழகு, சரியாக சொன்னேன், நீ நல்ல பொண்ணுத.
2: அக்கா, பிரச்சனையை நம்ம முதலையே பேசி தீர்த்துக்கிட்டு இருந்தோம்னா இந்நேரம் நாமளும் நண்பர்களாக தான் இருந்திருப்போம்.
3: சரி புள்ள, இனிமே நாம் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம். இந்த தகவலை என் மச்சான் கிட்ட சொல்லி பயிற்சி எடுத்துக்கிட்டு ட்ரோன் வாங்க சொல்கிறேன், நான் கிளம்புறேன்.
2: அக்கா எங்கே போகிறீங்க? இருங்க, அடுத்ததாகவும் விவரம் சொல்ல வராங்க.
3: அது என்ன விவரம் புள்ள?
2: உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றி மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தோட உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவங்க தான் தகவல்களை சொல்ல போகிறாங்க, அதையும் கேளுங்க.
4: காய்கறிகள் பழங்கள் என்பது நம் அன்றாட உணவில் மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருளாகும். நம் உடலுக்கு தேவையான இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் மற்றும் தாதுச்சத்துக்களை வழங்குவதில் காய்கறிகள் பழங்கள் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நம்மிடையே உற்பத்தி செய்யப்படுகின்ற காய்கறி பழங்களை நாம் எவ்வாறு பதப்படுத்துவது? உலர்ந்த முறையில் பதப்படுத்துவது என்பது ஒரு மிகச்சிறந்த முறையாகும். வத்தல் போடுவது, காலங்காலமாக நம்ம கத்திரி வத்தல், வெண்டி வத்தல், சுண்ட வத்தல், எல்லா விதமான சீனிய வரக்கா வத்தல் எல்லாமே போட்டுக்கொண்டிருந்தோம். அதே மாதிரி பழங்களும் நம்மிடையே அதிகம் இருக்கும்போது, உதாரணமாக மாம்பழம், அது நிறைய நம்ம கிட்ட இருக்கும்போது பழங்களை நன்றாக நறுக்கி உலர்த்தி டின்களில் அடைத்து நாம் பாதுகாக்கப்பட்டு அதை ஒரு ஸ்நாக்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தின்பண்டமாகவே நாம் உண்ணும் பழக்கத்தையும் கடைபிடித்து வந்தோம். மாம்பழம் மட்டுமல்ல, அனைத்து வகை பழங்களுமே நம்முடைய பதப்படுத்தப்பட்டு உணவுப் பொருளாக மாற்றப்பட்டு வந்தது. அதுவும் முக்கியமாக குறிப்பிட்ட பருவ காலங்களில் விளைகின்ற பழங்கள் அனைத்துமே பதப்படுத்தப்பட்டு வாழ்நாள் முழுவதும், அதாவது ஒரு வருடமோ அடுத்த சீசன் வரும் வரை நாம் அதை பயன்படுத்துகின்ற ஒரு முக்கியமான பழக்கம் நம்மிடையே இருந்து வந்தது. இந்த பழங்கள் ஏன் பதப்படுத்தணும், என்ன காரணத்துக்காக நாம இதை பதப்படுத்துறோம்? ரெண்டு விதமான முக்கியமான காரணங்களை நாம இங்க பாக்குறோம். ஒன்று, உற்பத்தி பொருட்கள் நம்முடைய தேவைக்கு போக வீணாக்காமல் அனைவருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். அதாவது அறுவடை பின்சார் தொழில்நுட்பங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். அப்படி செய்வதால் வீண் விரயமாகாமல் நாம் பதப்படுத்தலாம். இரண்டாவது, தனிநபர் வருமானமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அடுத்ததாக, இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக வீட்டில் எல்லாருமே வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் எளிதான முறையில் நாம் சமைப்பதற்கும் எளிதான முறையில் நாம் உட்கொள்வதற்கும் ஏற்ற வகையில் உள்ளது. ஆதலால் நம்முடைய வருமானமும் அதிகரிக்கப்பட்டு இளைய தலைமுறையினர் அதிகமாக உட்கொள்ளக்கூடிய தொழில்நுட்பங்களை நாம் கொண்டு சேர்க்கப் போகிறோம். இதனால யாருக்கெல்லாம் லாபம், என்ன லாபம் அடையலாம்? விவசாய பெருமக்களுக்கு அதிக அளவு பலன் கிடைக்கும், ஒன்று. இரண்டாவது, உற்பத்தி காலங்களில் ஏற்படக்கூடிய சேதாரங்களை நாம் குறைத்துக் கொள்ளலாம். மூன்றாவது, ஏற்ற விலைகளில், அதாவது பழங்கள் காய்கறிகளில் ஏற்ற சரிவு அப்படின்னு சொல்லக்கூடிய விலை கட்டுப்பாட்டை நாம் கட்டுக்குள் கொண்டு வரலாம். ஆண்டு முழுவதும் நாம் பல பண்டங்களாக மாற்றும் போது ஆண்டு முழுதும் உட்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நமக்கு உருவாக்கலாம்.

அடுத்ததாக மிக முக்கியமாக உள்ளூர் வேலை வாய்ப்புகளை நாம் அதிகரிக்கலாம். மேலும் ஏற்றுமதி செய்வதன் மூலம் நம்முடைய பண்பாடு பாரம்பரியம் நிறைந்த உணவுப் பொருட்களை அனைவருக்கும் கொண்டு சேர்ப்பதற்கு ஒரு ஏற்ற சூழல் அமைகின்றது. உலர்த்துதல் அப்படின்றது சூரிய ஒளியில் உலர்த்துதல், அது நாம செஞ்சுகிட்டே இருக்கோம். வத்தல் போடுறதுன்றது, வடகம் பிழிதல், இத மாதிரி நாம தானியங்கள் உலர வைத்தல், நேரடியாக சூரிய ஒளியில் உலர வைக்கும் தொழில்நுட்பம் நம் அனைவராலும் பின்பற்றப்பட்டு வரும் ஒரு முக்கிய தொழில்நுட்பம் ஆகும். இதுவே வியாபார நோக்கத்தில் நம்முடைய பொருட்களை எல்லாம் எப்படி மாற்றுவது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வகைகள் உள்ளது. அதில் உலர்த்துதல் என்பது கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பநிலை மற்றும் காற்றோட்டத்தில் செயற்கையான வெப்பத்தின் மூலம் ஈரப்பதத்தினை நீக்கும் முறையாகும். அதாவது டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இம்முறையில் பழங்களை சிறு துண்டுகளாக வெட்டி தட்டுக்களில் பரப்பி மின் உலர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய கேபினட் ட்ரையர் அப்படின்னு சொல்லுவோம், அதில் வைத்து அதில் ஆரம்ப வெப்பநிலை 43 டிகிரி சென்டிகிரேடாக இருக்க செய்து படிப்படியாக அதனுடைய வெப்பநிலையை 60 டிகிரி சென்டிகிரேட் வரை உயர்த்தி உலர வைக்க வேண்டும். முக்கியமா இப்ப நாம் அதிகமா பயன்படுத்தும் உலர் வகை பழங்கள் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்மஸ் பழம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதிக அளவு நம்ம திராட்சை மற்றும் பேரிச்சை பழங்கள் நாம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை தவிர்த்து நம் உள்ளூரில் விளையக்கூடிய பல வகைகளான வாழை, கொய்யா, பப்பாளி, மாம்பழம் போன்ற பழங்களை எவ்வாறு பதப்படுத்துவது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். முதலாக ஒரு பழத்தை உலர வைக்கிறதுக்கு எப்படி நாம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றாக முதிர்ந்த பழுத்த ரைப்பனிங் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேஜில் இருக்க பழுத்த பழங்கள், பூச்சி மற்றும் நோய் தாக்காத பழங்களை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும். பழங்களை நன்றாக கழுவுதல் வேண்டும். அடுத்ததாக தோல் நீக்குதல். முதலாவதாக வாழைப்பழங்கள், அதாவது எப்படி நாம ஈஸியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்தியால் வெட்டும் பதம், அந்த மாதிரி இருக்கிற வாழைப்பழங்களை தேர்ந்தெடுத்து தோல் நீக்கி நீள வாக்கில் ரெண்டாக வெட்டி கொள்ள வேண்டும். அதாவது 12 மில்லிமீட்டர் தடிமனுள்ள சுளைகளாக வெட்டி கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கிய பயிற்சியாக கந்தகமிடல் என்பது ஒரு சிறப்பான முறையாகும். இந்த முறை நாம் செய்யும் பொழுது பழங்கள் உலர்ந்ததுக்கு அப்புறம் கருப்பாகாமல் இருப்பதற்கும் மீண்டும் அதில் பூஞ்சை மற்றும் பாக்டீரியா தொற்றுக்கள் வராமல் பாதுகாக்கவும் இந்த முறையானது பயன்படுத்தப்படுகின்றது. இதற்கு சல்பர் பொடி, அதாவது கந்தக பொடி அப்படின்னு சொல்லக்கூடிய பொடி, ஃபுட் கிரேடு உணவு தர கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ள கடைகளிலும் மற்றும் நம் வேளாண் அங்காடிகள் உணவு தர நிர்ணயத்துக்குட்பட்ட கடைகளில், அதாவது நாம பாயாசம் மற்றும் பழங்கள் கலர் எசன்ஸ் இருக்கிற வாங்கக்கூடிய கடைகளில் இந்த சல்பர் பவுடர், அதாவது கந்தக பொடியானது ஃபுட் கிரேட் அப்படின்னு சொல்லி நாம வாங்கிக்கணும். அந்த பொடியானது 1 கிலோவிற்கு 10-12 கிராம் அளவுக்கு நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த முறைக்கு பேரு கந்தகமிடல். இதை எப்படி செய்வது என்றால், சுத்தமாக கழுவிய பழங்களை நறுக்கி ஒரு சின்ன ஓட்டைகள் இருக்கிற மாதிரி ஒரு தட்டுக்கல்ல அடுக்கி இந்த கந்தகத்தை ஒரு ஸ்பூன்லயோ இல்ல ஒரு கண்ணாடி டம்ளர்ல கந்தக பொடிய, அதாவது 1 கிலோவிற்கு 10-12 கிராம் அளவிற்கு வைத்து புகை மூட்டம் போடுதல், அதாவது நம்ம வாழைப்பழம் பழுக்கிறதுக்கு பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு அண்டாக்குள்ள வச்சு பத்தி பொருதி வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி முன்னாடி அந்த ஒரு பழக்கம் இருந்துச்சு, இப்ப அதெல்லாம் இல்ல. அது மாதிரி கந்தகமிடல் அப்படின்ற ஒரு முறையை நம்ம பயன்படுத்துறோம். இது மொத்தம் எவ்வளவு நேரம்னா 30 நிமிடங்கள். ஒவ்வொரு பழத்திற்கும் இது கொஞ்சமாக அந்த நேரம் மாறுபடும், அளவு வந்து ஒன்றுதான். கந்தக பொடியை பயன்படுத்தும் அளவு ஒன்றுதான். கந்தகமிடல் நேரம் மற்றும் ஒவ்வொரு பழத்திற்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைக்கப்படுகிறது. இவ்வாறு உலர்த்தப்பட்ட பழங்களை எடுத்து நாம் ஒரு காற்று புகாத டப்பாக்களில் இல்ல கவர்களில் பத்திரமா வைத்து நாம் பயன்படுத்தும் போது அது நம்மளது வருடம் முழுவதும் ஒரு நல்ல உணவுப் பொருளாக மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. இப்போ நாம சின்ன குழந்தைகளை எப்படி சாப்பிட வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலர வைக்கப்பட்ட அந்த வாழைப்பழ துண்டுகள்ல ஒரு சாக்லேட் மாதிரி நாம பண்ணி கொடுக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு விரும்புற சுவைக்கு ஏற்றவாறு இப்போ நம்ம கடைகள்ல சாக்லேட் பாரே கிடைக்குது. சாக்லேட் செய்யக்கூடிய பார் அப்படின்னு கேட்டீங்களே, நான் முன்னாடி சொன்ன அந்த உணவு பதப்படுத்தும் பொருட்கள் விற்கும் கடைகளிலே இது எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த சாக்லேட் பாரை வாங்கி அதாவது டபுள் ஜாக்கெட் மெத்தட்ல வந்து இதை ஹீட் பண்ணணும். நேரடியா அடுப்புல வைத்து சூடு பண்ணாம கொதிக்கிற தண்ணியில, நம்ம நெய்யெல்லாம் சூடுபடுத்துவோம் இல்லைங்களா, அது மாதிரி கொதிக்கிற தண்ணியில வச்சு இந்த சாக்லேட் பாரை வச்சு மெல்டிங் அப்படின்னு சொல்லுவோம், ஊறுக்க ஆரம்பிச்சிடணும். இது நல்லா உருகின உடனே இந்த மாதிரி உலர்த்தி வைக்கப்பட்டுள்ள வாழைப்பழமா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், அது பப்பாளி இருக்கட்டும், அதை அப்படியே நீங்க டிப் பண்ணி கொஞ்ச நேரம் ஃப்ரீசர்ல வச்சிட்டீங்கன்னா பழத்தோட கூடிய சாக்லேட்ஸ் வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு. இது நமக்கு நம் குழந்தைகளை பழங்களை உண்ண வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான முறையாகும்.

0: இதை அனைவராலும் செய்ய முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, உலர வைக்கப்பட்ட பழங்களையே ஒரு ஸ்நாக்ஸாக நாம கொடுக்கலாம். நம்மிடையே விளைவிக்கப்படுகின்ற, நம் வீட்டிலோ நம் தோட்டத்திலோ நம் வயல்களிலோ விளைவிக்கப்படுகின்ற நம் பாரம்பரிய பழங்கள், அதாவது நம்முடைய மண்ணிற்கு நம்முடைய சீதோஷண சூழ்நிலைக்கு எது நமக்கு தேவையோ அதை மட்டும்தான் இயற்கை நமக்கு எப்பொழுதுமே கொடுத்து கொண்டே இருக்கின்றது. உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் பழங்கள் எப்பெல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நாம பயன்படுத்திக்கலாம்.
1: என்ன கைலக்கா, உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் தயாரிக்கும் முறைகள் பற்றி மதுரை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் உணவியல் மற்றும் ஊட்டச்சத்தியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே ஜோதிலட்சுமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டிங்களா?
2: கேட்ட முத்தழகு, பழங்கள் காய்கறிகளை உலர வச்சு விற்பனை பண்ணோன்னா நல்ல லாபம் இருக்கும் போலையே.
1: ஆமாக்கா, உற்பத்தி செஞ்ச பொருட்களை தேவைக்கு போக மிச்சம் இருக்கிறத வீணாக்காம இவங்க சொன்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிச்சு வீண் விரையம் ஆகாம பதப்படுத்தி லாபம் பார்க்கலாம்.
2: முத்தழகு, இதுவும் நல்ல யோசனையா இருக்கு புள்ள, இதை என் மச்சான் கிட்ட சொல்லிடுற.
1: கண்டிப்பாக்கா, அதோட வீட்டுக்கு போய் உங்க மகன்கிட்ட தலைக்கு மேலே பறந்தது மந்திரமும் இல்லை மாயாஜாலமும் இல்லைன்னு சொல்லி அது ட்ரோனு அதோட தொழில்நுட்பத்தையும் புரிய வைங்க.
2: ஆமாம் புள்ள, முதல்ல அவன்கிட்ட தான் சொல்லணும்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
7: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: இந்த முறை வித உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படிண்ணே?
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
7: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
8: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: ரெயின்போ எஃப்எம் 101.4. நேரம் 8 மணி. தொடர்வது செய்திகள்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுதா குமரன். மக்கள் பிரதிநிதிகள் சமூக சேவையையும் தூய்மையையும் பின்பற்ற வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். குஜராத் மாநிலம் நவ்சாரியில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அரசின் நலத்திட்டங்கள் கடைக்கோடி மக்களையும் சென்று சேர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டம் மூலம் நடைபாதை வியாபாரிகளின் வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தூய்மை திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த உள்ளாட்சி நிர்வாகங்கள் பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும் என்று திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக்கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை ஆகிய

மாவட்டங்களில் எடுக்கப்பட வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். சென்னை மாநகராட்சியில் இந்த பணிகளை ஒருங்கிணைந்து மேற்கொள்ள ஏதுவாக அமைச்சர்கள் தலைமையில் மூத்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அனைத்து மாவட்டங்களிலும் துறை அலுவலர்களை கொண்ட ஒருங்கிணைப்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். மழைநீர் விரைவாக வெளியேறும் வகையில் நீர்நிலைகளில் ஆகாய தாமரை அகற்றப்படுவதோடு கால்வாய்கள் மற்றும் மழைநீர் வடிகால்களை தூர்வாருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். அறுந்து விழக்கூடிய நிலையில் உள்ள மின் கம்பிகள், பலவீனமான மின் கம்பங்களை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார். வெள்ள நீரை உடனடியாக வெளியேற்ற மின் மோட்டார்கள், மின் ரம்பங்கள், JCB போன்றவற்றை தயார் நிலையில் வைக்க வேண்டும் என்றும், மழைநீர் தேங்கும் குடியிருப்பு பகுதிகளில் உள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற படகுகளையும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்களை பாதுகாப்பாக தங்க வைப்பதற்கு ஏதுவாக சமுதாய நலக்கூடங்கள், பள்ளிகள் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும், மக்களுக்கு தேவையான உணவு மற்றும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கிடும் வகையில் சமுதாய உணவுக் கூடங்கள் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இக்கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு செங்கோட்டையன், திரு அருண்ராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஆட்சியர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டனர். முன்னாள் படைவீரர்கள் மற்றும் விதவைகளுக்கான மாதாந்திர நிதியுதவி 6000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா அறிவித்துள்ளார். தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர் 9 அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழக முதலமைச்சரின் உதவி மைய இணையதளத்தில் செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட சாட்பாட் மற்றும் உரையாடும் வாய்ஸ் பாட் சேவையை உருவாக்க அரசு உத்தேசித்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். முதலமைச்சரின் இணையதளத்தில் சமர்ப்பிக்கப்படும் மனுக்களின் நிலையை அறியவும், பொதுவாக மக்களுக்கு எழும் சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் பதில்களை தரவும் இந்த இணையதளத்தில் வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தனியார் பல்கலைக்கழகங்களை தொடங்குவதற்கான சட்ட திருத்த மசோதா இன்று நிறைவேற்றப்பட்டது. சட்டப்பேரவையில் இதனை தாக்கல் செய்து பேசிய மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், உயர்கல்வியில் மாநிலம் சிறந்து விளங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இந்த சட்ட திருத்தத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதியில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கு குறைந்தபட்சம் 18 ஏக்கர் நிலம் போதுமானது என்று அரசு கூறியுள்ளது. பெருநகர் சென்னை தவிர இதர இடங்களில் தனியார் பல்கலைக்கழக அமைப்பதற்கு 25 ஏக்கர் நிலம் தேவை என்ற நெறிமுறையை அரசு வகுத்துள்ளது. அறுவடை செய்யப்பட்ட விவசாய பொருட்களை சேகரித்து வைக்கும் சேமிப்பு கிடங்குகளுக்கான அங்கீகாரம் 3 ஆண்டுகளில் இருந்து 5 ஆண்டுகளாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கான சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செய்து பேசிய மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத், வர்த்தகம் செய்வதற்கும் விவசாயிகள் பயனடைவதற்கும் கிடங்குகளின் அனுமதியை நீட்டிக்க அரசு உத்தேசித்துள்ளதாக கூறினார். ஏற்கனவே அனுமதி பெற்றுள்ள கிடங்குகளுக்கான அனுமதியை நீட்டித்ததுடன் ஆன்லைன் மூலம் அனுமதி பெறுவதற்கான வழிமுறை எளிமையாக்கப்பட்டு அமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. காவிரியில் அடுத்த 15 நாட்களுக்கு வினாடிக்கு 6000 கனஅடி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் இன்று நடைபெற்ற காவிரி நீர் மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் நாளை முதல் இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. முன்னதாக கடந்த மாதம் 25 தேதி காவிரி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையின்படி காவிரியில் இன்று வரை வினாடிக்கு 9000 கனஅடி வீதம் தண்ணீர் திறந்துவிட காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டிருந்தது. உலக பாரா வில்வித்தை போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் தோமன் குமார் ஷியாம் சுந்தர் இடை 152-139 என்ற புள்ளி கணக்கில் ஈராக்கின் அப்பாஸ் அன்வர் இணையை வென்று தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. மற்றொரு போட்டியில் இந்தியாவின் அர்விந்தர் சிங் விஜய் இணை தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் பாவனா பூஜா இணை வெள்ளிப்பதக்கத்தை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. நேரம் 8

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

0: என்னன்னே, மணி என்னாச்சு? இன்னும் எந்திரிக்கலையா?
1: நைட்டு வேலையை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுமா.
0: அதுக்காக 8 மணி வரைக்குமா? இன்னும் ஏசியை கூட ஆஃப் பண்ணல.
1: அதுக்கு என்னமா பண்றது?
0: என்னவா எல்நினோ கேள்விப்பட்டிருக்கியா?
2: என்னது எல்நினோவா? ஸ்வீட் எதுவும் செஞ்சு வச்சிருக்கியா?
0: வெப்பால வீச போகுது. ஒண்ணு நிக்காம மழை பெய்யும், இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
1: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
0: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
1: அதுக்கு
0: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கண்ண நடணும்.
1: சூப்பர் தங்கச்சி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி, மதுரை.

0: நேரம் 8:30. இனி கேட்கலாம் இதுவரை நான் நிகழ்ச்சி. ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் கஸ்தூரி அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் எஸ் கஸ்தூரி அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள். இந்நிகழ்ச்சி சென்ற வார நிகழ்ச்சியின் தொடர்ச்சியே ஆகும்.
2: எந்த ஒரு அரசு ஊழியர்னாலும் கண்டிப்பா ரிட்டையர்மெண்ட் ஒரு காலம் உண்டு. உங்களுடைய அந்த ரிட்டையர்மெண்ட் காலம், அந்த ரிட்டையர்மெண்ட் ஆன அன்றைய தினம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா சில பேர் ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. ஆமா, இவ்வளவு வருஷம் ஓடிட்டே இருந்த ஒரு கால்கள் வந்து ஓய்வுக்கு வந்து ஒரு நாள் வந்துருது. எப்படி நீங்க அந்த நினைவுகள் கொஞ்சம் ஞாபகம் இருக்கா?
3: ஆக்சுவலா என்னோட ரிட்டையர்மெண்ட் அப்போ கொரோனா பீரியட்.
2: ஆமா, உலகமே முடங்கி கிடந்துச்சு.
3: அதனால அந்த கொரோனான்றது ஞாபகம் மைண்ட்ல.
2: ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி எல்லாம் கொடுத்தாங்களா?
3: ரிட்டையர்மெண்ட் பார்ட்டி வந்து கொரோனா பீரியட்னால ரொம்ப கிராண்டெல்லாம் பண்ணல. ஷார்ட்டா எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் எங்க ஆபீசர் மட்டும் வச்சு நீட்டா முடிச்சிட்டாங்க.
2: இதுக்கடை இன்னொரு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கணும். நீங்கள் வந்து ரயில்வேல வேலை பார்க்குறப்ப பலதரப்பட்ட அதிகாரிகள், மக்கள் அப்படி

0: கொஞ்சம் எவ்வளோ பேர் நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிருப்பீங்க. உங்கள் ரயில்வே பணியில் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பசுமை மாறாத ஒரு நல்ல ஒரு நிகழ்வு அப்படின்னா எதம்மா சொல்லுவீங்க?
1: நான் வந்து ரயில்வேல ஒர்க் பண்ணுறப்போ ஸ்டோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் டோட்டலாக இன்சார்ஜாக இருந்தேன். அப்போ வந்து இந்த கிளாஸ் ஃபோர் ஸ்டாஃப்ஸ் வந்து தண்ணி அடிச்சுட்டு டியூட்டிக்கு வருவாங்க. அந்த மாதிரி வர்றப்போ நான் அவங்கள கண்டித்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். எத்தனையோ பேரை அவங்கள திருத்தவும் செஞ்சுருக்கேன், குடிக்காம மாறவும் செஞ்சிருக்கேன்.
0: அப்படியே மாத்திருக்கீங்களா?
1: மாத்திருக்கேன்.
0: பெரிய வெற்றியுமா அதெல்லாம்?
1: அவங்க ஒய்ஃப் எல்லாம் வந்து சமயத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அம்மா இப்படி அடிச்சிட்டாரு. நான் ஒரே வார்த்தை சொல்லுவேன், அம்மா அடிச்சா நீ திருப்பி அடி அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிட்டுருவேன். அடுத்த நாள் வந்து அந்த உங்களே ஓரளவுக்கு, மேடம் என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க அப்படிம்பாங்க. அம்மா நீ செஞ்ச தப்பு தானே. அதுக்கப்புறம் அது மாதிரி திருந்தவங்களும் இருக்காங்க, எங்கள் கிளாஸ் ஃபோர் ஸ்டாஃப் திருந்தவங்க இருக்காங்க.
0: மதுவை விட்டுட்டு திருந்து
1: திரும்ப நல்ல லைஃப் செட்டில் பண்ணி அவங்களுமே நல்ல ட்ரிச்சியில் இருக்காங்க.
0: ஆக வாழ்த்துக்கள். மாதிரி பெரிய விஷயம், ஏன்னா பெரும்பாலான பேர் வந்து அடுத்தவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை கண்டுக்க மாட்டாங்க. நம்ம உண்டு வேலை உண்டுன்னு போகணுருப்போம். நீ அதை சில பேருக்கு அறிவுரை சொல்லி அவங்களை திருத்திருக்கீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நினைவுகள். ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி உங்களை நன்றி கண்டுபட்டிருப்பாங்க. அந்த மேடம் எனக்கு சொன்னாங்க இன்றைக்கி நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக. உங்களுடைய பையனுடைய திருமண வாழ்க்கை, அவருடைய திருமணம், உங்களுடைய பேர குழந்தைகள்?
1: என் பையன் வந்து மெரைன் இன்ஜினியர் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஷிப்பிங் போயிட்டு வந்துட்டாரு. ஃபஸ்ட்டு ஷிப்பிங் போயிட்டு வந்தேமே என்கிட்ட ஒரு ப்ரொப்போசல் கொடுத்தாரு, இந்த மாதிரி நான் அந்த பொண்ணை மேரேஜ் பண்ணுறக்கு எனக்கு விருப்பம் அப்படின்னு.
0: காதல் கல்யாணமா?
1: ஆமாம்.
0: நீ ஒத்துக்கிட்டீங்க?
1: நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டப்பானாக இருந்தேன். அப்புறம் பார்த்தேன் சரி, இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் வந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்களோட காதல் எப்படி வந்துச்சுன்னு நான் அவன்கிட்ட கேட்டேன். அவன் சொன்னான் டியூஷன் போனோம், 10th டியூஷன் போகிறப்போம் அப்படின்னா.
0: ஓ, 10th வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அந்த லவ். அது
1: பார்த்துட்டு ஆக்சுவல் அப்புறம் சரி அப்படின்ட்டு பார்த்தோம், சரின்னு ஓகே பண்ணிட்டோம். ஓகே பண்ணிட்டு இப்போ அந்த பொண்ணு பேர் ஜபா அற்புதமணி. நான் ஃபஸ்ட்டே அட்வைஸ் பண்ணிட்டேன், நீங்களாம் விரும்பி மேரேஜ் பண்ண நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், எந்த ஒரு பிரச்சனைனாலும் என்ன எது பண்ணக்கூடாது. இது வரைக்கும் அவங்க எதுவுமே பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க.
0: உங்கள் பேர குழந்தைகளாக இருக்காங்களா?
1: எனக்கு ஒரே ஒரு பேத்தி இருக்கான், அவள் பேர் சியா. சி அவங்க வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க மகாத்மா குளோபலில். மருமகள் வந்து ஜபா அற்புதமணியுமே மகாத்மா ஸ்கூலில் பாபா பில்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க சார், டீச்சர்.
0: சந்தோஷமா. அதாவது வந்து தன்னோட மகன் வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு மனசு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ஏற்றுக்கிட்டீங்க. அவங்க நல்லா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். உங்கள் பரந்த மனப்பான்மையை காட்டுதுங்கம்மா. சரிங்கம்மா, இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு இப்போ அது குறிப்பாக பார்த்தோம்னா அரசு ஊழியர்கள் பல பேர் ரிட்டையர்ட் ஆன பிறகு ரொம்ப ஒரு அதிர்ச்சி அடைந்த மனநிலையில் இருப்பாங்க. என்னடா ஆஃபீஸ் போகிறோம் வந்தோன்ட்ருந்தோம், இப்போ என்னடா பண்ண, ஒரு 4 செவத்துக்குள்ளே முடங்கி கிடக்குறோம்னு சொல்லி ரொம்ப வெக்ஸாக இருப்பாங்க. நீங்கள் எப்படி அதெல்லாம் கடந்து இப்போ எப்படி லைஃப் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு?
1: நான் ரிட்டையர் ஆனதை பற்றி வருத்தப்படலை, ஏன்னா 21 ரிட்டையர்ட் ஆனேன். அதுக்கப்புறம் நான் இது வரைக்கும் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன். எவ்ரி இயர் ஒரு டூர் போயிடுவேன். ரிட்டையர்ட் ஆகி 24 வந்து ஃபேமிலியோடு பிள்ளைகளோடு பிள்ளை பேத்தி எல்லாருமே சேர்ந்து சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் டூர் போனோம். அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் கபடி டீம் ஃப்ரெண்ட்ஸே இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம்.
0: பாருடா, 1980 காலகட்டங்களில் இந்த கபடி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வந்துட்டீங்களா நீங்கள்?
1: அவங்களுமே ரிட்டையர்ட் ஒரு ரெண்டு அச்சா குட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க மலையாளி. அவங்க வந்து இனிஷியலாக வரப்போ எங்கள் வீட்டில் இருந்தால் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் ஆனோம். இப்போ நானும் அவங்களும் சேர்ந்து எவ்ரி இயர் டூர் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கோம்.
0: எந்தெந்த நாட்டுக்கெலாம் போயிட்டுருக்கீங்க இப்போ?
1: ஃபஸ்ட்டு வந்து சிங்கப்பூர் மலேசியா போனோம், அப்புறம் தாய்லாந்து போனோம், அப்புறம் துபாய் போனோம், இப்போ லாஸ்ட் மந்த் கூட சிங்கப்பூர் போயிட்டு வந்தோம். அப்புறம் லோக்கல் டூரில் எங்கூட நாங்கள் போகிற பார்த்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் மட்டும் டூர் போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் கூப்பிட்டோம். சரி, அந்த மாதிரி இப்போ ஒரு 15 பேர் 20 பேர் சேர்த்து நாங்களே டூர் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போயிட்டுருக்கோம்.
0: வருஷம் வருடம் போயிட்டுருக்கீங்க?
1: போயிட்டுருக்கோம்.
0: சரி, இந்த 2026 எங்கே பிளான் பண்ணியிருக்கீங்க?
1: இப்போ நெக்ஸ்ட் மந்த் October 22 வந்து அந்தமான் பிளான் பண்ணி எல்லாம் ரிசர்வ் பண்ணி புக் பண்ணி வச்சுருக்கோம்.
0: ஆகா, சூப்பர் சூப்பர். அதாவது ரிட்டையர்ட் ஆன பிறகு குறிப்பாக அந்த அரசு ஊழியர்கள் வந்து முடங்கி போயிடறதாக சொல்லுவாங்க. என்னடா ஓடிட்டே இருந்த கால்கள் ஒரு நாளில் வந்து ஓய்வில் இருக்கேன்னு சொல்லி நீ அதெல்லாம் கடந்து கடல் கடந்து இன்னைக்கு வந்து பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்கம்மா, இதை தவிர வேற ஏதாவது பிஸ்னஸ் ஏதாவது பண்றீங்களா நீங்க?
1: ஆமா, சைடா ஒரு பிஸ்னஸும் பண்ணிட்டு இருக்கேன்.
0: என்ன பண்றீங்க?
1: இந்த டப்பர்வேர் ப்ராடக்ட்ஸும் அண்ட் கோட்டாக் லைஃப் இன்சூரன்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். கோட்டாக் லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் லாஸ்ட் ஜூலைலேருந்து இந்த ஜூலைக்குள்ள 22 lakhs வந்து இன்சூரன்ஸ் இது பண்ணி வாங்கியிருக்கேன்.
0: பரவாயில்லையே. அதாவது வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு ஏதாவது ஒரு நம்ம செய்யணும் அப்படிங்கிறக்காக அதாவது உங்களை என்கேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. சரி, உங்களுடைய பொழுதுபோக்கு அம்சம் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு? என்ன உங்களுக்கு பொழுதுபோக்குன்னு என்ன பிடிக்கும், என்ன பண்ணுவீங்க?
1: என்னுடைய பொழுதுபோக்கு வந்து மொபைலில் டெய்லி கஸ்டமர்ஸ் இது பண்ணுறது, அவங்களோட பேசுறது, அந்த மாதிரி பண்ணுவேன். சினிமாவுக்கு போவோம். அப்புறம் என்ன ஜாலியாக ஏதாவது லஞ்சு வாங்கியே போனால் சண்டே லஞ்சு வெளியே கூட போயிடுவோம்.
0: ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க, நல்ல அழகான கருத்துக்களை சொல்கிறீங்க. நிகழ்ச்சியினோட ஒரு முக்கியமான ஒரு பகுதி, நீங்கள் வந்து உங்களுடைய ரயில்வே துறையில் பல்வேறு தரப்பட்ட மக்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய கால இளைஞர்களுக்கு

0: நீ என்ன ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க?
1: இந்த கால இளைஞர்கள் சொல்லப்போனா அவங்க வந்து நேர்மையாக இருக்கணும், உழைக்க தயாராக இருக்கணும். உழைப்பு இருந்தால் தான் நம்ம வாழ்க்க முடியும். ஏன்னா தாய் தாப்போன்ற உழைப்பிலே வாழணுன்ற எண்ணம் அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடாது. இப்போ இருக்க டெக்னாலஜி வந்து நிறையா டெவலப் ஆயிருக்கு. பிள்ளைய டெக்னாலஜியில் வந்து டெவலப் ஆகிருக்கப்போ அந்த டெக்னாலஜி டெவலப்போடு அந்த குழந்தைய டெவலப் ஆகிறதுக்கு யாருன்னு பார்த்தா மூளை வந்து தாய் தகப்பங்கள் தான். தாய் தகப்பங்கள் இருந்து அவங்க படிக்க வச்சா தான் அந்த டெக்னாலஜியை முன்னேற முடியும். அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களும் என்ன செய்யணும், நம்ம அம்மா அப்பாவோட கஷ்டங்களையும் தெரிஞ்சுக்கணும். குழந்தைங்க அம்மா அப்பா அவங்க நம்மளை எப்படி படிக்க வச்சாங்க? எல்லா பேரண்ட்ஸுமே பணக்காரவங்களாக இருந்து படிக்க வைக்கவே முடியாது. இப்போ நம்ம பேப்பர்லேயே பார்க்குறோம், நியூஸ்லேயே பார்க்குறோம், ஒரு தச்சு வேலை செஞ்சவர், ஒரு கொத்தனார் வேலை செஞ்சவர் குழந்தைய படிக்க வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட் வீக்கில் கூட மூணு குழந்தைங்களும் ஒரே வீட்டில் டாக்டராக வந்தாங்க. அதெல்லாம் எப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து அம்மா அப்பாவோட கஷ்டங்களை தெரிஞ்சு வளர்ந்தா தான் அந்த முன்னேற்றத்துக்கும் அவங்களுக்கு வழிவகுக்கும். அது சில பெற்றோர்கள் மாதிரி அதுக்கு வந்து உதவி பண்ணுறாங்க. சில பெற்றோர்கள் வந்து குழந்தைங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேறாங்கன்ற மாதிரி இருக்காங்க. அந்த குழந்தைங்களோட மனநிலை எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி குழந்தைங்களுக்கு தன் மனநிலையில் பெற்றோர்களும் அவங்க குழந்தைங்களை அனுசரித்து நம்ம கொண்டு போனால் குழந்தை கண்டிப்பாக நல்ல குழந்தைங்களாக இருப்பாங்க.
0: கண்டிப்பாங்கம்மா. அதாவது வந்து இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நேர்மையாக இருக்கணும், நல்லா உழைக்கணும், பெற்றோர்களை காப்பாற்றணும்னு சொல்லி நல்ல விஷயங்கள் நல்ல அழகாக சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியின் நிறைவாக உங்களுக்கு பிடித்த ஒரு பாட்டு சொல்லுங்கள். ஆகாஷ்வாணி மதுரையிலேருந்து ஒளிபரப்பலாம். எந்த படத்துலேருந்து என்ன பாடல்?
1: எனக்கு வந்து எம்ஜிஆர் ரொம்ப பிடிக்கும். அதேமாதிரி எம்ஜிஆரும் ஜெயலலிதா நடித்த அடிமை பெண் என்ற படத்துலேருந்து ஆயிரம் நினைவா என்ற பட பாடலை ஒளிபரப்ப கேட்டுக்கொள்கிறேன்.
0: ஓகே, ரொம்ப நல்லா சொன்னீங்கம்மா. கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட பாடல் ஒளிபரப்பாகும். நேர்களே, கண்டிப்பாக வந்து கஸ்தூரி அம்மா ரொம்ப அழகாக தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை சொன்னாங்க. தான் வந்து ஒரு கபடி வீரர், கபடியில் இருந்து எப்படி ரயிலில் வந்து பிரயாணம் செஞ்சு ரயில் பயணங்கள், அதாவது ரயில்வே துறையில் வேலை பார்த்தாங்க. மீண்டும் தன்னுடைய சொந்த ஊர் மதுரையிலே ரிட்டையர்ட் ஆனாங்க. இன்றைக்கி ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட வந்து விடாமல் வந்து ஏதோ ஒரு தொழில் செய்வோம்னு சொல்லி பெண் தொழில் ஒரு அமைப்பில் இருக்கிறாங்க. இன்றைக்கி லைஃப் இன்சூரன்ஸ் பார்க்குறாங்க, ஆக்டிவாக லைஃபாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. கஸ்தூரிமா தன்னுடைய பொன்னான நேரத்தை செலவழித்து நம்ம நிலையத்துக்கு வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை ஷேர் பண்ணாங்க. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கஸ்தூரிமாவுக்கு ஆகாஷ் வாணி மதுரை வானொலி நிலையத்தின் சார்பாக எங்களது நெஞ்சார்ந்த நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். நீண்ட ஆயுளோட உங்களோட சேவை இன்னும் தொடரணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம்மா.
1: எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையத்திற்கும் எனது பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.

நிகழ்ச்சியில் இதுவரை ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற அலுவலக கண்காணிப்பாளர் எஸ் கஸ்தூரி அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே வேல்முருகன் அவர்கள். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்ட பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போன உடனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு, இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி கேட்கலாம் மதுரத்தென்றல்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 9:15. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ்க்கு நேயர்கள் இணைந்து அடுத்ததாக கேட்கவிருப்பது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. மதுரத்தென்றல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாய்

0: நேரம் 9:30. ஆறுநொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில். இனி தொடர்வது அறிவியல் நேரம். எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ என்ற தலைப்பில் விருதுநகர் செந்தில்குமார நாடார் கல்லூரி கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்களுடனான நேர்முகத்தின் நிறைவு பகுதி. உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் எங்கும் ஏஐ எதிலும் ஏஐ, விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் ஆர் பிரேம்சங்கர் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் நிறைவு பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன்.
2: நெஞ்சம் நிறைந்த நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அறிவியல் அப்படின்றது அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது அனைத்து வகையான நிலைப்பாடு. ஒரு விஷயத்துக்கு பின்னாடி அறிவியல் இருக்குது அப்படின்றத புரிந்து கொண்டாலே நாம் இந்த உலகை நாம் அறிந்து கொள்ளலாம் அப்படின்றது உண்மை. கற்காலம் தொடங்கி பல புரட்சிகள், தொழில் ரீதியான வளர்ச்சிகளை நாம் சந்தித்து வருகின்றோம். இன்றைக்கு நாம் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தை ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இது சமீப காலமாக மொத்த உலகையும் புரட்டி போட்ட ஒரு புரட்சியாக கருதப்படுகிறது. எது எடுத்தாலுமே நம்ம ஒரு ஏஐ, அதுக்கு ஒரு மாற்றாக கூட வந்து சொல்லலாம், மனிதன் வந்து ஒரு 3 நாட்களாக செய்யக்கூடிய ஒரு வேலையை வெறும் 3 வினாடிகளில் செய்து முடிக்கக்கூடிய அவ்வளவு அபரீதமான ஒரு ஆற்றலை மனிதனே உருவாக்கி கொடுத்து அது செயற்கை நுண்ணறிவு அப்படின்ற ஒரு பெயரையும் வைத்து கொண்டுள்ளான் அப்படின்றது உண்மை. சரி, இந்த ஏஐ அப்படின்ற இந்த வரவு இது நிறைய நன்மைகளையும் நமக்கு கொடுத்துருக்குது. எந்தெந்த துறைகளில் இதனுடைய அந்த ஆக்கிரமிப்பு வந்து வியாபித்திருக்கின்றது அப்படின்ற ஒரு பல கோணங்களை நம்ம யோசித்தாலும் இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில் இந்த ஏஐ எப்படி வளர்ச்சி இருக்குது, இந்த ஏஐ எவ்வாறு வந்து செயல்படுத்தப்படுகின்றது, இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நம்மோட இன்றைக்கி பகிர்ந்து

0: நிலையத்திற்கு வந்திருக்கிறார். விருதுநகர் செந்திக்குமார நாடார் கல்லூரியின் கணினி அறிவியல் துறை உதவி பேராசிரியர் திரு பிரேம் சங்கர் அவர்கள், வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: இப்போ இன்றைய காலங்களில் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஏஐ மாறிடுச்சு. இப்போ இந்த ஏஐ துறையில் நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாக போகுதுன்னு சொல்லியிருக்கேன், உருவாகியிருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி பிரத்யேகமான படிப்புகள் இருக்கும் இல்லையா? இப்போ முன்னாடி பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ்னு உருவாச்சு. இப்போ ஏஐக்காகவே தனியாக பிரத்யேகமாக பல கல்லூரிகளில் வந்து பாடத்திட்டங்களே உருவாகிருக்கு. இந்த துறைகளில் வந்து மாணவர்கள் பயணிக்கணும் அப்படின்னா எந்த துறை சார்ந்த படிப்புகளை வந்து தேர்ந்தெடுக்கலாம்?
1: இல்லை, இதில் வந்து மக்களுக்கான புரிதல் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்குது. எப்படி அப்படின்னா, இன்றைக்கி வந்து எல்லா பெற்றோருமே நினைக்கக்கூடியது என்ன அப்படின்னா, என் பையன் வந்து படித்து முடித்ததோ ஒரு நல்ல சேலரிக்கு உடனே வேலைக்கு போகணும், அப்போ இன்றைக்கி வந்து ஃபீல்டு வந்து ஏஐ இந்த செயற்கை நுண்ணறிவில் இருக்குது அப்படிங்கிறது. ஆனால் உண்மையான விஷயம் என்ன நடக்குது அப்படின்னா, இன்றைக்கி வந்து ஏஐ அப்படிங்கிற ஒன்று மட்டும் டெவலப் ஆகலை. அப்போ எல்லா துறையிலையும் ஏஐ உடைய தாக்கத்தினால எல்லா துறையுமே தொடர்ந்து முன்னேறிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இந்த கணிப்பொறி துறையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு சாஃப்ட்வேர் தயாரிக்கணும், இல்லை ஒரு வெப்சைட் தயாரிக்கணும், இல்லை நம்ம மொபைலுக்கே ஒரு அப்ளிகேஷன் தயாரிக்கணும் அப்படின்னா, இன்றைக்கி வந்து நம்மளாக உட்காந்து அந்த முழு கோடையும் நம்ம உருவாக்க வேண்டியதில்லை.
0: சரி,
1: நமக்கு வந்து அந்த கோடை பற்றிய ஒரு சின்ன புரிதல் இருந்தால் போதும். நான் ஒரு லைன் எழுதுனேன் அப்படின்னா அந்த செயற்கை நுண்ணறிவு என்ன கண்டுபிடிக்கணும்னா, நீ இந்த லைனை தான் எழுதுறேன்னா இதுக்கு அடுத்து நீ என்ன 10 லைன் எழுத போகிறோங்கிறத அதுவே எழுதுது,
0: கண்டுபிடிச்சிருது.
1: அப்போ நமக்கு வந்து அந்த வேலை வந்து எளிதாகுது. இப்போ உதாரணத்துக்கு அந்த இடத்துல 10 டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா, 4 டெவலப்பரை வச்சே இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறனால ஒரு 6 டெவலப்பருடைய வேலை வந்து அந்த இடத்துல தேவைப்படலை. அப்போ இந்த துறை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக முன்னேறுது அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 1 மாதம் எடுத்துக்கோங்க இந்த ஆப்பை டெவலப் பண்ணுங்க அப்படின்னா, இப்போ 10 நாள் தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு கம்பெனியுமே என்ன ஆக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதிது புதிதாக இன்னும் வேகமாக வந்து அவங்களுடைய வேலையை வந்து கூட்டுவாங்க.
0: சரி,
1: அப்போ உற்பத்தி கூடும். அப்போ துறை வந்து என்னாகும் அப்படின்னா வேகமாக வளர்ச்சிக்கு வரும். ஆனால் பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என் பிள்ளை ஏஐ கற்றுக்கிட்டா தான் பெரியால் ஆக முடியும், அப்போ ஏஐ படிக்க வைக்கணும்,
0: சரி
1: அப்போ நேராக வந்து ஏஐ கோர்ஸுக்கு போகிறோம் அப்படின்னு. நீங்கள் அப்படி போனோம் அப்படின்னா யாராலையுமே வந்து முழுமையாக ஏஐலாம் படிக்க முடியாது.
0: இப்போ யூனிவர்சிட்டி வந்து ரெகக்னைஸ்டு கோர்ஸாக ஏஐ வச்சுருக்கா?
1: ஆ, இருக்குது.
0: சரி,
1: இப்போ உதாரணத்துக்கு இன்ஜினியரிங்கில் வந்து ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கோர்ஸ் கொண்டு வர்றாங்க, பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க, பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து உண்மையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய ஒரு பிரிவு.
0: ஓஹோ,
1: இன்னும் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் இதை பற்றி வந்து முழுசாக படிக்கணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிற அந்த கணிப்பொறி அறிவியலில் இருக்கக்கூடிய பேசிக் சப்ஜெக்ட்ஸை படிக்கணும். அது படிக்காமல் இதை நேரடியாக நம்ம படிக்கிறதுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, நீச்சல் தெரியாமல் நேராக நான் வந்து 8 அடியில் குதிப்பேன் அப்படிங்கிற சமம்.
0: சரி,
1: அப்போ நம்ம நீச்சலை கற்றுக்கிட்டு தான் ஒரு 8 அடிக்கு தைரியமாக நம்ம போக முடியும் அப்படிங்கிறது. அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இருக்குது நம்ம ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, டேட்டா சயின்ஸு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட்ஸை நேரடியாக படிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு என்ன தெரியாது அப்படின்னு கேட்டால், அந்த பேசிக்ஸ் இருக்கக்கூடிய அந்த
0: அடிப்படை
1: ஃபண்டமெண்டல் வந்து வேணும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு இதை எப்படி படித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னா, இது நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு. இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, இல்லை பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிக்கிறாங்கன்னா, மொதல் வந்து இன்றைக்கு தேதியில் +2 முடித்து வரக்கூடிய ஒரு மாணவனுக்கு வந்து என்ன மனநிலை அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்னா அங்கே என்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், எதை பற்றி படிக்க போகிறோங்கிறத பற்றின ஒரு புரிதலே இல்லாமல் தான் வருவாங்க. ஏன்னா பெற்றோர் தான் சேர்த்து விட்றாங்க. அப்போ இந்த மாணவர்களுக்கான புரிதல்ங்கிறது ரொம்ப கம்மி. இப்போ உதாரணத்துக்கு எல்லா மாணவர்களையும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. இது இதை பற்றின ஒரு தெளிவான புரிதலில் அவங்க 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வந்து அந்த துறையை தேர்ந்தெடுத்திருந்தாங்க அப்படின்னா, அவங்க இந்த படிப்பு தான் படிக்க போகிறோங்கிறத முடிவு பண்ணி தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அப்போ 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கும்போது அவங்க தேர்ந்தெடுத்த துறைக்கும் கல்லூரியில் வரும்போது அவங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய துறைக்கும் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும்.
0: கண்டிப்பாக
1: அந்த நேரத்தில் பெற்றோருடைய மனநிலையாக இருக்கலாம், இல்லை இந்த மாணவனுடைய மனநிலையாக இருக்கலாம், அந்த 12ஆம் வகுப்பில் அவங்க எடுத்த மதிப்பெண்ணுடைய முடிவாக இருக்கலாம். அப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் மொதல் ஒரு புரிதல் கொடுப்போம், நீங்கள் வந்து இந்தந்த வேலை வாய்ப்புக்கெல்லாம் போகலாம், உங்களுக்கு இதற்கான துறைக்கெல்லாம் நீங்கள் போகலாம். அப்போ தான் அவங்களுக்கே தெரியும், அப்போ நம்ம ஒரு துறைக்கு போகணுன்னா என்ன படிக்கணும், அதுக்கு அடுத்து என்ன படிக்கணும். அப்போ நான் வந்து ஏஐ டேட்டா சயின்ஸ் சம்மந்தமாக படிக்க போகிறேன்னா அதுக்கான அடிப்படை சப்ஜெக்ட் வந்து இதில் இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸில் இருக்கும். அப்போ அவங்க ஒரு பிஜி படிக்கும்போது அது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக எடுத்து படிக்கணும், டேட்டா சயின்ஸ் நான் எடுத்து படிக்கிறேன். இல்லைனா அதுக்கான கோர்ஸை இன்றைக்கி நிறையா ஆன்லைன்லேயே வந்துருச்சு, வெளியவுமே இருக்கு, அப்படி படிக்கிறாங்க. ஆனா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ஏஐ டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் படிக்கிறோம் அப்படின்னாலே நம்ம அந்த ஒரு இதுக்கு போயிடலாம்.

0: அப்படி ஒரு எதிர்பார்ப்பை கூட படிக்கிறாங்க. இப்போ இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இது வந்தே வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள தான் இருக்கும்.
1: ஓஹோ,
0: இப்போ இவங்களுடைய ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் வெளியே வர்றது, 2வது பேட்ச் வெளியே வர்றதே வந்து இப்போதான் வந்திருக்கும். அப்ப இது இன்னும் பெரிய அளவுல இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய தாக்கத்தை இனிமேல்தான் தெரிய வரும். இதை முழுமையா படிச்சு வர்றவங்க எப்படி வர்றாங்க. என்னைக்குமே வந்து நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கறத மட்டுமே படிச்சு வர்றவங்களுக்கும் வேற துறையில் இன்ஜினியரிங் படித்தவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸை ஒரு பார்ட்டாக படித்து வேலைக்கு வர்றவங்களுடைய அந்த
1: எஃபிகசி எப்படி இருக்கும்,
0: அந்த நாலேஜுமே வந்து வித்தியாசப்படும். கம்ப்யூட்டர் சயின்ஸை மட்டுமே இது இப்படி இருக்கும் அப்படின்னு படிக்கிறவங்களுக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸில் எதை படித்தா வேலைக்கு போகலாங்கிறத தெரிஞ்சு படித்து வேலைக்கு போகிறவங்க வந்து வேகமாக போயிடுவாங்க,
1: போயிடுறாங்க.
0: அப்போ அதுதான் அந்த ஏஐ பற்றின அந்த புரிதல். அந்த பெற்றோர்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்து இன்னும் வரல. இப்போ என் பிள்ளைங்க வந்து ஏஐ படிக்கணும், இல்லை இந்த மாணவர்களே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இன்னைக்கு அந்த ஃபோனில் சாட் ஜிபிடியில் வச்சு பண்ணுறாங்க, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறாங்க, ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறாங்கன்னா இது மாதிரி தான் அது இருக்கும்னு நினச்சி வந்துடுறாங்க. ஆனால் உண்மையான ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸுங்கிற படிப்பு வந்து அப்படி கிடையாது, அது வேற இது வேற. அதுக்கான புரிதல் வந்து இன்னும் வரல.
1: இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏஐ அப்படின்னாலே ஏதோ ஒரு பயங்கரமான உயரிய ஒரு சொல் மாதிரி, ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய நிறுவனங்களில் தான் அதனுடைய பயன்பாடுகள் இருக்கும், பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் தான் இருக்கும், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸில் தான் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது சரியா அப்படின்னு ஒரு முதல் கேள்வி. அடிப்படையான இப்போ இந்த குடிசை தொழிலேருந்து கூட ஆரம்பிக்கலாமே, இந்த தொழில்கள்லையும் இந்த ஏஐயோடைய பங்கு இருக்குதா? அது ஏதாவது இப்போதைக்கு தயாரிப்பு இல்லை, அது வந்து அதனுடைய ஆக்கிரமிப்பு வந்திருக்குதா?
0: முதல் கேட்ட கேள்வியை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய தொழிற்சாலை, பெரிய பெரிய இடங்கள் அப்படிங்கிறது கிடையாது. இன்னைக்கு சின்ன சின்ன இடங்கள்லையுமே அது வந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நிறைய பேர் நினைக்கக்கூடியது நம்மளால் வந்து இந்த ஏஐ பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறது. இப்போ ஒரு பெரிய தொழிற்சாலைகளில் வந்து ஏஐ எப்படி பயன்படுத்துகிறாங்க, எந்த விதத்தில் இது வந்து உபயோகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் போகிறோம், இல்லை வந்து ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, ஒரு மாலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கடைகளுக்கு போகிறோம் அப்படின்னா, அவங்க வந்து பொருட்களை பூரா வரிசைப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கான ஒரு காரணமும் இருக்கும், எந்த பொருள் எந்த இடத்துல இருக்கணும், எந்த பொருளுக்கு அடுத்து எந்த பொருளை வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், ஒரு வியாபார யுக்தி இருக்கும். இது வந்து இது ஒரு டைப்பில் இருக்குது. அப்போ இதை நோக்கி தான் இன்றைக்கி மக்கள் போகிறோம் அப்படின்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் வந்து என்ன அப்படின்னா, எந்த பொருளோடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் அப்படிங்கிறது நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், எந்த பொருளுக்கான ஸ்டாக் வந்து எந்த நேரம் கூடும் அப்படிங்கிறதுடைய டிமாண்டை கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸிப்பட்ட காரியம் கிடையாது. மக்களுடைய மனநிலை அப்படிங்கிறதும் ஒவ்வொரு காலகட்டங்களில் மாறிக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு, என்ன கலரில் மக்கள் விரும்புகிறாங்க, எந்த மாதிரியான வயதில் இருக்கவங்க என்ன பொருள் அதிகம் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய சவால் தான். அப்போ இதை வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் சாதாரணமாக வந்து இந்த ஏஐ பயன்படுத்திடுறாங்க. உதாரணத்துக்கு அவங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ இந்த வருடம் தீபாவளிக்கோ இல்லை ஒரு பொங்கல் ஃபெஸ்டிவலுக்கோ நான் வந்து ஒரு பொருளை வந்து அறிமுகம் செய்யணும், இல்லை வந்து எந்த பொருளுடைய வருகையை வந்து அதிகப்படுத்தினா கடையில் வந்து சேல் அதிகமாகும், எந்த பொருளுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு கடந்த ஒரு 5 வருடங்களாகவும் அவங்க வந்து அதோடைய ஒரு விற்பனையான ஒரு தரவுகளை வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஏஐ பண்ணிடும். இந்த பொருள் உங்கள் கடையில் அதிகமாக விற்கிது, இந்த பொருள் அதிகமாக விற்கிதுங்கிறதுக்காக அதை மட்டும் நம்ம வாங்கி வைக்க முடியாது, எந்த பொருள்னால அதிக லாபம் கிடைக்கிது, அந்த பொருள் நீங்கள் கம்மியாக வாங்கி வச்சாலே அதிக லாபம் ஈட்டலாம், எந்த வயதுடையவங்க உங்கள் கடையில் வந்து அதிக பொருட்கள் வாங்குறாங்க, நீங்கள் வந்து யாரை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும், எந்த மாதிரியான கஸ்டமரை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சின்னதாக அந்த செயற்கை நுண்ணறிவு மூலமாக அவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க அப்படின்னு வச்சுக்கணும். இதை ஏன் நம்ம வந்து ஒரு சின்ன கடையில் வந்து பண்ணக்கூடாது? உதாரணத்துக்கு ஒரு சின்ன மெடிக்கல் ஷாப்பில் ஆரம்பித்து ஒரு சின்ன சூப்பர் மார்க்கெட்டில் இதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை வந்து அவங்களுக்கான தேவை முதல் வேணும், அதற்கான புரிதலும் வேணும். இப்போ நம்ம கடையில் வந்து எந்த பொருள் அதிகமாக விற்கிது அப்படிங்கிறத அவங்க வந்து முதல் பண்ண ஆரம்பிக்கணும், அதற்கான ஒரு ஆராய்ச்சி வந்து எடுக்கணும், ஒரு ஸ்டெப் எடுக்கணும். இல்லை எனக்கு வந்து ஓடுற வரைக்கும் ஓடட்டும், எல்லா பொருளுடைய ஸ்டாக்கு நான் வந்து உட்காந்து கணக்கு பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட சூப்பர்வைசர்ஸ், ஏகப்பட்ட பேர் வந்து
1: நிறைய
0: மேன் பவர் வந்து அந்த இடத்துல இருக்கும், அதை வந்து குறைச்சிடலாம். அதை குறைக்கும் போது அவங்களுக்கான சம்பளம் குறைஞ்சிரும். அப்போ நம்ம எந்த பொருளில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், எந்த மாதிரி கஸ்டமரை வந்து நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுங்கிறத அவங்க ஸ்டெப் எடுக்கலாம். அதுக்கு சின்ன கடைகளில் இன்னைக்கு பயன்படுத்துகிறாங்க. இந்த ஏஐ பயன்படுத்தி எந்த பொருளில் வந்து அதிக லாபம் ஈட்டலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க, எந்த பொருளுடைய இது வந்து கூடுது. அதுலேயுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேனே, ஒரு கஸ்டமருடைய பில்லை பார்த்தா ரெண்டு பொருள், இப்போ ஒரு 10 பொருள் வாங்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த செயற்கை

0: நுண்ணறிவுல என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எந்த பொருள் வாங்கினா எந்த பொருள் சேர்ந்து வாங்குறாங்க, எந்த ரெண்டு பொருள் சேர்ந்து ஒரு பில்லில் வருது.
1: இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சமீபத்தில் நம்ம அந்த ஆன்லைன் ஆப்லாம் இருக்கு இல்லையா, சில தனியார் நிறுவனங்கள், இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா அந்த பொருள் கூட ப்ளஸ்ன்னு போட்டு இது அதிகமான பெயரால் வாங்கப்படுகிறது அப்படின்னு அது ஒரு இன்ட்ரோ கொடுக்குறாங்க இல்லையா,
0: கொண்டு வர்றாங்க. இது வந்து எப்படின்னா அதோடைய ஆராய்ச்சி தான். இப்போ உதாரணம் அப்படின்னா ஒரு செல்ஃபோன் வாங்கினா, செல்ஃபோன் வாங்கும்போது அதுக்கு அடுத்து சேர்த்து என்ன வாங்கும், அதோடைய கவர்ஸ் இல்லை ஒரு டெம்பர்டு கிளாஸ்ன்னு சொல்லி மேலே ஒட்டக்கூடியது. அப்போ இதுதான் அதற்கான சஜஸ்டட் ஐட்டம் அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட்லி பையிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொண்டு வருவாங்க. அப்போ இந்த பொருள் வாங்கினா இந்த பொருள்லாம் சேர்ந்து வாங்குறாங்க.
1: சரி, இப்போ முக்கியமான நம்ம வந்து அறிவியல் ரீதியான ஒரு கேள்வியும் கேட்கலாம். இப்போ அந்த மாதிரி தனியார் நிறுவனங்கள் இருக்கக்கூடிய ஆப், இப்போ நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை தரக்கூடியது எல்லாமே இதெல்லாம் ட்ரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது, நம்பிக்கை. இப்போ மனுஷங்களை நம்புகிறோமோ இல்லையோ, மிஷின் சொன்னால் சரியாக இருக்கும்ப்பா அப்படின்னு நம்புகிறோம். முன்னாடியெல்லாம் வந்து ஏடிஎம் போனோம்னா ஒரு 1000 ரூபாய் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோட்டை எண்ணுவோம். ஆனால் இப்போ எண்றதில்லை, அது மேலே நம்பிக்கை வந்துருச்சு மக்களுக்கு. அப்போ இந்த நம்பிக்கை சரியானதானா, ஏஐ கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே உண்மையானதா?
0: இல்லை, கண்டிப்பான முறையில் அது கிடையாது. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த பயன்படுத்தக்கூடிய சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், இந்த ஜிமினி இதாக இருக்கட்டும், அதில் வந்து நம்ம என்ன ஒரு கேள்வி கேட்டாலும் அதற்கான பதில் வரும்போது கீழேயும் சேர்த்து ஒரு சின்ன எழுத்தில் ஒரு வரி இருக்கும்.
1: ஆமாம், கொடுக்கக்கூடிய
0: தகவல்கள் வந்து அனைத்தும் உண்மை இல்லை.
1: ஆமாம்,
0: சாட் ஜிபிடி கேன் மேக் மிஸ்டேக்ஸ்,
1: எஸ்
0: யூ கேன் வெரிஃபை ஒன்ஸ். அப்போ என்னென்னா நம்ம கேட்குற விஷயங்களும் நம்ம கேட்கக்கூடிய அந்த வார்த்தை வடிவமைப்புகளும் தான் அந்த விடை வந்து சரியாக வருமா அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் படிக்கும்போது இல்லை ஒரு கணக்குகள் செய்யும்போது வந்து கணக்கை வந்து முழுமையாக செஞ்சு அதோடைய விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு நேரம் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கை வந்து அப்படியே கொடுத்து கேட்போம்.
1: சரி,
0: நமக்கான விடை தெரியும், ஆனால் அந்த கணக்கு எப்படி வந்தது அப்படிங்கிறத கேட்கும்போது இது விடையை தப்பாக கொடுக்கும். அப்போ ஒரு 4 விடையை கொடுத்து இதில் எது அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது தப்பான விடையை கொடுக்கும்போது நம்ம அதிட்ட இப்படி விடை வராதே, இந்த விடை வருமே அப்படின்னா, ஆமாம் நான் இந்த இடத்துல ஒரு தவறு செய்திருக்கேன், அப்போ இது வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லி அதுக்கான விளக்கம் வரும். அப்போ நம்ம ஒரு சில ஸ்டெப்பு வந்து அந்த இடத்துல புரியல அப்படின்னா, இது ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டோம்னா அதுக்கான சரியான விளக்கம் வரும். அப்போ அது மொதல் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறதுக்கும் நமக்கான புரிதல் வந்து அது கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து நமக்கு சரியான ரிசல்ட் வரும். ஆனால் இது வந்து ஒரு உதாரணமே என்ன நடந்தது அப்படின்னா, நம்ம ஒரு புகைப்படம் கொடுத்து அந்த புகைப்படத்திலிருந்து ஒரு விளக்கம் கேட்குறோம், இல்லை வந்து அதற்கான ஒரு பதில் கேட்குறோம் அப்படின்னா, எந்த அளவுக்கு அந்த புகைப்படம் தெளிவாக இருக்கோ அதற்கேற்ப அதோட பதிலும் தெளிவாக இருக்கும். உதாரணத்திற்கு என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவி வந்து என்னுடைய பையனுடைய டைம் டேபிளை கொடுக்குறாங்க. இந்த டைம் டேபிளை வந்து எனக்கு வந்து அது வந்து சாதாரணமாக ஒரு பேப்பரில் ஒரு கருப்பு கலரில் எழுதி கட்டம் போட்டிருக்கக்கூடிய ஒரு டைம் டேபிள், இதை வந்து எனக்கு கொஞ்சம் பெருசுப்படுத்தி அழகாக தெளிவாக்கி கலராக கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் உட்காந்து டேபிள் போட்டு அதில் ஒன்றா டைப் பண்ணி அதை அழகு பண்ணி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் ஒட்டணும். அதை பண்ணாமல் சாட் ஜிபிடியில் கொடுத்து இதை எனக்கு கொஞ்சம் நீட்டாக மாற்றி கொடு அப்படின்னா, அது வந்து அந்த புகைப்படமுடைய கிளாரிட்டியை பொறுத்து அது பார்த்துட்டு ஒரு 2-3 சப்ஜெக்டுடைய அந்த டைமை மாற்றிடுச்சு. அப்போ டோட்டலாக டைம் டேபிள்
1: மாறிடுச்சு,
0: ஆனால் நான் அதை கவனிக்கலை. பிரிண்ட் அவுட் எடுத்து கொடுத்துட்டு போயிட்டேன், அதை எடுத்து செக் பண்ணும்போது யதார்த்தமாக என் பையன் சொன்னால் நாளைக்கு இந்த தவறு வரவே வராது, இந்த சப்ஜெக்டுக்கான பாடவிலையே இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏதோ ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொல்லி நம்ம போய் திருப்பி பார்க்கும்போது இருக்குது. அப்போ திருப்பி நம்ம சாட் ஜிபிடிட்ட, ஏய் இதில் நான் கொடுத்ததில் வந்து இப்படி தானே இருந்தது அப்படின்னு, ஆமா நான் இந்த இடத்துல தவறு பண்ணிட்டேன் இப்ப வருது.
1: அப்ப ஈஸியா சொல்லிருச்சு,
0: அது ஈஸியா சொல்லிருச்சு. ஆனா என்றைக்குமே அதுல இருந்து வரக்கூடிய தகவல்கள் வந்து 100% உண்மை கிடையாது. ஆனா அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, வெரிஃபை பண்ணணும், கண்டிப்பான முறையில் வெரிஃபை பண்ணணும். நான் இன்னைக்கு வரைக்கும் அதை நம்பி செய்கிற விஷயம் வந்து என்ன அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு வழி தெரியலை, பஸ்ஸுக்கு வந்து எப்படி போகணும், ட்ரெயினில் போகிறது பெஸ்ட்டாக பஸ்ஸில் போகிறதா பெஸ்ட்டானா, அதுக்கான வரக்கூடிய வந்து பதில்கள் வந்து ரொம்ப நம்பகத்தன்மையாக இருக்குது,
1: ஆப்டாக
0: இருக்குது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு சென்னையில் வந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து எனக்கு வழி அவ்வளோ ஈஸியாக தெரியலை, இப்போ நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த இடத்துக்கு போகணும், எப்படி போகலாம் அப்படின்னா எல்லா ஆப்ஷன்ஸ் கொடுக்குது. நீங்கள் ஒரு கேபில் எடுத்தீங்கன்னா இவ்வளோ ரூபா ஆகும், இவ்வளோ நேரம் ஆகும், ட்ரெயின்னா இவ்வளோ ரூபா தான் ஆகும், இவ்வளோ நேரத்தில் போயிடலாம், பஸ்ஸுனா இவ்வளோ ரூபா ஆகும், இவ்வளோ நேரம் ஆகும்,
1: டிராஃபிக்கும் காமிச்சிருது,
0: ஆ அதுவே சொல்லிடுது. அப்போ அது வந்து ஏற்கனவே வந்து அந்த இடத்த பற்றின புரிதல் எல்லாம் அது வச்சிருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுக்கு எந்த பஸ் ரூட் நம்பர் முதற்கொண்டு சொல்லுது, இந்த இதை எடுத்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ வேகமாக போகலாம். இந்த முடிவுகள் வந்து நம்ம உதாரணத்துக்கு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற ஒரு 10 பேர்கிட்ட கேட்டாலும் வெவ்வேறு முடிவுகள் சொல்லுவாங்க. ஆனால் கடைசி இறுதி முடிவு நம்ம எடுக்கணுங்கும் போது நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் வந்து இந்த இடத்துல இல்லை. ஒரு 3-4 ஆப்ஷன் சொல்லும் போதே, கேபு சொல்லுது, பஸ் சொல்லுது, ட்ரெயின் சொல்லும் போது நம்ம கேட்குறோம், நான் ஃபஸ்ட்டு டைம் சென்னையில் இது போகிறேன், நான் எது போனால் பெஸ்ட்டு, இன்னொன்று எனக்கு டைமும் சேவ் ஆகணும். அப்போ அது சொல்லுது நீ ட்ரெயின் எடுத்துக்கலாம்,

0: எந்த டிராஃபிக் இல்லை, நீ ஏறினா இறங்குறதுக்கு அரை மணி நேரத்தில் இறங்கிடலாம், அஞ்சு ரூபாயில் நீங்கள் ட்ராவல் பண்ணிடலாம், எக்கனாமிக்கலாகவும் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லுது. அப்புறம் ஓ முடிவு பார்த்துக்கோ, பஸ்ஸுனா இப்படி இருக்கும், கேபுனா செலவு அதிகமாகும், நீ தனியாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக போகலாம், இறுதி முடிவு உன்னோடது அப்படிங்குது. அதோட ஒரு இறுதி முடிவும் சொல்லுது, நீ எப்பயும் ட்ரெயினில் ப்ரிஃபர் பண்ணியிருப்ப, நீ ட்ரெயினே எடுத்துக்கலாம், கரெக்டாக இருக்கும், நீ டைமுக்கு போயிடலாம்.
1: ஆலோசனை மட்டும் என்கிட்ட கேட்டு,
0: ஆமாம் ஆலோசனை எடுக்க முடிவு எடுத்துக்கோண்ணா. ஆனால் இந்த இடத்துல வந்து நான் எப்பயுமே அதோட இறுதி முடிவே எடுத்துக்கிறது, கரெக்டாக வந்து நம்ம ஒரு இடத்துக்கு வந்து அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்கும்.
1: ரொம்ப இப்போ விளையாட்டுக்கெல்லாம் வந்து நம்ம யூடியூப் அந்த மாதிரி சொல்கிறப்ப நம்ம ஒரு இடத்த கேட்குறப்ப வித்தியாசமான ரூட்டெல்லாம் காமிச்சிட்டு வேறு இடத்துல கொண்டு வந்தெல்லாம் நிப்பாட்டுது அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது நிறைய இடங்களில் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு தடை இருக்கிறதுனால அது ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை உடனே காமிச்சிருது. இது எல்லாமே பதிவே படுகிறது, நம்ம எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எங்கே இருக்கிறோம், நம்ம திருப்பி அந்த ஊர் போனோம்னா வெல்கம் டு காஷ்மீர்ன்ற சொல்கிற அளவுக்கு வந்துடுது, எல்லாமே டேட்டா வந்துடுது. இப்போ இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறப்ப மனிதனுடைய மூளை ஆராய்ச்சியை வந்து இன்னும் முடிக்கவே முடியல. மனிதனுடைய மூளையில் எத்தனை பயன்படுத்துகிறோம், அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அது எப்படி லைப்ரரி மாதிரி செயல்படுது, ஒரு மனிதன் உறக்கிற நிலையிலையும் எப்படி வந்து இல்லாத ஒரு விஷயத்தை கற்பனையாக இமேஜின்லாம் பண்ணுறான், அது உருவகப்படுத்துறது. அப்போ மனிதனுடைய புத்திசாலித்தனம் எங்கள் கேள்விக்குறி ஆகுதா? மனிதன் வெர்சஸ் ஏஐ, இதுக்கு என்ன அறிவியல் பதில்?
0: அதாவது இதில் வந்து ஆராய்ச்சி வந்து முடியலைன்னு நம்ம சொல்ல முடியாது, ஆனால் ஒவ்வொரு நாள் அவங்க பண்ணக்கூடிய ஆராய்ச்சியில் ஒரு முடிவு கிடைக்குது. இப்போ உதாரணத்துக்கு மனிதனுடைய மூளையுடைய செயல்பாடு, நீங்கள் சொன்ன மாதிரி எந்த இடத்துலேருந்து நமக்கு வருது, எந்த இடத்த நம்ம பயன்படுத்துகிறோம், எந்த இடத்த பயன்படுத்தலை, நம்ம மூளையிலுடைய இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியிலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கும்போது, தூக்க நிலையில் இருக்கோம் அப்படின்னா நமக்கு ஏன் சில விஷயங்கள் வந்து வருது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ரொம்ப ஆழமாக சிந்தித்த ஒரு விஷயத்துக்கு பதில் கிடைக்காமல் நம்ம தூங்கும் போது அதோடைய செயல்பாடு வரும். ரெண்டாவது, நம்ம கடைசியாக நம்ம தூங்குறதுக்கு அந்த ஒரு நிமிடத்துக்கு முன்னாடி என்ன நினைச்சோம் அப்படிங்கிறது லாஸ்ட் சேவ்டு இன்ஃபர்மேஷனுங்கிற மாதிரி மூளையிலிருந்து திருப்பி ரீகால் ஆகலாம்,
1: கேட்சி ஃபைல்ஸ் மாதிரி உடனே எடுத்துகிட்டு வருது,
0: உடனே எடுத்துகிட்டு வருது. அது வந்து ஏன் அது நடக்குது அப்படின்னா, அதுக்கு பதில் இல்லைங்கும் போது ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க, ஃபிசிக்கலாக நம்ம தூங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கும் மென்டலி நம்ம ஸ்லீப் போகிறது அப்படிங்கிறது. அப்போ ஃபிசிக்கலாக நம்ம தூங்குகிறோம் அப்படின்னா உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் ஆஃப் ஆயிடுச்சு, ஆனால் மூளை வந்து ஆஃப் ஆகலை. மூளை ஆஃப் ஆகிறது தான் நம்ம டீப் ஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த மூளை ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நம்ம படுத்ததும் தூங்கிட்டோம் அப்படின்னு நினைப்போம், அரை மணி நேரம் நம்ம தூங்கியிருக்கும் போது திடீர்னு நம்ம எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது கை காலுக்கான அசைவு வந்து லேட்டாக தான் இருக்கும், கண்ணு தான் திறந்து பார்ப்போம், ஆனால் நம்ம எந்திரிக்க நினச்சாலும் முடியாதுன்ற மாதிரி சில நேரம் இருக்கும். நல்லா தூங்க ஆரம்பித்து அரை மணி நேரத்துக்கு கழிச்சு தான் மூளை செயல்பட நிற்கும். அது நம்ம மனசில் எந்த ஒரு எண்ணமும் இல்லை, நம்ம இன்னைக்கு நம்ம நிம்மதியாக தூங்குறோம் அப்படின்னா தான் அந்த மூளை ஆஃபுக்கே போகும். அப்போ அந்த மூளையில் கடைசியாக இருக்கிற விஷயம், நமக்கு ஏதோ பதில் கிடைக்காத விஷயமா இருக்கலாம், இல்லை இன்னைக்கு நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம், தீர்வு காண முடியாத பிரச்சனைகளாக இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்ன அப்படின்னா, நமக்கு ஏன் வந்து மார்க் வரலன்னு நினைக்கலாம், இல்லை நாளைக்கு எனக்கு நல்ல மார்க் வரணும்னு நினச்சிக்கிட்டு படிச்சுக்கிட்டே படுத்தவங்களாக இருக்கலாம், இல்லை ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு வந்து நம்ம பாஸை எப்படி சமாளிக்கிறது, இல்லை எப்படி அவங்கள வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறதுன்னு நினைக்கலாம், இல்லை ஏன் நமக்கு மட்டும் எல்லாமே இப்படி நடக்குதுன்னு நினச்சவங்களுக்கு ஒரு பதில் தூக்கத்தில் கூட கிடைக்கலாம். அப்போ இது வந்து மூளையோட செயல்பாடுல வந்து இந்த மாதிரி இருக்கும்போது, ஒரு நல்ல நிலையில் இருந்தாலுமே நம்ம எப்படி யோசிச்சு ஒரு முடிவெடுப்போம்னா, ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இல்லை யாராவது நம்மளுடைய நண்பர்கள் யாராவது சொன்ன விஷயங்களை வச்சு நம்ம ஒரு இறுதி முடிவு எடுப்போம். இதுதான் ஆக்சுவலாக செயற்கை நுண்ணறிவுலே நடக்கக்கூடியது. அப்போ மனிதனுடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறதுக்கும் ஏஐயுடைய புத்திசாலித்தனத்துக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, வேகம் அப்படின்னு நான் பார்க்குறேன். நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் ஏஐ எடுக்கக்கூடிய முடிவுக்கும் வேகம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் நிதானமாக தான் எடுப்போம், அப்போ ஏஐ வந்து கொஞ்சம் வேகமாக எடுக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே இது சரியா, அப்போ ஏஐ தான் வந்து இந்த இடத்துல ஜெயிக்குதா புத்திசாலித்தனமா அப்படின்னு கேட்டால், மனிதர்களுக்குன்னு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து இன்னும் ஏஐக்கு கிடையாது. அதில் உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, எந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லக்கூடிய ஏஐக்கு வந்து நம்ம என்ன சிச்சுவேஷனில் இருக்கோம், மனிதர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அரிய குணங்கள்னு பார்த்திங்கன்னா, அன்பு, இரக்கம், மன்னிப்பு, பொறுமை, மனசாட்சி, இதெல்லாம் வந்து ஏஐக்கு இன்னும் வரலை, செயற்கை நுண்ணறிவுக்கு வரல. அதை நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காகவே நம்ம சொல்லலாம். இப்போது ஒரு மருத்துவரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம போய் ஒரு டெஸ்ட் பண்ணி ஒரு ரிசல்ட் வருது, ஒரு நோய் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத. இதே இது ஒரு ஏஐட்ட நம்ம டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உதாரணம் நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மார்ட் வாட்ச்லேயே வந்து பிபி செக் பண்ணி சொல்லுது,
1: சரி
0: ஸ்ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி சொல்லுது அப்படின்னா, கொஞ்சம் இருக்கிறது வந்து அதோடைய முடிவு வந்து எந்த அளவுக்கு துல்லியம் நம்ம சொல்ல முடியாது,
1: சொல்ல முடியாது.
0: அது நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த பொருளை பொறுத்தது. இல்லை நம்ம ஒரு மருத்துவமனையிலே வந்து ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு சாதாரணமாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு சுகர் டெஸ்ட்டே பார்த்தா லேபு

0: கிளாப் மாறுபடுது. அப்போ நம்ம துல்லியம் நம்ம போகிறோம், இல்லை இவங்க வந்து செயற்கை நுண்ணறிவு வந்ததுக்கப்புறம் வந்து துல்லியமாக வந்து நாங்கள் முடிவு கொடுக்குறோம் அப்படின்னா, உனக்கு ஒரு நோய் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த ஏஐ சொல்லுச்சுன்னா உனக்கு அந்த உண்மையிலே அந்த நோய் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாகவே பளிச்சுன்னு
1: சொல்லுது.
0: இதே இது ஒரு மருத்துவர் அப்படின்னா நம்ம என்ன மனநிலையில் இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து
1: மெதுவாக
0: அதை மெதுவாக எப்படி நம்ம சொன்னால் அதை ஏற்றுக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அதை ஒரு அன்போட கருணையோடு சொல்லக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும். நம்ம என்ன மனநிலையில் இருக்கோங்கிறதையும் புரிஞ்சுக்கிடும். அது வந்து ஏஐக்கு வந்து கண்டிப்பாக இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் வராது. அதை நம்ம வர வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இதே தான் நான் சொல்லக்கூடியது ஒரு ஆசிரியர் மாணவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு உரையாடல்லையுமே. ஒரு மாணவர் வந்து ஒரு மதிப்பெண் வந்து ரொம்ப குறைவாக எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு வந்து என்ன பதில் நம்ம வந்து அந்த மாணவனுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஆசிரியர் கொடுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு அறிவுரைகள் வந்து ஏஐயால் கொடுக்க முடியாது.
1: ஆசிரியர்
0: தான். அது ஏன் அப்படின்னா ஒரு வகுப்பில் 50 மாணவர் இருந்தாலுமே இன்னைக்கு வந்து நம்ம போய் இந்த ஒரு மணி நேரத்தில் இந்த ஒரு கான்செப்டை வந்து நம்ம மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சாலும் நல்லா நம்ம நடத்தணும்னு நினச்சிருப்போம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அன்னைக்கு அந்த 50 மாணவர்களுடைய மனநிலை என்னங்கிறத முழுசாக புரிஞ்சா தான் அந்த ஆசிரியர்களோட அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த கான்செப்டை முடிக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது. அதற்கு முதல் வந்து அந்த ஆசிரியர் 50 மாணவர்களும் என்ன மனநிலையில் இந்த இன்னைக்கு வகுப்பில் கவனிக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அப்போ இன்னைக்கு ஒரு மாணவருக்கு வந்து கவனிக்கிறவே மனநிலை இல்லைனாலும் அவரை கவனிக்க வைக்கிறதுக்கு இந்த ஆசிரியர் 2-3 எடுத்துக்காட்டுகள் அதிகம் சொல்ல வேண்டியிருக்கும், சிரமப்பட வேண்டியிருக்கும். உதாரணத்துக்கு காலையில் ஒரு வகுப்பில் போய் நம்ம ஒரு விஷயத்தை நடத்துறதுக்கும் அதே வகுப்பில் மதியம் போய் நம்ம நடத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். காலையில் நம்ம வந்து வேகமாக நடத்தலாம், ஏன்னா மாணவர்களுடைய அந்த கவனிக்கும் திறன் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம சொல்கிற விஷயங்கள் வந்து நம்ம 10 விஷயம் சொன்னால் தான் அவங்களுக்கு அது புரியும் அப்படின்னு நம்ம நினைப்போம், 5 விஷயத்துலேயே அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். அப்போ நம்ம இன்னும் மேற்கொண்டு ஒரு 5 எடுத்துக்காட்டுகள் சொல்ல வேண்டியிருக்காது. ஆனால் அதே இது நம்ம மதிய வகுப்புகளில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை சொல்லும் போது 10 எடுத்துக்காட்டுகள் சொல்லியும் அவங்களுக்கு புரியலை அப்படின்னா நம்ம புரியலைங்கிறக்கா நம்ம அடுத்தது நடத்தி போக முடியாது. அப்போ அந்த மாணவருக்கு புரிகிற மாதிரியும் அவனை கவனிக்க வைக்கிறதுக்கு நம்ம இன்னும் கூடுதலாக ஒரு 5 நிமிடமோ 10 நிமிடமோ அங்கே செலவிட வேண்டியிருக்கும். அப்போ நம்ம நினைத்த கான்செப்டை அந்த நினைத்த நேரத்துக்குள்ளே நம்மளால் முடிக்க முடியாது. அது வந்து நம்மளுடைய தவறோ இல்லை இயலாமையோ கிடையாது. அந்த மாணவருக்கு நம்ம புரியணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய நேரம் அதை வந்து ஏஐயால் கணிக்க முடியுமா? ஒரு மாணவருக்கு அது முழுமையாக புரிஞ்சிருதா அப்படிங்கிறத எப்படி ஏஐ கண்டுபிடிக்கும்
1: அப்படின்னா சொல்லிருச்சு, நம்ம எடுத்துக்கிட்டோமா புரிஞ்சுக்கிட்டோமா?
0: இப்போ உதாரணத்துக்கு ஒன்றும் இல்லை, இன்னைக்கு இந்த ஏஐ மூலமாக இன்னைக்கு வந்து ஆன்லைன்லேயே கோர்சஸ்லாம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க. அவங்க என்ன நடக்கும், ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை முழுசாக பார்த்து முடிச்சோம், அந்த வீடியோவிலேருந்து ஒரு 5 கேள்விகள் இருக்கும். அந்த வீடியோ முழுமையாக பார்த்து புரிந்து கொண்டவங்களால் மட்டும்தான் அதை ஆன்சர் பண்ண முடியுங்கிற கிடையாது. அந்த 5 கேள்வி இன்னொரு இடத்துல கேட்டால் பதில் கிடைக்கும். சரி, அந்த பதிலை கொடுத்த உடனே இது என்ன ஆயிடுது, அடுத்ததுக்கு போயிடுது. அப்போ அது என்ன ஏஐ புரிஞ்சுக்கிறது, இவனுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருச்சு. அந்த வீடியோவை பார்க்காதவங்க கூட அந்த 5 கேள்வியை
1: மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு விடயம் இப்ப மனிதனை வந்து கையாண்டு கொண்டிருக்கின்றது கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து ஏஐ கிட்ட கொண்டு போயிடக்கூடாதுன்றத மனிதனுக்கு ஒரு அடிப்படையான புரிதல் வேணும். நமக்கான அந்த மூளைன்னு சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களும் நமக்கான ஒரு தீர்வுகள் கொடுக்கும். அந்த அனலிட்டிக்கல் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டு பிரெயின்லேயே அதுக்கான ஒரு பகுதியே இருக்குது. அதை நம்ம பயன்படுத்தத்தான் நமக்கான ஒரு பவர் வெளியில் வரும். இப்போ நம்ம பக்கத்தில் கூட கேட்டு நம்ம செய்கிறதுக்கும் தானாக செய்கிறதுக்கும் ஒரு மன நிறைவு இருக்கும். இப்போ நீங்கள் நிறைய விஷயங்கள் எனக்கு ஏஐ பற்றி சொல்லியிருக்கிறீங்க. தொழில்துறையில் ஏஐ எப்படி இருக்குது, மாணவர்களும் ஆசிரியர்களுக்கு நடுவில் ஏஐயினுடைய அந்த தாக்கம் எப்படி இருக்குது, முன்னாடி ஆசிரியர்கள்ட்ட கேட்ட அந்த கேள்வி இப்போ ஏஐட்ட போய் கேட்டுட்டு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் அதனுடைய ஃபண்டமெண்டல் விஷயங்கள் தெரியாது அப்படின்றலாம் நிறைய சொல்லியிருக்கீங்க. இனிமேல் வருங்காலத்தில் ஏஐ சார்ந்த படிப்புகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றலாம் நம்ம வந்து இது வந்து ஒரு முதற் படிநிலையும் கூட சொல்லலாம். ஏன்னா அதை தோண்ட தோண்ட அது மிகப்பெரிய ஒரு விஷயங்களாக போய்கிட்டே இருக்கும். இன்னும் நிறையா விஷயங்கள் மொத்த உலகத்தையுமே ஏஐ வந்து ஆளும் அப்படின்றத கூட நம்ம அறிவியல் ரீதியாக நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம கவனமாக பயன்படுத்தும் பட்சத்தில் மனித சமூகம் மனித இனமும் அது ஆரோக்கியமான ஒரு ஒரு இயற்கை சமநிலையை பேணும் அப்படின்றது இந்த நேரத்தில் நம்ம நிகழ்ச்சி வாயில் சொல்லிட்டு ஒரு உதவி பேராசிரியராக நிறையா விஷயங்கள் ஏஐ சார்ந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய மாணவர்களுக்கும் நீங்கள் நிறைய எடுத்து சொல்லிட்டு வர்றீங்க. நேயர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி அமைந்திருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். ஏஐ சார்ந்து பல்வேறு கேள்விகளுக்கு நிலையத்திற்கு வந்து பதில் கூறிய உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
2: அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் இதுவரை இயங்கும் ஏஐ எதிலும் ஏஐ, விருதுநகர் செந்தில்குமாரநாடார் கல்லூரியின் கணினி

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேர நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
2: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
1: அடியாத்தி இம்புட்டு சொல்றீங்களே, நாளைக்கே என் பேரனை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
1: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
2: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். இன்னைக்கு நட்சத்திர கீதங்கள்ல நாம் ஏவிஎம் ராஜன் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து பாடல் கேட்கலாம்.

வைத்து தொட்டிலாக்குவே, இரண்டு கையை சேர்த்து வைத்து தொட்டிலாக்குவே, தெய்வம் எங்கே என்று கேட்கும் போது உன்னை காக்குவே, தெய்வம் எங்கே என்று கேட்கும் போது உன்னை காக்குவே. அழகு ரதம் பொறுக்கும்

கொஞ்சம் நாணம் கொஞ்சம் மிச்சம் கொண்டு

போவன்தானோ மனம் மாறி போவதும் ஏனோ, எங்கே நீ சென்றாலும் விடுவேனோ. லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட்.

வறுமைக்கு தந்தால் தர்மமடா, கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டி வைத்தால் அது கருமமடா, காசேதான் கடமுடப்பா.

ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நாளைய நிகழ்ச்சிகளுக்கான ஒளிபரப்பை பற்றிய விவரங்களை இனி கேட்டு அறியலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய்

காலை 5:45 இருக்கு சிக்னேச்சர் டியூன் வந்தே மாதரம். இன்று சக ஆண்டு 1948 பத்ரபாத மாதம் 18 பராபவ வருடம் ஆவணி மாதம் 23 2026 செப்டம்பர் மாதம் 9 புதன்கிழமை. மங்கள இசை நாளொரு குரல் குரல் 380. காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். வழங்குகிறார் முனைவர் ரா குணசீலன். படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் கோழி வளர்ப்பு குறித்து மேலூர் நாகப்பன் செவல்பட்டி விவசாயி எம் மணிவண்ணன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனைகள் வழங்குகிறார் ஆர் உமாதேவி அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 நலமாய்வாள குழந்தைகளின் நலம் குறித்த தகவல்கள் தருகிறார் சித்த மருத்துவர் சே கிருத்திகா தேவி அவர்கள். பகுதி 9. இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். 8:00 காலம் வரந்த காவியம் கல்கி. கல்கி கிருஷ்ணகுமார் அவர்களின் பிறந்த தின சிறப்பு நிகழ்ச்சி வழங்குவர் முனைவர் சி அருணன் அவர்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 8:30 கணபதி உலா சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வண்டுவன விநாயகர் திருக்கோவில் உரைச்சித்திரம். 8:45 மதுரை தென்றல். 9:00 அரங்கிசை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஹெச் ரத்னபிரபா பாட்டு. எஸ் சுபஸ்ரீ வயலின். மணிக்குடி எஸ் சந்திரசேகரன் மிருதங்கம். 10:00 எனக்கு பிடித்த பாடல். 11:00 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 12:10 இசை மேடை. கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சல். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 1:10 என்னுயிர் தோழி வாங்க பேசலாம். 2026 தேசிய நல்லாசிரியர் விருது பெற்றுள்ள மதுரை திருப்பரங்குன்றம் பிஎம் ஸ்ரீ கேந்திர வித்யாலய ஆசிரியை அமுதா ஜனார்தனன் அவர்களுடனான நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். சர்வ சுகந்தி ஆல் ஸ்பீசஸ் பிளான்ட் குறித்த தகவல். உங்களுக்காக ஆரோக்கிய உணவு. இதில் கருப்பு கவுனி களி செய்முறை தகவல் வழங்குபவர் சிறுதானிய உணவு தயாரிப்பாளர் எஸ் செல்வலட்சுமி அவர்கள். படைப்பு மதுரை வானொலி நிலையம். ஒன்று 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 பாரதியார் பாடல்கள். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல். 2:15 மதுரை தென்றல். 2:40 விளையாட்டு அரங்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மும்முறை தாண்டுதல் வீராங்கனை சாதனா ரவி அவர்களுடனான நேர்முகம் நிறைவு பகுதி கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 3:00 பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மாலை 5:27 குரணமுதம் 380 மாலை ஒளிபரப்பு துவக்கம். 5:30 மதுரை தென்றல். 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒரு பட பாடல்கள். பிரியமானவளை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு மகிழலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல். 7:10 கிருஷ்ணகிரி மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஸ்ரீராஜா அவர்கள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணும் மணியும் கோழி வளர்ப்பு குறித்து விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சோலைச்சேரி விவசாயி

0: இன் அசோக்குமார் அவர்களுடனான நேர்முகம். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரை தென்றல், 8:30 இது நம்ம ஏரியா. கல்வியின் சிறப்பு வழங்குகிறார் மாணவி மு தருணா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு வழங்குகிறார் மாணவி நிவேதா. 8:45 மதுரை தென்றல், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:15 செய்தி சுடர் சென்னை அஞ்சல். ஒன்பது 30 அரங்கிசை சென்னை அஞ்சல், எஸ் சுந்தர் வீணை, கல்பாத்தி ஆர் ஸ்ரீதர் வயலின், ஹெச் சிவராமகிருஷ்ணன் கடம். 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நாளைய ஒளிபரப்பு குறித்த தகவல்களை கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமுமாய். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 11:10 ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டது நாளைய ஒளிபரப்பாக கூடிய நிகழ்ச்சிகள் குறித்த விவரங்கள் நிகழ்ச்சியும் நேரமுமாய். இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய.
1: This is Akashvani. The news read by Harpreet Kaur. Prime Minister Narendra Modi said that India has taken fintech journey to new heights with innovation and inclusion at its core. He said technologies like agentic AI, tokenization and quantum are opening new possibilities in the financial sector. Mr. Modi said this while addressing the 7th edition of the Global Fintech Fest in Mumbai this evening.
2: 21वीं सदी का दूसरा क्वार्टर हमारे लिए और भी नई संभावनाओं लेकर आया है. एजेंटिक एआई, टोकनाइजेशन, क्वांटम, ऐसी टेक्नोलॉजीज फाइनेंशियल सेक्टर में नई संभावनाओं के द्वार खोल रही है. अब हमारे सामने चुनौती है इन संभावनाओं को वास्तविक इम्पैक्ट में कैसे बदले.
1: The Prime Minister hailed UPI as a champion of fintech, noting that more than 2,400 crore UPI transactions were recorded in the last month. He said Indian UPI is now operational in 11 countries. Mr. Modi stressed that global collaboration in fintech systems should be a new goal to reduce transaction costs in remittances. The Prime Minister urged stakeholders at the GFF 2026 to use fintech as a tool for financial inclusion. Lauding the country's remarkable GDP growth in the last quarter, Mr. Modi said world has gained reassurance from India's 7.8% growth despite challenging global conflicts, uncertainties and stress on global supply chains of energy and commodities. The 4-day Global Fintech Fest 2026 is being held in Mumbai from today till 11th September. Defence Minister Rajnath Singh arrived in Colombo today on a 3-day visit to Sri Lanka aimed at deepening bilateral defence and maritime cooperation. Mr. Singh was warmly welcomed at Bandaranaike International Airport by Sri Lankan Deputy Minister of Defence Aruna Jayasekara and Indian High Commissioner to Sri Lanka Santosh Jha. During his visit, the Defence Minister will hold talks with the Sri Lanka's leadership on various issues to further strengthen bilateral ties in mutually beneficial areas, including a strong maritime and defence partnership. Russia today said that it welcomes any peace efforts by India to end the Ukraine conflict, noting that Moscow's strategy aligns closely with New Delhi's position for a resolution through dialogue and diplomacy. Kremlin spokesman Dmitry Peskov made the remarks while addressing media at a virtual briefing in New Delhi this afternoon ahead of the BRICS summit. Mr. Peskov said they know the position of India on the Ukrainian conflict and to a great extent it corresponds with their own position because they do want the solution to the Ukraine conflict by peaceful means and Russia is open for this process. He said Prime Minister Narendra Modi and Russian President Vladimir Putin will hold bilateral talks on the side

ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலை 1269 கிலோஹெட்ஸல் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒருபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம், ஜெய்ஹிந்த்.